ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 26 ஸ்ரீ பாராபவ வருடம் வைகாசி திங்கள் 2 2026 மே மாதம் 16 தேதி சனிக்கிழமை 101.8 பண்பலை வரிசையில் இன்றைய எமது ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் 5:56. கேட்கலாம் மங்கள இசை, ராகம் கம்பீர நாட்டை.

நிலையத்தில் நேரம் 5:59. நேயர்களினி கேட்கலாம் குரல் அமுதம். அதிகாரம் 104. உளவு. குரல் எண் 2. உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அஃது ஆற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. பொருள்: உழவுத் தொழிலை செய்யாதவரையும் சுமப்பவர் உழவுத் தொழில் செய்பவரை. ஆதலால் உழவர் உலகுக்கு அச்சாணி போன்றவர். குறளும் பொருளும் மீண்டும்.

உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அஃது ஆற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. உழவுத் தொழிலை செய்யாத வரைக்கும் சுமப்பவர் உழவுத் தொழில் செய்பவரே. ஆதலால் உழவர் உலகுக்கு அச்சாணி போன்றவர். நிலையத்தில் நேரம் 6 மணி. நேரலினை கேட்கலாம். இன்றைய நாளுக்கான நிகழ்ச்சி நிரலினை. இன்று காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கையின் மொழி. காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்ட வியட்நாம் நாடு குறித்தும் அங்கு மேற்கொள்ளப்பட்ட தடுப்பு முறைகள் குறித்தும் இயற்கை ஆர்வலர் ஜே பரத்குமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். 7 மணிக்கு காலை கதிர் நலமுடன் வாழ நாள்பட்ட தடுப்பு நுரையீரல் நோய் குறித்து உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயன்முறை மருத்துவர் ஐரின் திவ்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். தொடர்ந்து திரைகாணம். நிறைவாக சட்டம் அறிவோம். கடன் ரசீது குறித்து தகவல்கள் வழங்குகிறார் வழக்கறிஞர் எஸ் சுசன்னா அவர்கள். இன்று காலை 7:15 தமிழ் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நீலகிரிஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். தொடர்ந்து பிளே கிரவுண்ட். அடுத்து ஆரோக்கியமே ஆனந்தம் சிறுதானியங்களின் நன்மைகள் குறித்து எஸ் புனிதா அவர்கள் வழங்கும் தகவல்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 8:30 திரைகாணம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. ஒளியின் ஓவியம் வானொலி சித்திரம் படைப்பு நாகர்கோவில் வானொலி நிலையம். 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள் உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:15 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். தொடர்ந்து சாதனை சிற்பிகள். நிறைவாக ரெட்ரோ ராகங்கள். 10:30 குவா குவா வாத்துகள் குழந்தைகள் பங்குபெறும் நிகழ்ச்சி. 11 மணிக்கு செய்தி சுருக்கம். 11:02 நீங்கள் கேட்டவை நேயர் விருப்பம் தலைப்பு ஒளியும் மனித வாழ்க்கையும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்குபெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழ் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைகாணம். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம் பணியர் பாடல்கள். 2:30 மேட்னி டைம் ஒருபட பாடல்கள். 2:55 வானிலை அறிக்கை. இன்று பிற்பகல் 3 மணிக்கு செய்தி சுருக்கம். 3:02 ஹலோ ஊட்டி உள்ளம் கவர்ந்த பாடல்கள் நேயர் நெஞ்சங்களில் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு. மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி வார்த்தை விளையாட்டு. 5 மணிக்கு செய்தி சுருக்கம். 5:02 பொன்மாலை பொழுது வாடா மலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு. 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விலக்கேற்றும் வேலை திரையில் பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள். 7 மணிக்கு பிளாசி முதல் செங்கோட்டை வரை 348 பகுதி. 7:10 திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும் கொத்தமல்லிக்கீரை சாகுபடி நுட்பங்கள் குறித்து விவசாயி எம் ஞானப்பிரியா அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல். நிறைவாக தகவல் களஞ்சியமாகின இடம்பெற கேட்கலாம். 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலை இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 திரைகாணம். 10 மணிக்கு அகில பாரத இசை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: நேர்களே, இதுவரை இன்றைய நாளுக்கான நிகழ்ச்சி நிரலினை கேட்டீர்கள்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
0: தொடர்வது

0: In today's fixture, host Kolkata Knight Riders will take on Gujarat Titans at the iconic Eden Gardens at 7:30 p.m. this evening. And that is the end of this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள்.
3: ஔவையார் ஆத்திச்சூடி தந்து அறம்போதித்தார். பாரதியார் புதிய ஆத்திச்சூடி தந்து வீரமூட்டினார். அந்த வரிசையில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தனது இளைஞர் இலக்கியம் வழியாக குழந்தைகளுக்கு தித்திக்கும் தமிழில் தீர்க்கமான வாழ்வியல் நெறிகளை வழங்கியுள்ளார். அதில் மிக முக்கியமானது நேர்பட ஒழுகு. நேர்பட ஒழுகு என்றால் நேர்மையான பாதையில் வாழ்வை நடத்து என்று பொருள். அந்த அறத்தை பாரதிதாசன் எவ்விதம் எளிமையாக விளக்குகின்றார் என்பதை பற்றி இன்று காண்போம். பாரதிதாசனின் அறம் என்பது வெறும் ஏட்டுச் சுரக்காய் அல்ல, அது அன்றாட வாழ்வின் ஒவ்வொரு செயலிலும் பிரதிபலிக்க வேண்டிய ஒன்றாகும். தரையில் உட்கார வேண்டாம், ஒரு தடுக்குமோ இல்லை உன் வீட்டில் என்று தொடங்கும் கவிஞர் தூய்மை முதல் பாதுகாப்பு வரை மிக நுணுக்கமான ஒழுக்கங்களை கற்பிப்பதோடு ஒரு மனிதன் தன் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய மிக உயரிய வாழ்வியல் விழுமியங்களையும் எடுத்துரைக்கின்றார். குறிப்பாக கடன் வாங்காமல் இருப்பது மற்றும் வருமானத்திற்குள் திட்டமிட்டு செலவு செய்வது ஒருவனை தற்சார்புடையவனாக மாற்றும் என்றும், முறையான உணவின் மூலம் உடலையும் உண்மைக்காக போராடும் போது

0: அவர் அறத்தோடு பகுத்தறிவையும் புகட்டுவதுதான். ஏமாறாதே என்ற பாடலில் சந்தையில் பொருள் வாங்கும் போது கூட ஒருவன் எப்படி விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதை விளக்குகிறார். ஆரஞ்சு பழத்தையும் தம்பி, நீ ஆராய்ந்து பார்த்த பின் வாங்கு. இது வெறும் பழத்தை பற்றியது மட்டுமல்ல, வாழ்வில் நாம் எதை ஏற்றுக்கொண்டாலும் அதை ஆராய்ந்து பார்த்து ஏற்க வேண்டும் என்பதற்கான பாடம். நெய்யில் கொழுப்பு, வெண்ணெயில் மாவு என உணவில் நடக்கும் கலப்படத்தை சுட்டிக்காட்டும் கவிஞர் ஐயப்பட வேண்டும் இவற்றில் மிக ஆராய்ந்து பார்த்த பின் வாங்கு என்கின்றார். ஏமாறாமல் இருப்பது ஒரு அறிவு சார்ந்த அறம் என்பதை அழகாக பதிவு செய்கின்றார். களவு மற்றும் ஏமாற்றாதே என்ற பாடல்கள் வழியாக மிக சிறிய திருட்டும் மலையளவு குற்றம் என்பதை ஆணித்தரமாக சொல்கிறார். கற்கண்டு கேட்கும் போது கடுகை மறைப்பதும் மிளகை அள்ளி மறைப்பதும் ஒருவன் புகழை கெடுக்கும் செயல்கள். கடுகளவு களவாடல், மலையளவு குற்றம் என்ற அடிகள் இன்றும் நம் காதுகளில் ஒழிக்க வேண்டியவை. அதேபோல் மறதி கெடுதி என்னும் தலைப்பில் ஒரு வேலையை செய்து முடித்த பிறகு அதற்கான கருவியையோ அல்லது பொருளையோ உரிய இடத்திலே மீண்டும் வைக்க வேண்டும் என்ற மிக முக்கியமான ஒழுக்கத்தை கற்பிக்கின்றது. கண்ணப்பன் என்ற சிறுவன் ஊசியையும் எண்ணெய் புட்டியையும் எடுத்த இடத்தில் வைக்க தவறியதால் அடுத்த நாள் இருட்டில் அவற்றை தேடும்போது தேல் கொட்டுவதற்கும் பெருச்சாலி கடிக்கும் ஆளாகின்றான். பொருட்களை எடுத்த இடத்தில் வைப்பது என்பது வெறும் அடுக்கி வைக்கும் வேலை மட்டுமல்ல, அது நமது பாதுகாப்பு மற்றும் நேரத்தை சேமிக்கும் ஒரு சிறந்த வாழ்வியல் அறம் என்பதை இப்பாடலில் நகைச்சுவை கலந்த எச்சரிக்கையுடன் விளக்குகின்றார். ஒழுங்கு என்பது வாழ்வின் பாதுகாப்பிற்கு எவ்வளவு அவசியம் என்பதை இது உணர்த்துகிறது. முடிவாக பாரதிதாசன் காட்டும் நேர்பட ஒழுகு என்பது அநீதி கண்டால் தடியை தூக்கும் வீரம், ஏழையை வாழ வைக்கும் கருணை, கடன் வாங்காத சிக்கனம் மற்றும் உண்மைக்காக பாடுபடும் உறுதி ஆகியவற்றின் கலவை. தகத்தக்க புகழினை தேடு, நீ தமிழரின் வழியினில் வந்தாய் என்ற கவிஞரின் முழக்கத்தை ஏற்று நாமும் நேர்மையான தெளிவான பாதையில் பயணிப்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கிருஷ்ணவேணி அவர்கள்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:15. நேர்களை கேட்கலாம் அருளிசை பக்தி பாடல்கள்.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

0: நிலையத்தில் நேரம் 6:40.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.

0: நேயர்களே, உங்கள் ஊட்டிஎஃப்எம் 101.8 இன்றிரவு 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில்
1: வேர்பூச்சி வரக்கு காரணம் என்னன்னா, போட்ட தோட்டத்திலயும் நம்ம திருப்பி ஒரு ஒரு இது எடுத்ததுக்கு அப்புறமா திருப்பி அதே தோட்டத்துக்குள்ள நம்ம போடும் போது வேர்பூச்சி வரக்கு வாய்ப்பு இருக்கு. மலையாள கூட வேர்பூச்சி வரக்கு வாய்ப்பு இருக்கு.
2: இதுல நிறைய களைகள்லாம் வரும், இது எப்படி கட்டுப்படுத்துறீங்க?
1: நாங்க களைக்கொல்லி மருந்து அடிப்போங்க. ஏன்னா அதை கொஞ்சம் லைட்டா அது முளைக்கிறதுக்கு முன்னாடி நாங்க அடிச்சிருவோம். முளைச்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த களைக்கொல்லி அடிக்க முடியாது. மண்ணை விட்டு வெளியே வரக்கு முன்னாடி நாங்க அடிச்சிருவோம்.
2: எடுக்கிற வரைக்கும் களை வராதுங்களா?
1: மழை ஜாஸ்தி பெஞ்சிச்சுன்னா கண்டிப்பா திருப்பி வரும். இதுவே மழை அதிகமா இல்லை, நம்ம அடிக்கிற தண்ணி தான் அப்படின்னும் போது அவ்வளோக்கெல்லாம் வராது. அந்த மாதிரி ஒரு வேலை வந்தாலும் நாங்க கையால எடுத்துருவோம். விதை போடும் போதே கொஞ்சம் தூரமா விதைங்களை போடும் போது என்ன ஆகும்னா கச்சடாங்கு முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெருக்கமா போட்டா அந்த அளவுக்கு வந்து கச்சடாங்க வராது.
3: விவசாயிகளுக்கு குறைந்த நாட்களில் அதிக வருமானம் ஈட்டி தரக்கூடிய சாகுபடியில் ஒன்று கொத்தமல்லிக்கீரை. அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அதை எப்படி நம்ம சாகுபடி செய்யணும் அப்படிங்கிறது

0: பத்தி சொல்ல இருக்காங்க விவசாயி எம் ஞானப்பிரியா அவர்கள். இன்று இரவு 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் கேட்க தவறாதீர்கள் நேர்களை.
1: நேர்களே, இனி விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்கலாம். வரும் நாட்களில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 24 முதல் 25 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 13 முதல் 14 டிகிரி செல்சியஸாகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 85 முதல் 95% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 65 முதல் 75% இருக்கக்கூடும். போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உளவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும், விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகித்தல், விதைகளை ட்ரைகோடெர்மா ஆஸ்பரல்லம் 4 கிராம் 1 கிலோ வீதம் அல்லது பாசிலஸ் சப்ஸ்டிலிஸ் 10 கிராம் 1 கிலோ கொண்டு விதை மூலம் பரவும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கு முன்பு மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 மான்கோசப் 2 கிராம் 1 லிட்டர் அல்லது குளோரோதாலனில் 2 கிராம் 1 லிட்டர் என்ற அளவில் இலைவழி மழையில்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுயிரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகள், நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். நாற்றங்கால் படுக்கைகளின் மீது நைலான் வலை அல்லது வைக்கோல் கொண்டு மூட வேண்டும். மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களை பயிரிடும் போது 2 முதல் 3 வரிசை மக்காச்சோளம் அல்லது சோளத்தை வரப்பு பயிராக பயிரிட வேண்டும். ஒட்டுப்பொறிகளை ஏக்கருக்கு 5 என்ற எண்ணிக்கையில் வயலில் பொருத்தவும். தேவையெனில் டைமத்தோயேட் 2.0 மில்லி 1 லிட்டர் என்ற அளவில், அதனுடன் இமிடாக்ளோஃபிரிட் 0.2 மில்லி 1 லிட்டர் என்ற அளவில் தெளிப்பான் கொண்டு மழையில்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். நேர்களே, நிகழ்ச்சியில் இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் எளிதாக வணிகம் செய்யவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் மத்திய அரசு தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 2047 போதைப்பொருள் இல்லாத இந்தியா என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல் மீது லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப்பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் எளிதாக வணிகம் செய்யவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் மத்திய அரசு தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வெளிநாட்டு பயணங்களுக்கான செஸ் வரி அல்லது கூடுதல் கட்டணம் விதிக்கப்படவுள்ளதாக ஊடக நிறுவனம் ஒன்று வெளியிட்ட அறிக்கையை பிரதமர் திரு மோடி தனது சமூக வலைதள பதிவில் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். அந்த அறிக்கை முற்றிலும் பொய்யானது என்றும் அதில் ஒரு துளிக்கூட உண்மையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டு பயணங்களுக்கு இதுபோன்ற கட்டுப்பாடுகளை விதிக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் பிரதமர் தெரிவித்தார். 5 அரசுமுறை பயணத்தின் 2 கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று நள்ளிரவு நெதர்லாந்து சென்றடைந்தார். ஆம்ஸ்டர்டாம் விமான நிலையம் வந்தடைந்து பிரதமர் திரு மோடியை நெதர்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு டாம் பெரன்சன் வரவேற்றார். தி ஹேக் நகரில் உள்ள ஹோட்டலில் பிரதமருக்கு அங்குள்ள இந்திய வம்சாவளியினர் கலை மற்றும் இசை நிகழ்ச்சிகளுடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த பயணத்தின் போது நெதர்லாந்து பிரதமர் திரு ராப் ஜெட்டனுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். மேலும் அந்நாட்டு மன்னர் மற்றும் அரசியையும் அவர் சந்தித்து பேசுகிறார். அண்மையில் கையெழுத்திடப்பட்ட இந்திய ஐரோப்பிய தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் இந்த பயணம் இருதரப்பு உறவுகளை தாண்டி இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான

0: பரந்த உறவுகளை வடிவமைப்பதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பிரதமர் திரு மோடி இன்று இந்திய வம்சாவளியினர் இடையே உரையாற்ற உள்ளதுடன் நெதர்லாந்தின் முன்னணி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளையும் சந்திக்கிறார். செமிகண்டக்டர் சிப்புகள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகிய துறைகளில் அந்நாட்டுடன் பல முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2047 ஆண்டிற்குள் போதைப் பொருள் இல்லாத இந்தியா என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், போதைப் பொருள் கடத்தல் குழுக்களை முறியடிப்பதற்கான விரிவான திட்டத்தை இந்திய பாதுகாப்பு படைகள் தயாரித்துள்ளதாக கூறினார். இந்த இலக்கை நோக்கி அவை தீவிரமாக முன்னேறி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். போதைப் பொருள் கடத்தல் என்பது வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை மட்டுமல்ல, அது சமூக மற்றும் எதிர்கால சந்ததியினர் மீது நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று என்பதால் இதற்கு விரிவான கூட்டு நடவடிக்கை தேவை என்று அவர் வலியுறுத்தினார். இந்தியாவின் எல்லையை ஒரு பாதையாக பயன்படுத்தி 1 கிராம் போதைப் பொருள் கூட நாட்டிற்குள் நுழைவதற்கோ அல்லது வெளியேறுவதற்கோ அனுமதிக்கப்படாது என்று திரு அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல் மீது லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் நேற்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில், டீசல் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரி 23 ரூபாயிலிருந்து 16.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான எரிபொருள் மீதான சிறப்பு கூடுதல் கலால் வரியும் லிட்டருக்கு 33 ரூபாயிலிருந்து 16 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றியமைக்கப்பட்ட புதிய வரி விகிதங்கள் இன்று முதல் அடுத்த 15 நாட்களுக்கு நடைமுறையில் இருக்கும். அதே நேரத்தில் உள்நாட்டு பயன்பாட்டிற்கான பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான தற்போதைய கலால் வரி விகிதங்களில் எந்தவித மாற்றமும் செய்யப்படவில்லை என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த விலை உயர்வு காரணமாக ஏழை நடுத்தர மக்களின் பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். பெட்ரோல் டீசல் மீதான விலை உயர்வு ஏழை எளிய நடுத்தர மக்களை பெரிதும் பாதிப்புக்குள்ளாக்கும் என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டு மக்கள் மீதான இந்த சுமையை மத்திய அரசு உடனே குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். மத்திய இடைநிலை கல்வி வாரியம் CBSE 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளுக்கு பிந்தைய மறு ஆய்வு குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. நியாயமான மற்றும் வெளிப்படையான மதிப்பீட்டு முறையை உறுதி செய்யும் நோக்கில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தங்களது தேர்வு முடிவுகளில் திருப்தியில்லாத மாணவர்கள் 2 கட்ட மறு ஆய்வு முறையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று வாரியம் தெரிவித்துள்ளது. முதற்கட்டமாக மாணவர்கள் தங்களது விடைத்தாள்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட பிரதிகளை இணைய வழியில் விண்ணப்பித்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். 2ஆம் கட்டமாக விடைத்தாள்களில் உள்ள குறைபாடுகளை சரிபார்க்கவோ அல்லது மதிப்பெண் வழங்கும் திட்டத்தின் அடிப்படையில் குறிப்பிட்ட பதில்களை மறுமதிப்பீடு செய்யவோ மாணவர்கள் கோரலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடைத்தாள்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட பிரதிகளை பெறுவதற்கு வரும் 19ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் என்றும், இதற்கு ஒரு பாடத்திற்கு 700 ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் CBSE தெரிவித்துள்ளது. மேலும் மதிப்பெண் சரிபார்ப்பு மற்றும் மறுமதிப்பீட்டிற்கு வரும் 26ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, தேனி ஆகிய 4 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தென் தமிழகம் மற்றும் கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும்

0: பாஸ்கரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு ஹோர்மோஸ் நீரினை மீண்டும் திறக்கப்பட வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தில் இரண்டு பாலங்கள் இடிந்து விழுந்ததில் நான்கு பேர் உயிரிழந்தனர், ஒருவர் காயமடைந்தனர். தெலுங்கானாவின் நம்பள்ளி ரயில் நிலையத்தில் ஜெய்ப்பூர் விரைவு ரயிலின் குளிர்சாதன பெட்டியில் நேற்றிரவு தீ விபத்து ஏற்பட்டது. நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியானது தொடர்பாக புனேயைச் சேர்ந்த பேராசிரியர் ஒருவரை சிபிஐ கைது செய்துள்ளது. கிரேட்டர் நொய்டா அருகே மிகப்பெரிய மரச்சாமன் சந்தையில் ஏற்பட்ட தீ விபத்தில் எட்டு கடைகள் எரிந்து நாசமானது. மத்திய அரசின் இந்துஸ்தான் காப்பர் நிறுவனம் கடந்த நிதியாண்டில் 1,232 கோடி ரூபாய் லாபம் ஈட்டி சாதனை படைத்துள்ளது. பயணிகளின் வசதிக்காக விசாகப்பட்டினத்தில் இருந்து பெங்களூருவிற்கு சென்னை வழியாக இம்மாதம் 22-29 ஆகிய தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. கோவையில் தலைக்கவசம் விற்பனை செய்யும் கடைகளில் இந்திய தர நிர்ணய அதிகாரிகள் சோதனை நடத்தி தரமற்ற தலைக்கவசங்களை பறிமுதல் செய்தனர். தேனி வீரபாண்டி கௌரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா தேரோட்டத்தை மாவட்ட ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் நேற்று தொடங்கி வைத்தார். ஆவடியில் உள்ள போர் வாகனங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் 52வது நிறுவன தினம் நேற்று கொண்டாடப்பட்டது. சென்னையில் சட்டவிரோதமாக மதுக்கூடங்களை நடத்தியதாக 16 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 187 ரன் எடுத்தது. 188 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய லக்னோ அணி 16.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 188 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. கொல்கத்தாவில் இன்றிரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் ஒடிசா அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் எளிதாக வணிகம் செய்யவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் மத்திய அரசு தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். 2047 போதைப்பொருள் இல்லாத இந்தியா என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல் மீது லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நிலையத்தில் நேரம் 6:55.

0: இயற்கையின் மொழி.
1: நிகழ்ச்சியில் இப்போது காட்டுத்தீயால் பாதிப்படைந்த வியட்நாம் நாடு இது குறித்த தகவல்களை வழங்குகிறார் இயற்கை ஆர்வலர் ஜே பரத்குமார் அவர்கள்.
2: அடுத்ததாக வியட்நாம் நாட்டில் ஏற்படுற காட்டுத்தீ பரவலை பத்தி பார்க்கலாம். மிகவும் அழகான சிறிய ஒரு நாடாக அறியப்படுகிற வியட்நாம் நாட்டில் அப்பப்போ இந்த வனத்தீயினால மிகப்பெரிய பாதிப்பை அவங்க சந்திக்கிறாங்க. 2019 ஜூன் 22 இந்த காட்டுத்தீனால மிகப்பெரிய ஒரு அழிவை நாட்டினர் சந்திச்சிருக்காங்க. 782 மேல காடுகளானது முற்றிலும் எரிந்து சாம்பலாயிருக்குது. இதனால அந்த காடுகளில் வாழ்ற பழங்குடியின மக்கள், வனவிலங்குகள், பறவைகள், ஊர்வன மற்றும் அரிய வகை மரங்கள் மிகவும் பாதிப்படைஞ்சது. மக்கள் வாழ்ற பகுதிகளுக்கும் பறவின காரணத்தினால் அவங்க மக்கள் தங்களுடைய உடைமைகளையும் வீடுகளையும் இழந்திருக்காங்க. மேலும் அது மிகவும் மோசமாக சிலர் தங்களது உயிர்களை சில பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க. அவங்க அந்த நாட்டு மக்கள் பின்ன ஊடகங்களோட தகவல் படி நள்ளிரவு 1 இந்த காட்டுத்தீயான பரவி இருக்கு. ஜுவான் என்று அழைக்கப்படுற ஒரு மாவட்டத்துல இந்த தீ பரவல் தொடங்கியிருக்கு. இதுக்கு காரணமா என்ன அவங்க சொல்றாங்க கேட்டீங்கன்னா, மிகவும் வெப்பமான ஒரு தட்பவெப்பநிலை, அது மட்டும் இல்லாம மிகவும் அடர்த்தியான ஒரு காற்று, இதன் மூலமா உறைவு ஏற்பட்டு இந்த காட்டுத்தீ பரவி இருக்கிறத அவங்க சொல்றாங்க. இதனால அந்த ஒரு மாவட்டத்துல மட்டும் அன்னைக்கு 20 மேல இந்த காட்டுத்தீ பரவி இருக்கு. அவங்க இந்த காட்டுத்தீயை அழைப்பதற்காக மிகவும் கஷ்டப்பட்டு முயற்சி ஏற்படுத்தியிருக்காங்க. ஆனாலும் அவங்களால முடியல. இதன் காரணமா வியட்நாம் ராணுவத்தோட உதவிய மக்கள் நாடுறாங்க, அரசு நாடுது. ராணுவம் தனது முழு பலத்தை கொண்டு இந்த காட்டுத்தீயை அணைக்கிறதுக்கு மிகவும் கடினப்பட்டு கட்டுக்குள் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அதை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆனிச்சு. இதனால அவங்களோட பொருளாதாரம் மிகவும் கேள்விக்குறியானிச்சு, மிகவும் அடிபட்டுச்சு. இந்த விளைவுகள் இருந்து அவங்க மீண்டு வருவதற்கு அவங்க ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இந்த வியட்நாம் காட்டுத்தீனால சுற்றுப்புற நாடுகள்லயும் அவங்களோட காற்றினோட தரம் மிகவும் பாதிக்கப்பட்டது. இதனால் மூச்சு திணறல், ஆஸ்துமா போன்ற பல விதமான நோய்களுக்கும் மக்கள் ஆளானாங்க. அது மட்டுமல்லாம இந்த காட்டுத்தீ பரவனதுக்கு அப்புறம் மழைப்பொழிவுங்கிறது ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் ஏற்பட்டுச்சு. அதன் காரணமாக அவர்களோட விவசாயம் மற்றும் உணவுங்கிறது மிகவும் கேள்விக்குறியானுச்சு. மேலும் அந்த நாட்டோட இயல்பா காணப்படுகின்ற ஆக்சிஜன் லெவல், அந்த நாட்டோட இயல்பா ஏற்படுகின்ற ஆக்சிஜனோட அளவு குறைந்தது. மட்டுமல்லாது CO2 எனப்படுகிற கார்பன் டை ஆக்சைடின் அளவு அதிகரித்தது. அதிகரிப்பின் காரணமாக பலவிதமான பிரச்சனைகளை மக்கள் சந்தித்தனர். பிறகு ராணுவம் மற்றும் மக்களின் உதவியின் காரணமாக காட்டுத்தீயானது கட்டுக்கோப்புள் கொண்டு வரப்பட்டது. பின் அந்த நாட்டோட மக்கள் மற்றும் அவங்க சுற்றியுள்ள சமூக ஆர்வலர்களால இந்த காட்டுத்தீனா என்ன, ஏன் இது ஏற்படுது அப்படிங்கிற விழிப்புணர்வு பிரச்சாரம் ஏற்படுத்தப்பட்டது. இதன் மூலமா அதற்கு அப்புறம் இத்தகைய ஒரு சம்பவம் நாட்டில் ஏற்படல. மக்கள் இதோட விளைவுகளை அறிந்தது காரணத்தினால இந்த மாதிரியான அசாதாரணமான சம்பவங்கள் ஏற்படுகிறது தவிர்க்கப்பட்டது.
1: இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் இதுவரை காட்டுத்தீயால் பாதிப்படைந்த வியட்நாம் நாடு இது குறித்த தகவல்களை வழங்கினார் இயற்கை ஆர்வலர் ஜே பரத்குமார் அவர்கள்.
3: நேர்களே, சுட்டெரிக்கும் சூரியன், வேர்க்க வைக்கும் வெயில், அனல் வீசும் காத்து, இதெல்லாம் பார்த்தா கோடைக்காலம் ஃபுல் ஃபார்ம்ல வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம உடம்பு ஒரு இன்ஜின் மாதிரி, அது சூடாகாம ஓடணும்னா அதுக்கு ஆயில் மாதிரி இந்த தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா வெயில்ல அந்த தண்ணி சீக்கிரமாவே தீர்ந்து போயிடும். அதனால தாகம் எடுக்கிற வரைக்கும் காத்திருக்காதீங்க, அப்பப்ப தண்ணி குடிங்க. மண்பானை தண்ணி குடிச்சா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது உங்களை சோர்வு இல்லாம வச்சுக்கும். தாகம் வரும் முன் தாகம் தீர்ப்போம். தாராளமாய் நீர் குடித்து ஆரோக்கியம் காப்போம்.

0: நிலையத்தில் நேரம் 7 மணி.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். காலை கதிர்.
1: நாள்பட்ட தடுப்பு நுரையீரல் நோய் குறித்த இயன்முறை மருத்துவர் ஐரின் திவ்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
3: COPD, இது வந்து நம்மளோட வெதர்ல இது ரொம்ப காமன். இது ஒரு நாள்பட்ட லங் ப்ராப்ளம். ரொம்ப ஸ்மோக்கர்ஸ்க்கு வந்து இது அஃபெக்ட் ஆகலாம். ஸோ லங்ஸ்ல வந்து உங்களுக்கு நிறைய கோல்ட் செக்ரீஷன் மாதிரி இருக்கலாம். ஸ்மோக் ரொம்ப பண்றவங்களுக்கு இது ரொம்ப காமன். அண்ட் ரொம்ப டஸ்ட் அலர்ஜி, டஸ்ட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு. ஸோ அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ COPD-யோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னா, ரொம்ப நாளைக்கு அவங்களுக்கு காஃப் இருக்கும், கண்டினியூவா காஃப் இருக்கும், மூச்சு திணறல் இருக்கும், அப்புறமா செஸ்ட் எல்லாம் ரொம்ப டைட்டா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அதாவது செஸ்ட்ல வந்து அப்படியே குத்துற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெயின் வரும். ரொம்ப ஃப்ரீக்வெண்டா அடிக்கடி அவங்களுக்கு வந்து கோல்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து COPD-யா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. COPD அப்படின்னா இது க்ரானிக் பிராங்கைட்டிஸ் அப்புறம் எம்ஃபைசிமா, இந்த ரெண்டு கண்டிஷனையும் தான் COPD-ன்னு சொல்றோம். இது நம்ம வெதர்க்கு கூட இது ரொம்ப காமன் தான். ஸ்மோக்கர்ஸா இருந்தா அவங்களுக்கு வந்து 75-80% பேஷண்ட்ஸ் வந்து ஸ்மோக்கர்ஸா இருப்பாங்க. அண்ட் அவங்க ஸ்மோக் பண்றதுனாலும் இல்ல பேசிவ் ஸ்மோக்கிங்கா இருந்தா கூட COPD-யோட ரிஸ்க் ரொம்ப ஹை. அது ஸ்மோக் பண்றவங்க கூட ரொம்ப நேரமா ஸ்மோக் பண்ற இடத்துல நம்மளும் இருந்தோம்னா கூட அது பேசிவ் ஸ்மோக்கிங். ஸோ அவங்களுக்குமே COPD அஃபெக்ட் ஆகலாம். அண்ட் என்விரான்மெண்ட்ல வந்து ரொம்ப டஸ்டி என்விரான்மெண்ட், பொல்யூஷன்ல இருந்தோம்னாலும் COPD வரலாம். ஸோ நம்ம ஒர்க் பண்ற பிளேஸ்ல இல்லைன்னா நம்ம சும்மா ரோட்ஸ்ல கூட நம்ம பொல்யூட்டட் ஏரியால இருந்தோம்னா ஈஸியா வந்து இந்த சுவாச ப்ராப்ளம் ஏற்படலாம். ஸோ டெய்லி

0: டஸ்ட்ல இருக்கவங்க இல்லை வேற ஏதாவது கேஸ் லீக் ஆகிற மாதிரி அந்த பிளேஸ்ல ஒர்க் பண்றவங்க, ரொம்ப ஸ்மோக்கியான பிளேசஸ்ல இருக்கவங்க மாஸ்க் போட்டீங்கன்னா இதை வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இல்லனா இது வந்துட்டு ஒரு ஆல்பா 1 ஆன்டிட்ரிப்சின், சோ இதோட ஏதாவது டிஃபெக்டா இருந்தா கூட நம்மளுக்கு வந்து சிஓபிடி இருக்கலாம். பட் மோஸ்ட்லி இது வந்து ஸ்மோக்கிங் மட்டும்தான். இதுக்கு வந்து ஸ்பெசிபிக்கா பிரீதிங் எக்ஸசைசஸ், சோ பிரீதிங் எக்ஸசைசஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. எந்த அளவுக்கு உங்க செஸ்ட் பெயின் இருக்கு, எந்த அளவுக்கு காஃப் இருக்கு, செக்ரீஷன் எவ்வளவு இருக்கு, கோல்டு எவ்வளவு இருக்கு, சோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நிறைய டைப் ஆஃப் பிரீதிங் எக்ஸசைஸ் இருக்கு. சோ உங்களுக்கு ஸ்பெசிபிக்கான பிரீதிங் எக்ஸசைசஸ் வந்து டீச் பண்ணுவோம். செஸ்ட் பிசியோதெரபி, சோ அது பிரீதிங் எக்ஸசைஸ் பிளஸ் உங்களோட செஸ்ட்ல வந்து டேப் பண்றதுக்கு டீச் பண்ணுவாங்க. வேற வேற பொசிஷன்ஸ்ல, இப்போ ரொம்ப பிரீதிங் டிஃபிகல்ட்டி இருக்கு அப்படின்னா என்ன பொசிஷன்ல நீங்க உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு அது ரிலீவ் ஆகும், சோ அந்த மாதிரி பொசிஷன்ஸ் எல்லாம் டீச் பண்ணுவோம். சோ இது வந்து பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட். அண்ட் ரொம்ப காஃப் பண்ணக்கூடாது, சோ உங்க ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும் உங்க செஸ்ட் வால்ல. சோ அதனால டிஃப்ரெண்ட் காஃபிங் டெக்னிக்ஸ் எல்லாமுமே உங்களுடைய சிக்னஸ்க்கு ரிலேட் பண்ணி ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கு டிஃபர் ஆகும். ஸோ உங்களோட சிவியரிட்டி பேஸ் பண்ணி உங்களுக்கு டிஃப்ரெண்டான கஃபிங் டெக்னிக்ஸ் அப்புறம் பிரீதிங் எக்ஸசைசஸ் எல்லாம் டீச் பண்ணும். இது ஒரு லாங் டேர்மான டிசீஸ் தான். இதுக்கு வந்து பல்மனரி ரீஹாபிலிட்டேஷன் பண்ணுவோம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக இதுக்கான ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு 6 to 8 weeks ஆகுது நம்ம போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு வீக்ல அட்லீஸ்ட் ஒரு 2-3 days நம்ம போய் ரெகுலராக பிரீதிங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும். பிளஸ் பிரீதிங் எக்ஸசைஸோட நீங்க ஆக்டிவிட்டி பண்றப்போ உங்களுக்கு வந்து இந்த மூச்சு வாங்கக்கூடாது, ரொம்ப மூச்சு வாங்கக்கூடாது. ஸோ நம்ம ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸும் பண்ணுவோம் லெக்குக்கு அண்ட் நம்மளோட ஷோல்டர் மசில்ஸ், ஹேண்ட் மசில்ஸ். ஸோ இதுக்கெல்லாமே ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸும் பண்ணுவோம், வெயிட்ஸ் எல்லாம் வச்சு. ஸோ இந்த மாதிரி பண்றதுனால நம்ம நடக்கும் முன்பும் நம்மளுக்கு பிரீதிங் இஷ்யூஸ் வரக்கூடாது. ஸோ ஜென்ரல் எக்ஸசைஸ் பிளஸ் பிரீதிங் எக்ஸசைஸ், ஸோ இதெல்லாம் பண்றதுதான் பல்மனரி ரீஹாபிலிட்டேஷன். ஸோ இது பண்றப்போ நம்மளுக்கு பிரீதிங் டிஃபிகல்ட்டி கம்மியாகும். இப்போ கொஞ்சம் பேருக்கு ஒரு 10 feet, 15 feet நடந்தாலே அவங்களுக்கு வந்து பிரீதிங் டிஃபிகல்ட்டி வந்துடும். ஸோ அதனால அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ் அஃபெக்ட் ஆகும். ஸோ நார்மலாக அவங்க கோம் பண்றது இல்லைனா ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் ஏதாவது பண்றது, ஸோ அந்த டைம்ல கூட அவங்களுக்கு பிரீதிங் டிஃபிகல்ட்டி ஏற்படலாம். பல்மனரி ரீஹாபிலிட்டேஷன் ப்ராப்பராக பண்றோம் அப்படின்னா ஸோ அதுவுமே வந்து அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகலாம், லங்ஸ்ல இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு கம்மியாகும். ஸோ இதனால பல்மனரி ரீஹாபிலிட்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நார்மலாகவே நம்ம ரொம்ப டீப்பாலாம் ப்ரீத் பண்ண மாட்டோம், யூஸ்வலாகவே நம்ம ஷாலோ ப்ரீத் தான் பண்றோம். ஸோ ரெகுலராக இந்த மாதிரி ரொம்ப ஏர்லி மார்னிங் ஒர்க் போறவங்க இல்லைனா டஸ்ட்ல ஒர்க் பண்றவங்க ஃபார்மர்ஸ், ஸோ இவங்கெல்லாம் ரெகுலராக பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ணாலே சிஓபிடி வராம நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது சிஓபிடி வந்தாலுமே நம்ம வந்து ப்ராப்பராக ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் கன்சல்ட் பண்ணி அதுக்கு வந்து எப்படி கியூர் பண்ணலாம் இல்லை வராம எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம், ஸோ இத மாதிரி ப்ராப்பரான எஜுகேஷன் நீங்க போய் கன்சல்ட் பண்ணி அதை ட்ரீட் பண்ணிக்கலாம்.
1: நேர்கள் இதுவரை நாள்பட்ட தடுப்பு நுரையீரல் நோய் குறித்த இயன்முறை மருத்துவர் ஐரின் திவ்யா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
2: நிலையத்தில் நேரம் 7:05. நேர்களின் கேட்கலாம் திரைகாணம்.

0: இட்லி கடை திரைப்படத்துக்காக ஜி வி பிரகாஷ்குமார் அவர்களோட இசையில அந்த பாடல் கேட்டோம்.
1: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் கடன் ரசீது குறித்து வழக்கறிஞர் எஸ் சுசன்னா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
3: மேலும் இந்த சொத்து அடமான கடன் அதை வந்து திரும்ப செலுத்துறதுக்கு வந்து குறிப்பிட்ட வந்து மாதம் மாதம் வந்து நம்ம தவணையை வந்து நம்ம செலுத்திட்டு வருவோம். அந்த மாத தவணையை வந்து சில பேருக்கு வந்து எல்லாருமே கரெக்டாக வந்து கட்ட முடியும், கட்டக்கூடிய சூழ்நிலையில் இருப்பாங்கன்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. அப்போ அப்படி இருக்க பட்சத்தில் வந்து சில பேருக்கு வந்து மெடிக்கல் எமர்ஜென்சியோ இல்லை வேற ஏதோ நிறைய காரணங்களால் வந்து அந்த தவணையை வந்து சரிவராமல் கட்ட முடியாத சில சூழ்நிலைகள் வந்து ஏற்படலாம். அப்படி ஏற்படும் போது குறிப்பிட்ட எத்தனை தவணைகள் வந்து நான் தவறினால் அந்த வங்கி வந்து என் மேல வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வந்து எப்படி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, முதல் மாதம் தவறிடுச்சு, இரண்டாவது மாதம் மொத்தமா வந்து ஒரு மூன்று மாதங்கள் வந்து நீங்க அந்த திரும்ப செலுத்துவதற்கு வந்து தவறும் பட்சத்துல வந்து அதாவது 90 நாட்கள் வந்து தவறும் பட்சத்துல வந்து கண்டிப்பா பேங்க் வந்து நம்ம மேல வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதாவது பேங்க்ல வந்து அதை என்னன்னு சொல்லி சொல்லுவாங்கன்னா என்பிஏ ஆகப்பட்ட கணக்கு அப்படின்னு சொல்லி நம்மளை சொல்லுவாங்க. நம்ம அம்மா அக்கௌண்ட்ல வந்து என்பிஏ ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்பிஏ ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. என்பிஏனா நான் பெர்ஃபார்மிங் அசட் அப்படிங்கிறது அர்த்தம். அந்த நான் பெர்ஃபார்மிங்னா நம்ம வந்து தவணையை வந்து திரும்ப செலுத்தலை, திரும்ப செலுத்தாம நிலுவையிலிருந்து வருது அப்படின்னு சொல்லி, தவணை வந்து நிலுவையிலிருந்து வருது அப்படிங்கிறது அதோட அர்த்தம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த நிலுவையில் இருக்கிறத வந்து திரும்ப நான் செலுத்தி அதை வந்து நான் க்ளோஸ் பண்ண முடியுமா, மீண்டும் வந்து நான் மாத தவணையை வந்து நான் கண்டினியூ பண்ண முடியுமா, தொடர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கட்டாயம் வந்து அது பேங்க்ல வந்து நீங்கள் பேசி குறிப்பிட்ட இத்தனை தவணைகளை வந்து சேர்த்து நீங்கள் கட்டி அந்த மாத தவணையை வந்து நீங்கள் கண்டிப்பாக தொடர முடியும். அதை தவிர்த்து வந்து நான் டோட்டலாகவே என்னால் கட்ட முடியாது, என்னால் வந்து இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி

0: வந்து கட்டிட்டு வர்றதுக்கான உதவிகள் வந்து அப்படி கூட அனுப்புவாங்க. ஆனா லீகலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நோட்டீஸ் அனுப்பி 2-3 நோட்டீஸ் பீரியட் வந்து அனுப்புவாங்க. அனுப்பிட்டு நம்மள அதுக்கு வந்து நம்ம பதில் சொல்லாமையோ இல்ல வந்து நம்ம மறுபடியும் அந்த தவணையை வந்து நம்ம கட்டாம இருந்து வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா இது வந்து கோர்ட்டுக்கு வந்து கேஸா கொண்டு போய் மாத்தி நம்ம மேல வந்து கேஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த தவணை தொகையை வந்து நிலுவையில் இல்லாம டைம் குறிப்பிட்ட இந்த தேதிக்குள்ளார வந்து நம்ம கட்டி தவணையை வந்து சரிவர நம்ம கட்டிட்டு வர்றதுதான் அதனை மேலும். இது வந்து ஒரு 6 மாத காலங்களே ஆயிடுச்சு, என்னால 6 மாத காலங்கள் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் வந்து நான் இது வரைக்குமே நான் கட்டல அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. எந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா 6 மாத காலங்கள் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா பேங்க் வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிய சீஸ் பண்ணி பொசன் நோட்டீஸ் எல்லாம் நம்ம ப்ராப்பர்ட்டியில ஒட்டி அந்த நோட்டீஸ் பீரியடுக்கு அப்புறம் அந்த ஆக்ஷன் ப்ராசஸ் வந்து பண்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. ஒரு சில ப்ராப்பர்ட்டி பேங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம மேல வந்து கேஸ் ஃபைல் பண்ணி அட்டாச்மெண்ட் ஃபைல் பண்ணி அதுக்கப்புறமா வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அவங்களே டேக் ஓவர் பண்ணி அதை ஏலத்திலையும் விடுறதுக்கான வாய்ப்புகளும் இன்னும் அதிகமா இருக்கு.
1: சட்டம் அறிவோம்.
2: இதுவரை கடன் ரசீது குறித்து வழக்கறிஞர் எஸ் சுசன்னா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
1: கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று முதன்மை அலைவரிசை FM ரெயின்போ, FM கோல்ட், விவிக் பாரதி, வெளிநாட்டு ஒலிபரப்பு சேவை என பொது சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.
3: நேர்களேயத்துடன் காலை கதிர் நிகழ்ச்சி நிறைவுற்றது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
4: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சிக்கிம் மாநில உருவான தின விழாவில் இன்று கலந்து கொள்கிறார். 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2ம் கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து சென்றடைந்தார். தரமான காகித பொருட்களை தயாரிப்பதில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். அமெரிக்கா சீனா இடையே முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பதவியேற்ற பிறகு முதன்முறையாக இன்று சிக்கிம் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தின் போது கேங்டாக்கில் நடைபெறும் சிக்கிம் மாநிலம் உருவான தின விழாவில் அவர் கலந்து கொள்கிறார். இந்த விழாவில் சிக்கிம் மாநில ஆளுநர் திரு ஓம் பிரகாஷ் மாத்தூர், முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங் மற்றும் வடகிழக்கு பிராந்திய மேம்பாட்டுத்துறை மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா ஆகியோரும் கலந்து கொள்ள உள்ளனர். சிக்கிம் மாநிலம் மன்னராட்சியிலிருந்து விடுபட்டு கடந்த 1975 இந்தியாவின் 22வது மாநிலமாக இணைந்ததை குறிக்கும் வகையில் இன்று தனது மாநில உருவாக்க தினத்தை கொண்டாடுகிறது. தனது பயணத்தின்போது கேங்டாக் நகரில் உள்ள சில முக்கிய இடங்களுக்கும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2ம் கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று நள்ளிரவு நெதர்லாந்து சென்றடைந்தார். ஆம்ஸ்டர்டாம் விமான நிலையம் வந்தடைந்த பிரதமர் திரு மோடியை நெதர்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு டாம் பிரின்சன் வரவேற்றார். இந்த பயணத்தின்போது நெதர்லாந்து பிரதமர் திரு ராப் ஜெட்டனுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். பிரதமர் திரு மோடி இன்று இந்திய வம்சாவளியினர் இடையே உரையாற்றவுள்ளதுடன் நெதர்லாந்தின் முன்னணி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளையும் சந்திக்கிறார். செமிகண்டக்டர் சிப்புகள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகிய துறைகளில் பல முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நெதர்லாந்து பயணத்தை முடித்துக்கொண்டு 5 நாடுகள் பயணத்தின் 3வது கட்டமாக பிரதமர் திரு மோடி நாளை ஸ்வீடனின் கோத்தன்பர்க் நகரத்திற்கு புறப்பட்டு செல்கிறார். இந்தியாவில் தயாரிக்கப்படும் காகித பொருட்களின் தரம், பயன்பாடு மற்றும் நிலைத்தன்மை ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள அவர், ஒரு நிறுவனத்தை தொடங்கி நடத்தி வரும் அபர்ணா மற்றும் தினேஷ் ஆகிய இரு இளம் தொழில் முனைவோரை சந்தித்ததாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் தரமான எழுது பொருட்கள் எப்போதும் உற்சாகம் அளிக்கக்கூடிய

0: வைக்கவை என்றும் அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பெண்கள் மேம்பாட்டுக்கான குழுவை அமைத்துள்ளார். பிஜேபி மக்களவை உறுப்பினர் டாக்டர் டி புரந்தேஸ்வரி இக்குழுவின் தலைவராக செயல்படுவார். இந்த குழுவில் மக்களவையைச் சேர்ந்த 18 உறுப்பினர்களும் மாநிலங்களவையைச் சேர்ந்த 10 உறுப்பினர்களும் இடம்பெற்றுள்ளனர். மக்களவை உறுப்பினர்களில் திருமதி ஹேமமாலினி, திருமதி ஹர்சிம்ரத் கவுர் பாதல் மற்றும் செல்வி இக்ரா சௌத்ரி போன்ற முக்கிய பிரமுகர்கள் இடம்பெற்றுள்ளனர். மாநிலங்களவையில் இருந்து திருமதி சுதாமூர்த்தி, திருமதி பி டி உஷா மற்றும் செல்வி சுவாதி மாலிவால் ஆகியோர் இந்த குழுவில் சேர்க்கப்பட்டுள்ளனர். மேற்குவங்க சட்டப்பேரவை நிகழ்வுகளை தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி வலியுறுத்தியுள்ளார். பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரதீந்திர பாசு சபாநாயகராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறப்பு கூட்டத்தொடரின்போது இதனை அவர் தெரிவித்தார். பொதுமக்கள் தாங்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகளின் செயல்பாடுகளை பார்ப்பதற்கு முழு உரிமை உண்டு என்றும் சட்டப்பேரவை நடவடிக்கைகளை நேரலை செய்வதன் மூலம் இதனை உறுதிப்படுத்த முடியும் என்றும் முதலமைச்சர் கூறினார். தற்போதைய அரசு பெரும்பான்மையை கொண்டிருந்தாலும் இந்த அவை எதிர்க்கட்சிகளுக்கும் உரியது என்று குறிப்பிட்ட அவர் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுவதற்கு போதிய வாய்ப்புகள் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார். இந்திய விடுதலை போராட்ட புரட்சி வீரர் சுக்தேவ் தாப்பரின் 118th பிறந்தநாளையொட்டி பாகிஸ்தானின் லாகூர் நகரில் நேற்று சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. பாகிஸ்தான் பகத்சிங் நினைவு அறக்கட்டளை ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்ச்சியில் பேசிய அதன் தலைவர் திரு இம்தியாஸ் ரஷித் குரேஷி, காலனி ஆதிக்கம், ஒடுக்குமுறை மற்றும் அநீதிக்கு எதிராக மக்களை விழிப்படைய செய்ய சுக்தேவ், பகத்சிங் மற்றும் ராஜ்குரு போன்ற மாபெரும் புரட்சியாளர்கள் தங்களது உயிரை தியாகம் செய்துள்ளதாக குறிப்பிட்டார். இந்த தலைவர்கள் சுதந்திரம், சமத்துவம் மற்றும் நீதியின் உண்மையான அர்த்தத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1st முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அமெரிக்கா சீனா இடையே முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தனது சீன பயணத்தை முடித்துக்கொண்டு நாடு திரும்பும்போது விமானத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு டிரம்ப், சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் நடத்திய பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து சீனா 200 போயிங் விமானங்களை வாங்க ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் அடுத்தகட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு கூடுதலாக பல விமானங்களை வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாகவும் அமெரிக்க அதிபர் திரு டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் செய்தி தொலைக்காட்சி ஒன்றுக்கு திரு டிரம்ப் அளித்த பேட்டியில் ஹோர்முஸ் நீரிணை திறந்துவிடப்படும் என்றும் ஈரான் அணு ஆயுதம் பெறுவதை அமெரிக்கா ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் திரு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே நிலவி வரும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மேலும் 45 நாட்களுக்கு நீட்டிக்க இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. வாஷிங்டனில் 2 நாட்கள் நடைபெற்ற பயனுள்ள பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு டாமி பிகாட் கூறியுள்ளார். மேலும் ஜூன் மாதம் 2 மற்றும் 3 ஆகிய தேதிகளில் அடுத்தகட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என்றும் திரு டாமி தெரிவித்தார். நேபாளத்தில் நாடு முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்களில் மாணவர் சங்கங்களுக்கு தடை விதிக்கும் அரசின் முடிவை எதிர்த்து 100,000+ மாணவர்கள் காட்மண்டுவில் நேற்று பேரணி நடத்தினர். பல்கலைக்கழகங்கள் போன்ற கல்வி நிறுவனங்கள் அரசியல் கட்சிகளின் கருவிகளாக செயல்படக்கூடாது என கூறி பிரதமர் திரு பலேந்திர ஷா தலைமையிலான அரசு அண்மையில் 100 அம்ச செயல் திட்டம் ஒன்றை அறிவித்தது. இதன் கீழ் பல்கலைக்கழகங்களில் மாணவர் சங்கங்கள் செயல்பட தடை விதிக்கப்பட்டது. இந்த தடையை எதிர்த்து நகரின் முக்கியமான இடங்களில் போராட்டம் நடைபெற்றது. ஹைதராபாத்தில் உள்ள நாம்பல்லி ரயில் நிலையத்தின் நடைமேடையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஹைதராபாத் ஜெய்ப்பூர் எக்ஸ்பிரஸ் ரயிலின் குளிர்சாதன பெட்டியில் நேற்று தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு குறுகிய நேரத்திற்குள் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். முதற்கட்ட விசாரணையில் B1 பெட்டியின் குளிர்சாதனத்தில் இருந்து தீ பரவியதாக தெரியவந்துள்ளது. ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் மற்றும் விதர்பா ஆகிய பகுதிகளில்

0: வெப்பாலை இன்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கொங்கன் மற்றும் கோவா பகுதிகளில் வெப்பமும் ஈரப்பதமும் நிறைந்த வானிலை நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் இன்று கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கேரளம், மாஹே, தெற்கு உள்கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் வடகிழக்கு பிராந்தியத்தின் சில பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் ஒடிசா அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 187 ரன் எடுத்தது. 188 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய லக்னோ அணி 16.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 188 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. கொல்கத்தாவில் இன்றிரவு மணி 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சிக்கிம் மாநில உருவன தின விழாவில் இன்று கலந்து கொள்கிறார். 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2ம் கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து சென்றடைந்தார். தரமான காகித பொருட்களை தயாரிப்பதில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். அமெரிக்கா சீனா இடையே முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNNews சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நிலையத்தில் நேரம் 7:25.
2: புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள்.
1: நேர்களே, குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சி தான் கேட்க போகிறீங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக பல தகவல்களை வழங்குறதுக்காக நானும் வந்திருக்கேன். இன்றைக்கு நம்ம நிறைய தகவல்களையும் நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில் தொடக்கமாக ஒரு பாடலை கேட்டுட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம்.

0: கூலி திரைப்படத்திற்காக அந்த பாடல் கேட்டோம். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊடிஎஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
0: நேர்களே, இன்றைக்கு வந்து என்ன ஸ்பெஷலான டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் டே ஆஃப் லைட், சர்வதேச ஒளி தினம் வந்து இன்றைக்கு வந்து கொண்டாடப்படுது. சர்வதேச ஒளி தினம் ஒவ்வொரு ஆண்டும் மே 16 அன்று கொண்டாடப்படுது. இந்த தினம் வந்து யுனெஸ்கோ அங்கீகரித்த ஒரு நாளாக இருக்கு. இதன் நோக்கம் என்ன அப்படின்னா, ஒளி மற்றும் ஒளி அடிப்படையிலான தொழில்நுட்பங்களின் முக்கியத்துவத்தை உலக மக்களுக்கு எடுத்துரைப்பதும் அறிவியல் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதும் ஆகும். இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்க இயற்பியலாளரும் பொறியியலாளருமான தியோடர் மைமன் முதன்முறையாக வெற்றிகரமான லேசர் செயல்பாட்டை நிகழ்த்திய தினமாகும். இந்த நிகழ்வு ஒளியின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பயன்பாட்டில் ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்பட்டுச்சு. லேசர் தொழில்நுட்பம் இன்றும் தகவல் தொடர்பு, மருத்துவம், தொழில்துறை, அறிவியல் போன்ற பல துறைகளில் புரட்சியை ஏற்படுத்தியது. 2015 யுனெஸ்கோ சர்வதேச ஒளி ஆண்டு கொண்டாடியது. இது ஒளியின் அறிவியல், கலாச்சாரம் மற்றும் தொழில்நுட்ப முக்கியத்துவத்தை உலகளவில் எடுத்துக்காட்டுது. உலகம் முழுவதும் 1000 நிகழ்வுகள் நடைபெறுது. 2018 மே 16 முதல் சர்வதேச ஒளி தினம் யுனெஸ்கோவால் அதிகாரப்பூர்வமாக கொண்டாடப்படுது. ஸோ எதுக்காக வந்து ஒளி தினம் அப்படின்னு ஒன்று கொண்டாடணும் அப்படின்னா, ஒளி இல்லை அப்படின்னா பூமி வந்து குளிர்ந்த வாழ்வில்லாத இடமாக இருக்கும். ஒளி அறிவியல், மருத்துவம், தகவல் தொடர்பு, சக்தி, கல்வி, கலை, கலாச்சாரம் மற்றும் நிலையான வளர்ச்சி ஆகியவற்றில் முக்கிய பங்கை வகிக்குது. இந்த தினம் அறிவியல் ஒத்துழைப்பின் மூலம் அமைதி மற்றும் நிலையான வளர்ச்சியையும் ஊக்குவிக்குது. ஸோ அதனால தான் இந்த நாளில் வந்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் லைட், சர்வதேச ஒளி தினம் வந்து கொண்டாடப்படுது.

0: கேட்ட பாடல் பைசன் திரைப்படத்திற்காக நிவாஸ் கே பிரசன்னா சத்யன் மகாலிங்கம் இணைந்து பாடிய பாடல் கேட்டோம். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கு எல்லாமே சமஹிட்.
1: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 PM-க்கு விளக்கேற்றும் வேளை.

0: நேர்களே, ஒவ்வொரு ஆண்டும் மே 16ஆம் தேதி இந்தியாவில் வந்து தேசிய டெங்கு தினம் வந்து அனுசரிக்கப்படுது. இந்த நாளோட நோக்கம் டெங்கு காய்ச்சல் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் தடுப்பு நடவடிக்கைகளை ஊக்குவிப்பதும் ஆகும். ஸோ 2010ஆம் ஆண்டு இந்தியாவின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் இந்த தினத்தை வந்து தொடங்கினாங்க. ஸோ மழைக்காலத்திற்கு முன்பாக, ப்ரீ மன்சூனுக்கு முன்னாடியே வந்து டெங்கு பரவலை தடுக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக இது வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இதை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வீட்டை சுற்றி வந்து தண்ணீர் தேங்காமல் பார்த்துக்கணும், கொசு வலைகள் பயன்படுத்தணும், அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியே வந்து மருத்துவரை வந்து அணுகணும், ஸோ மருத்துவ உதவி வந்துட்டு பெறணும். இந்த நாளை வந்து நினைவு கூர்ந்து டெங்கு ஒழிக்க வந்து நாம் அனைவரும் ஒன்றிணைவோம் அப்படின்ற ஒரு வாசகத்தோட இந்த விஷயத்தை வந்து நான் இன்றைக்கி வந்து சொல்ல போகிறேன் அப்படின்றதுல வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா தேசிய டெங்கு தினம் வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி நேர்களே, இன்றைய நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அருமையான ஒரு நாளாக எல்லாருக்குமே அமையணும் அப்படின்னு வந்துட்டு இறைவனை பிரார்த்தித்து இந்த நாளை வந்து நம்ம தொடங்குகிறோம். ஸோ இந்த நாளில் வந்து இன்னும் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கேயுமே வந்து பாஸ் கிடையாது, பாடல்கள் எல்லாமே வந்து மாசு தான்.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். நேர்களே, இந்த வாரம் பிளே கிரவுண்ட் நிகழ்ச்சியில

இந்தியன் ஐபிஎல் லீக் 2026 ஐபிஎல்லின் புள்ளிப்பட்டியல். முதலிடத்தில் ஆர்சிபி அணி 12 போட்டிகளில் 8 வெற்றி 4 தோல்வியுடன் மொத்தம் 16 புள்ளிகளுடன் முதலிடத்திலும். குஜராத் டைட்டன்ஸ் அணி 12 போட்டிகளில் 8 வெற்றி 4 தோல்வி மொத்தம் 16 புள்ளிகளுடன் இரண்டாம் இடத்திலும். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 12 போட்டிகளில் 7 வெற்றி 5 தோல்வியுடன் மொத்தம் 14 புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்திலும். பஞ்சாப் அணி 12 போட்டிகளில் 6 வென்று 5 தோல்வியடைந்து 13 புள்ளிகளுடன் நான்காவது இடத்திலும். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 11 போட்டியில் 6 வென்று 5 தோற்று மொத்தம் 12 புள்ளிகளுடன் ஐந்தாவது இடத்திலும். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 11 போட்டிகளில் 6 வென்று 5 தோற்று மொத்தம் 12 புள்ளிகளுடன் ஆறாவது இடத்திலும். டெல்லி அணி 12 போட்டிகளில் 5 வென்று 7 தோல்வியடைந்து மொத்தம் 10 புள்ளிகளுடன் ஏழாவது இடத்திலும். கொல்கத்தா அணி 11 போட்டிகளில் 4 வென்று 6 தோல்வியடைந்து மொத்தம் 9 புள்ளிகளுடன் எட்டாவது இடத்திலும். மும்பை அணி 12 போட்டிகளில் 4 வெற்றி பெற்று 8 தோல்வியடைந்து 8 புள்ளிகளுடன் 9வது இடத்திலும். லக்னோ அணி 11 போட்டிகளில் 3 வென்று 8 போட்டிகளில் தோல்வியடைந்து கடைசி இடத்தில் 10வது இடத்தில் உள்ளது. லக்னோ அணி மொத்தம் 6 புள்ளிகளை பெற்றுள்ளது.

ரோமில் இத்தாலி ஓபன் மாஸ்டர்ஸ் 1000 டென்னிஸ் தொடர் நடக்கிறது. ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் இத்தாலியின் ஜானிக் சின்னர் மற்றும் ரஷ்யாவின் ஆண்ட்ரே ரஃபல் மோதினர். இதில் சின்னர் 6-2, 6-4 என்ற நேர் செட் கணக்கில் வெற்றி பெற்று அரையிறுதிக்குள் நுழைந்தார். இது மாஸ்டர்ஸ் 1000 அந்தஸ்து பெற்ற தொடரில் சின்னர் தொடர்ச்சியாக பெற்ற 32வது வெற்றி. இதன் மூலம் மாஸ்டர்ஸ் 1000 தொடரில் வரிசையாக அதிக வெற்றி பெற்ற வீரர்கள் பட்டியலில் செர்பியாவின் ஜோகோவிச்சை முந்தி முதலிடம் பிடித்தார் சின்னர். கடந்த 2011 ஜோகோவிச் தொடர்ச்சியாக 31 போட்டியில் வெற்றி பெற்றிருந்தார். இம்முறை சின்னர் கோப்பை வென்றால் 50 ஆண்டுகளுக்கு பின் இத்தாலி ஓபனில் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிய இத்தாலி வீரர்களாம். கடைசியாக 1976 இத்தாலியின் அட்ரியானோ பானடெட் கோப்பையை வென்றிருந்தார். இந்தியாவில் பெண்களுக்கான கால்பந்து லீக் தொடர் நடக்கிறது. ஈஸ்ட் பெங்கால், கோகுலம் கேரளா, சேது எஃப்சி உட்பட 8 அணிகள் பங்கேற்கின்றன. ஒவ்வொரு அணியும் மற்ற அணிகளுடன் தலா இருமுறை மோதும். முடிவில் புள்ளிப்பட்டியலில் முதலிடம் பெறும் அணி சாம்பியன் பட்டம் வெல்லும். கொல்கத்தாவில் நடந்த போட்டியில் மதுரையின் சேது எஃப்சி சேசா அகாடமி அணிகள் மோதின. இப்போட்டி 1-1 என்ற கோல் கணக்கில் டிரா ஆனது. இதையடுத்து ஈஸ்ட் பெங்கால் 11-10 வெற்றி ஒரு தோல்வி 30 புள்ளியுடன் முதலிடத்தை உறுதி செய்தது. சேது அணி 23 புள்ளிகளுடன் 7 வெற்றி 2 டிரா 3 தோல்வியுடன் 3வது இடத்தில் உள்ளது. அடுத்த இரு போட்டியிலும் சேது அணி வெற்றி பெற்றாலும் 29 புள்ளி மட்டும் பெற முடியும். ஈஸ்ட் பெங்கால் அணியை முந்த முடியாது. இன்னும் 3 போட்டி மீதம் உள்ள நிலையில் புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தை உறுதி செய்த ஈஸ்ட் பெங்கால் அணி தொடர்ந்து 2வது முறையாக சாம்பியன் ஆனது. 2024-25 மற்றும் 2025-26 ஆண்டுக்கான சாம்பியன் பட்டம் வென்றது. கொல்கத்தாவில் நடந்த மற்றொரு போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் நீடா அணிகள் மோதின. இதில் ஈஸ்ட் பெங்கால் அணி 2-0 என வெற்றி பெற்றது. 12 சுற்று முடிவில் ஈஸ்ட் பெங்கால் 33 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளது.

0: தாய்லாந்தின் பேங்காக் நகரில் சர்வதேச பேட்மிண்டன் ஓபன் தொடர் நடக்கிறது. பெண்கள் ஒற்றையர் இரண்டாவது சுற்றில் இத்தொடரின் அந்தஸ்து பெற்ற இந்தியாவின் சிந்து டென்மார்க்கின் அமளியை சந்தித்தார். முதல் செட்டை சிந்து 21-13 என எளிதாக கைப்பற்றினார். பின் தொடர்ந்து இரண்டாவது செட்டையும் 21-15 என வென்றார். 28 நிமிடம் மட்டும் நடந்த போட்டி முடிவில் சிந்து 21-13, 21-15 என்ற நேர் செட்டில் வெற்றி பெற்றார். காலிறுதிக்கு முன்னேறினார். இந்தியாவின் தேவிகா 21-23, 11-21 என தாய்லாந்தின் பாட்னி புத்திடம் தோல்வியடைந்தார். ஆண்கள் ஒற்றையர் இரண்டாவது சுற்றில் இந்தியாவின் லக்ஷயா சென் ஜூஜுவான் செனூன் மோதினர். 39 நிமிடம் நீடித்த போட்டியில் லக்ஷயா 21-12, 21-13 என்ற நேர் செட்டில் வென்று காலிறுதிக்கு முன்னேறினார். மற்றொரு போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் 16-21, 21-11, 18-21 என சீன தைபே வீரர் சூலி யங்கிடம் போராடி தோல்வியடைந்தார். ஆண்கள் இரட்டையர் இரண்டாவது சுற்றில் இத்தொடரின் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி ஜோடி மலேசியாவின் ஹர்கல் ஹூட்டிங் ஜோடியை எதிர்கொண்டது. 44 நிமிடம் நடந்த போட்டியில் இந்திய ஜோடி 21-12, 21-19 என்ற கணக்கில் வென்று காலிறுதிக்குள் நுழைந்தனர்.
1: நேர்கள் இதுவரை விளையாட்டு சம்பந்தமான தகவல்கள் கேட்டீர்கள்.

0: நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார், அமைப்பில் உதவி அசாருதீன். இத்துடன் இன்றைய பிளே கிரவுண்ட் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. ஆரோக்கியமே ஆனந்தம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் சிறு தானியங்களின் நன்மைகள் குறித்து செவிலியர் எஸ் புனிதா அவர்கள் வழங்கும் ஆலோசனையை கேட்கலாம்.
3: தற்பொழுது கம்பில் அடங்கியுள்ள தாதுக்களை பார்க்கலாம். சிறு தானியங்களில் அதிக அளவாக கம்பில் தான் 11.8% புரோட்டீன்கள் உள்ளது. ஆரோக்கியமாக தோளிற்கு உதவும். கண் பார்வைக்கு முக்கிய சத்தான வைட்டமின் ஏவை உருவாக்குவதற்கு கம்பு முக்கியமாக உள்ளது. இதில் கேரன்யா பீட்டோகெரட்டின் அதிக அளவு உள்ளது. 100 கிராம் கம்பில் உள்ள சத்துக்கள் கால்சியம் 42 கிராம், இரும்பு சத்து 12 கிராம், வைட்டமின் பி 0.38 கிராம், ரிபோஃபுளோவின் 21 கிராம், நியாசின் 2.8 கிராம் அளவில் உள்ளன. கம்பின் மருத்துவ பயன்களை பற்றி பார்க்கலாம். உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் இரும்பு சத்து நிறைந்தது. எளிதில் செரிமானமாகும். மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு தீர்வு. உடல் எடையினை குறைக்க உதவும். புற்றுநோய் ஏற்படுவதை தடுக்கும். உடலுக்கு குளிர்ச்சி அளிக்கும். சர்க்கரை நோயை தடுக்க உதவும். மலச்சிக்கலை போக்க உதவும். இளமை தோற்றம் நீடிக்கும். அடுத்ததாக பனிவரைகள் அடங்கியுள்ள சத்துக்களை பற்றி பார்க்கலாம். பனிவரைகள் ஈரப்பதமும் புரதமும் கொழுப்பு நார்சத்து தாது உப்புகள் மாவுச்சத்து கார்போஹைட்ரேட் நார்சத்து கால்சியம் பி காம்ப்ளெக்ஸ் தாதுக்கள் கலோரிகள் ரிபோஃப்ளோவின் மேக்னீசியம் பொட்டாசியம் தாமிரம் மேக்னீசு துத்தநாகம் போன்ற சத்துக்கள் உள்ளன. வரகிற்கும் பனிவரகிற்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கலாம். வரகு இது வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிராகும். பஞ்சம் வந்த முந்தைய காலங்களில் இந்த பயிரை நம்பியே பல ஆயிரக்கணக்கான மக்கள் பசியாறி வந்தனர். இதன் காரணத்தால்தான் இந்த பயிற்றின் விதைகளை கோவில் கோபுர கலசங்களில் வைத்து பூஜை செய்கின்றனர். இந்த விதைகள் நீண்ட காலம் சேமித்து வைத்தால் நன்றாக முளைக்கும் திறன் கொண்டவை. மிக குறுகிய காலத்தில் மிக குறைந்த மழை பெய்தாலும் அதை அதிக தானியங்களை உற்பத்தி செய்ய முடியும். உடலில் உள்ள புண்களை ஆற்றும் தன்மையும் நுரையீரல் சம்பந்தமான நோய்களையும் வயிற்றுப்போக்கை குணப்படுத்தும் சக்தியும் வரகுக்கு உண்டு. பனிவரகை பற்றி பார்க்கலாம். இந்த பயிர் மிக குறுகிய காலத்தில் அறுவடைக்கு வரும். மானாவாரி பருவத்தில் விவசாயிகள் லாபம் அடையும் ஒரு பயிர் என்றால் அது பனிவரகு என்று சொல்லலாம். இது சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிநாடுகளில் அறிமுகமானது. உமி நீக்கப்பட்ட பனிவரகு தானியமானது அதிக புரசத்தை கொண்டது. ஆடி புரட்டாசி மாதங்களில் மானாவாரியாக எல்லா வகை மண்ணிலும் வளரும் இயல்பு கொண்டது பனிவரகு. பனிவரகின் மருத்துவ பார்க்கலாம். நரம்பு மண்டலத்தை பலமாக்கி நாள் முழுவதும் உங்களை சுறுசுறுப்பாக வைத்திருக்க உதவும். பனிவரகு உடலில் உள்ள சர்க்கரை அளவினை குறைக்க வல்லது. சருமத்தை பளபளப்பாக வைத்திருக்க உதவும். இளநரை வயது முதிர்ந்த தோற்றத்தையும் போக்க பனிவரகு பயன்படுத்தலாம். நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும். கல்லீரலில் உண்டாகும் கற்களை குறைக்கும். மேலும் கற்கள் உருவாகாமல் தடுக்கும். உடலில் ஏற்பட்ட மரபணு குறைபாடுகளை போக்கும். அலர்ஜியை தடுக்கும். அறுவை சிகிச்சை செய்யும் போது ஏற்படும் புண்களை விரைவில் குணப்படுத்தும். பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் பிரச்சனைகளை போக்கும். வயிற்றில் வளரும் குழந்தையின் மூளை வளர்ச்சி நல்லது. வயதானவர்களுக்கு ஏற்படும் ஞாபக மறதி நோயை போக்கும். இரத்த அழுத்தம் மற்றும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைக்கும். வரகு அரிசியை பயன்படுத்தி கஞ்சி செய்து சாப்பிட்டால் உடல் பருமன் குறையும். சிறுநீர் பெருக்கியாக செயல்படும். மலச்சிக்கலை போக்கும். மேலும் உடல் பருமனை குறைக்கும். பனிவரகை பயன்படுத்தி முறுக்கு சீடை அதிரசம் போன்ற பலகாரங்கள் செய்யலாம். சோளத்தின் வகைகளை பார்க்கலாம். வெண் சாம சோளம் சிவப்பு சோளம் வெள்ளை சோளம் பழுப்பு நிற சோளம் என பல வகைப்படும். சோளத்தில் அடங்கியுள்ள ஊட்டச்சத்துக்களை பார்க்கலாம். சோளம் அரிசியை விட பல மடங்கு சத்துக்களை கொண்ட ஒரு உணவுப் பொருளாகும். சோளத்தில் உடலுக்கு தேவையான புரதச்சத்து இரும்புச்சத்து கால்சியம் கொழுப்புச்சத்து நார்ச்சத்து மாவுச்சத்து பி கேரட்டின் தயமின் ரிபோஃப்ளோவின் நயசின் மெக்னீசியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம் வைட்டமின் ஏ வைட்டமின் இ அஸ்கார்பிக் அமிலம் ஆகியவை அடங்கியுள்ளன. இதை ஆரோக்கியத்திற்கு நல்லது. எலும்புகள் பலப்படும். சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்கும். ஒவ்வாமை அதாவது அலர்ஜியை தடுக்கும். செரிமானத்திற்கு ஏற்றது. உடலை வலுப்படுத்தும். உடல் எடையை குறைக்கின்றது. நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றலை அதிகரிக்கின்றது. குறைந்த இரத்த அழுத்தத்தை சரி செய்கிறது. அடுத்ததாக காட்டியான மரிசி உண்பதால் உண்டாகும் பயன்கள். புற்றுநோயை போக்கும். மலச்சிக்கல் பிரச்சினை தீர்க்கும். நீரிழிவு நோய் குணமாகும். இதய நோய் குணமாகும். இரத்த சோகை அல்சர் சர்க்கரை நோய் நரம்பு தளர்ச்சி செரிமானம் சீராக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க மூட்டு வலி சரியாக பயன்படுத்தலாம். உடல் சோர்வை போக்கும். சீரக சம்பா அரிசியின் பயன்கள். சீரக சம்பாவில் புரோட்டீன் செலனியம் கார்போஹைட்ரேட் நார்சத்து போன்றவை இருக்கின்றது. இந்த அரிசியில் கொழுப்பு எதுவும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் நாம் சாப்பிடுவதால் உடல் பருமன் அதிகரிக்காது. நல்ல சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகும். இது நமது செல்கள் ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது. இது குடல் சிறுகுடல் மற்றும் மார்பக புற்றுநோயிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. இதயம் தொடர்பான நோய்களிலிருந்து நம்மை காக்கிறது. மனநல ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது. தைராய்டு சுரப்பி செயல்பாட்டை மேம்படுத்துகிறது மற்றும் ஹார்மோன் சமநிலையை தடுக்க உதவுகிறது. கருங்குறைவை அரிசியின் பயன்களை பார்க்கலாம். புற்றுநோய் செல்களை கட்டுப்படுத்துகிறது. சக்கரநோய் சருமம் பளபளப்பாக இருக உதவுகிறது. இதில் 120 முதல் 125 நாட்களில் அறுவடை செய்யப்படும் இந்த அரிசியை இந்தியாவில் தமிழ்நாடு, கேரளா மற்றும் கர்நாடகா போன்ற தென் மாநிலங்களில் பயிரிடப்படுகிறது. வருடத்தில் டிசம்பர், ஜனவரி மற்றும் ஜூன், ஜூலை ஆகிய மாதங்களில் பயிரிடப்படுகிறது. கருப்பு மற்றும் சிவப்பு நிறம் கலந்த காணப்படும் இந்த அரிசியானது பாரம்பரியமிக்க மற்றும் அரிசி வகையில் முதன்மை வாய்ந்தது இந்த கருங்குறைவை அரிசியாகும். சிவப்பு அரிசி. சிவப்பு அரிசி உண்பதனால் உண்டாகும் பயன்கள். சிவப்பு அரிசி, இதில் அதிகமாக புரதச்சத்து நிறைந்தது. புரதச்சத்து நிறைந்த இந்த அரிசி சாப்பிடுவதன் மூலம் உடலில் சீரான இயக்கத்திற்கும் பிராணவாயு உடலில் அனைத்து திசுக்களுக்கும் சென்று சேர்கிறது. சிவப்பு அரிசி காலை உணவாக இந்த அரிசியினை செய்த பதார்த்தங்கள் சாப்பிடுவதன் மூலம் அன்றைய பொழுது முழுவதும் நம் உடல் மிக உற்சாகமாக இருக்கும். சிவப்பு அரிசியில் புட்டு, கஞ்சி, களி போன்றவை செய்து சாப்பிடலாம். சிவப்பு அரிசியை சாப்பிடுவதன் மூலம் சர்க்கரையின் அளவு கட்டுக்குள் இருக்கும். அடுத்ததாக பூங்கார் அரிசி. இது பூவையருக்கான அரிசியாகும். கர்ப்பிணி பெண்களுக்கானது. கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இதில் இருப்பதால் கருவின் வளர்ச்சிக்கு உதவுகிறது. இந்த அரிசியை உண்டு வளரும் கர்ப்பிணி பெண்களுக்கு சுகப்பிரசவத்தில் குழந்தை பிறப்பதில் அதிக வாய்ப்பு உண்டு. பாலூட்டும் பெண்களுக்கு தாய்ப்பால் சுரக்கும் இந்த பூங்கார் அரிசி உதவுகிறது. இதைத் தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலம் பிறக்கும் குழந்தை ஆரோக்கியமானதாக இருக்கும். பூ பெய்தும் காலங்களில் இந்த அரிசியில் புட்டு செய்து சாப்பிட்டு வர இடுப்பு மற்றும் வயிறு கால் வலி நீங்கும். கருப்பு கவனி அரிசி பயன்களை பற்றி பார்க்கலாம். கருப்பு கவனி அரிசி. கருப்பு அரிசி என்றால் தமிழில் இன்னொரு பெயர் உள்ளது, அதுதான் கருப்பு கவனி அரிசி. அதிக சத்துக்களும் உயிர் வலியேற்ற எதிர்பொருள்களும் உள்ளது. உணவு குழாய் புற்றுநோயிலிருந்து பாதுகாக்கிறது. உயிர் வலியேற்ற எதிர்பொருள் நிறைந்துள்ளது. நாள்பட்ட நோய்களாகிய சர்க்கரை, புற்றுநோய், இதய கோளாறு போன்ற நோயிலிருந்து பாதுகாக்கிறது. தேவையற்ற கொழுப்புகளை கட்டுப்படுத்துகிறது. அதிகமாக நார் சத்து மற்றும் இரும்பு சத்து உள்ளது.
1: ஆரோக்கியமே ஆனந்தம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் சிறு தானியங்களின் நன்மைகள் குறித்து செவிலியர் எஸ் புனிதா அவர்கள் வழங்கிய ஆலோசனையை கேட்டீர்கள்.

ராயன் திரைப்படத்துக்காக ஏ ஆர் ரகுமான் அவர்களோட இசையில் அந்த பாடல் கேட்டோம். நிலையத்தில் நேரம் 8:02 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி குட் மார்னிங் நீலகிரிஸ்.

கேட்ட பாடல் மண்டேலா திரைப்படத்துக்காக அறிவு அவர்களோட குரல்ல ஒலிக்க கேட்டோம். கேட்ட பாடலுடன் இன்றைய குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.

ஒலித்த பாடல் கொம்பன் திரைப்படத்திற்காக ஒலிக்கு கேட்டோம். நேர்களே, கேட்ட பாடலுடன் திரைகானம் நிறைவுற்றது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.

0: நேரம் 8:45. ஆகாஷவாணி
1: குமரி பண்பலை 101 ஒலியின் ஓவியம் வானொலி சித்திரம். வானத்தின் நீலத்திலே அதிர்வன் கோலமிட்டு செவிகளின் வழியாக சிந்தனைக்குள் நுழையும் மாய குரல்களின் சங்கமம் நம் வானொலிதான். இதயங்களை வருடும் மந்திர சத்தமே வானொலி. உருவம் இல்லாது உலாவரும் ஒரு குரல், 1000 கற்பனைகளை நமக்குள் விதைக்கும் விந்தையை தான் இன்று நாம் வானொலி என்று கொண்டாடுகிறோம். அறிஞர்களின் பார்வையில் வானொலி என்பது வெறும் தகவல் தொடர்பு சாதனம் அல்ல, அது ஒரு மனிதனின் கற்பனையை விரிவுபடுத்தும் ஒரு கலை கூடம். ஒலிகளின் வழியே ஓவியம் வரையும் இந்த வானொலி ஊடகம் காலங்கள் மாறினாலும் மனித மனங்களை ஆளும் ஒரு மந்திர கருவியாகவே என்றும் திகழும்.

0: பொதுமக்கள் பலரும் வானொலி பற்றிய தம் மன கருத்துக்களை பதிவு செய்கின்றனர். செவிமடுப்போமா?
1: வணக்கம், நான் ஜெபஷ்னி, கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவள். இந்த வானொலியின் மூலம் என்னுடைய கருத்துக்களை பகிரும் வாய்ப்பு கிடைத்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சிறு வயதிலிருந்தே ரேடியோ என் வாழ்க்கையில் ஒரு முக்கிய இடத்தை பிடிக்கிறது. எங்கள் வீட்டில் காலையில் ரேடியோ ஒலிக்காமல் ஒரு நாளும் தொடங்காது. செய்திகள், பாடல்கள், பொதுநல நிகழ்ச்சிகள் என்று பலவற்றை கேட்டே வளர்ந்தேன். அந்த நேரங்களில் ரேடியோ ஒரு சாதனமாக மட்டுமில்லாமல் வீட்டில் இருக்கும் ஒருவரை போலவே இருந்தது. இன்று தொழில்நுட்பம் மிகவும் வளர்ந்து மொபைல், இணையம், சமூக வலைதளங்கள் எல்லாம் வந்துவிட்டன. ஆனாலும் ரேடியோவின் தனித்துவம் இன்னும் குறையவில்லை. குறிப்பாக பயணம் செய்யும் நேரங்களில் நான் இன்றும் ரேடியோ கேட்பேன். பேருந்தில் செல்லும் போதோ, நீண்ட தூரம் பயணிக்கும் போதோ ரேடியோ கேட்கும் போது நேரம் போகிறதே தெரியாது.

நிகழ்ச்சிகள் நம்மை சிரிக்க வைக்கும், சில நிகழ்ச்சிகள் சிந்திக்க வைக்கும், சில நிகழ்ச்சிகள் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல அறிவை தரும். இந்த வானொலியில் ஒலிபரப்பாகும் விவசாய நிகழ்ச்சிகள் மிகவும் பயனுள்ளவை. விவசாயம் என்பது நம் வாழ்வின் அடிப்படை. விவசாயிகளுக்கு புதிய முறைகள், பயிர் பாதுகாப்பு, மழை பற்றிய தகவல்கள், நவீன விவசாய தொழில்நுட்பங்கள் போன்ற பல விஷயங்களை எளிய முறையில் பகிர்வது மிகவும் உதவியாக இருக்கிறது.

அறிஞர் பெக்கி நூமன் ஒருமுறை சொன்னார், தொலைக்காட்சி திரையில் ஒரு காட்சியை திணிக்கிறது, ஆனால் வானொலி 1 கோடி மக்களின் மூளையில் 1 கோடி விதமான ஓவியங்களை வரைகிறது. ஆம், வானொலி ஒரு அறிவிப்பாளர் சொல்லும் சொல்லுக்கு ஏற்ப ஒவ்வொரு நேயரின் கற்பனை திறனையும் தூண்டி அவர்களை ஒரு இயக்குநராக மாற்றுகிறது. அதனால்தான் இதை மனதின் திரையரங்கம் என்கிறார்கள்.

நேயர்கள் அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். நான் பொன்னி, கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளையை சேர்ந்த ஒரு பெண்மணி. நான் சோ வானொலிக்கு 90 வயது ஆகுது. சோ என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரேடியோ வந்து ஒருத்தங்களோட லைஃப்ல வந்து மிகப்பெரிய ரோல் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன், எல்லாரோட லைஃப்லயுமே. சோ டெக்னாலஜி நமக்கு எவ்வளவோ இம்ப்ரூவ் ஆகி நாளுக்கு நாள் எவ்வளவோ விஷயங்கள் அட்வான்ஸா போனாலும் மக்கள் வந்து சில விஷயங்கள்ல வந்து ரொம்ப விருப்பப்பட்டு ஆர்வமா கேட்பாங்க. அதுல ஒண்ணுதான் வானொலி. நம்ம கார் டிரைவிங்ல கார் எடுத்து ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்ல ஒரு லாங் டிரைவ் போற டைம்லயும் ஓகே, இல்ல வீட்டுல நமக்கு கொஞ்ச நேரம் டைம் இருந்தாலும் சரி, ஃப்ரீ டைம்ல எல்லாருமே விருப்பப்பட்டு கேக்குற ஒரு விஷயம் வந்து ரேடியோ. சில பேர் இதை வாடிக்கையாவும் வச்சும் கரெக்டா ஃபாலோ பண்ணி கேட்டுட்டு இருப்பாங்க. சோ மார்னிங்ல இருந்து ஈவினிங் வர சோ லைவ் நியூஸ் நம்ம கேட்டுக்கலாம், புது புது பாடல்கள், பழைய பாடல்கள், அப்புறம் ஒவ்வொரு ஃபீல்ட்லயும் சிறந்து விளங்குறக்கூடியவங்களை இன்டர்வியூ எடுத்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ற மாதிரி சொல்லி கேக்குறோம். சோ அது எல்லாமே ஒரு நல்ல விதமான ஒரு ஒரு மனதுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு சாந்தமும் இருக்கு, ஒரு மன நிம்மதி கிடைக்குது. பிளஸ் நம்ம டிவி போனு இதெல்லாம் இல்லாம கூட வெளி உலகத்துக்கு கூட ரொம்ப சிம்பிளான வேல வந்து நம்ம கான்டாக்ட்ல இருப்போம்னா அது கண்டிப்பா வந்து ரேடியோ தான்.

0: எனக்கும் எங்க என்னோட நாகர்கோயில் ரேடியோ ஷோரூம்ல பேசுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு ரீசெண்டா அமைஞ்சது. சோ நானுமே அதை ரொம்ப என்ஜாய் பண்ணேன். சோ சிறு வயதுல இருந்தே எனக்கு வானொலினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நினைவு தெரிந்த நாட்கள்ல இருந்து 10th 12th எக்ஸாம் வைக்கிற டைம் வந்து எங்களுக்கு ஸ்கூல் வந்து ஹாஃப் டே தான் இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஸ்கூல் இருக்கும், 1:30 ஃபைவ் வரை இருக்கும். சோ நாங்கெல்லாம் வீட்டுல இருந்து ஒரு 12:00 கிளம்புவோம். சோ அந்த கிளம்புற டைம்ல எல்லாம் பக்கத்து வீட்டுல உள்ளவங்க எல்லாம் ரேடியோ வச்சு கேட்டுட்டு இருப்பாங்க. 2006-07 எல்லாம் பழைய காலத்து பாடல்களும் வரும், நிறைய டிப்ஸ் விஷயங்கள் கத்துக்கலாம். சோ லைவா கால் பண்ணி பேசுவாங்க, அந்த மாதிரியும் இருக்கும். சோ அந்த ஒரு ஞாபகம் வந்து மைண்ட்ல எப்பவுமே உண்டு. சோ அந்த விதத்துல நானும் நாகர்கோயிலை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து எனக்கும் வானொலியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது வந்து நான் மிகவும் ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. சோ ஒருத்தங்க அந்த ரூம் செட்டப், சோ வெளியிருந்து நாய்ஸ் எதுவுமே இல்லாத அளவுக்கு ஒரு அழகான ஒரு ஒரு எரர் ஃப்ரீ ஆம்பிளிஃபையிங் வாய்ஸ், சோ அதெல்லாம் எனக்கு லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. சோ வானொலியிலும் எடுத்துக்கிட்டா கூட நிறைய புதுவிதமான நிகழ்ச்சிகள் இப்போ இருக்கு. முன்னாடி மாதிரி இல்லாம வியூவர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா என்டர்டெயின் பண்ணணுங்கிறதுக்காகவும் அவங்க நிறைய விஷயங்கள் வந்து பார்த்து பார்த்து பண்றாங்க. சோ நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, சோ அவங்களுக்குமே மிகப்பெரிய நன்றி தான். சோ இந்த ஒரு சர்வீஸை வந்து மக்களுக்கு வந்து கண்டினியூஸா 90 இயர்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு வரது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. சோ வானொலி நம்பி நிறைய குடும்பங்கள் இருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரஸ்டீஜியஸான ஒரு மொமெண்டா நான் பாக்குறேன். சோ எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. 90 வருஷங்கள் வந்து போறது வந்து சாதாரண விஷயம் இல்லவே இல்லை. என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். மத்தபடி சொல்லணும்னா நான் இதுல வானொலியில பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி வந்து பாடல்கள் நிறைய நான் விருப்பப்பட்டு கேட்பேன். சோ நிறைய ஸ்டேஷன்ஸ் இருக்கு. சோ அதுலயும் எனக்கு குமரி எஃப்எம் 101 வந்து என்னோட மிகப்பெரிய ஃபேவரட்டான ஒரு எஃப்எம் ஸ்டேஷன் தான். அந்த பாயிண்ட் கரெக்டா கிடைக்கும். சோ நம்ம எங்க இருந்தாலும் கிளாரிட்டியான ஒரு இது இருக்கும், லைவ் அப்டேட்ஸ் நம்ம வந்து கேட்டுக்கலாம். சோ அந்த விதத்துல வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இன்மேலும் இந்த ஒரு பணி வந்து சிறக்க மனமாற நான் வந்து வாழ்த்துகிறேன். மிக்க நன்றி. தேங்க்யூ.
1: கண்ணால் காண்பதை விட காதால் கேட்பதே கற்பனைக்கு அதிக

வேலை கொடுக்கிறது. இந்த தத்துவத்திற்கு உயிர் கொடுக்கும் ஒரு உன்னத கருவிதான் வானொலி. உருவம் தெரியாத ஒரு குரல் நம் முன்னே ஓர் உலகத்தையே உருவாக்கும் மாயத்தை இது செய்கிறது. அதனால்தான் வானொலியை ஒலியின் ஓவியம் என்று அழைக்கிறார்கள்.

வணக்கம். என்னுடைய பெயர் வந்து அபிலாஷினி. என்னுடைய ஊர் வந்து திருநேனார் குறிச்சி. ஆல் இண்டியா ரேடியோவுக்கு வயது 90. இங்க கரைக்கண்டேஸ்வரம் மகாதேவர் ஆலயத்துல நம்மளுடைய குமரி எஃப்எம் 101 ரொம்ப அழகான சேவைகளை பண்ணிட்டு இருக்காங்க. கோயில நடக்கக்கூடிய விசேஷங்கள் எல்லாத்தையுமே மக்களுக்கு அதை எடுத்துட்டு போறாங்க. நாகர்கோயில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நம்மளுடைய ஆலயத்தை பத்தியும் தெரியுது. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாள்ல என்னென்ன விசேஷங்கள், அதாவது இந்த காலத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு அது தெரியணும் அப்படிங்கிற ஒரு பெரிய மனசோட இந்த சேவையை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தினம் தினம் நிறைய சின்ன குழந்தைகள் கூட அதை கேட்டு நிறைய நல்ல பலன்கள் பெறாங்க. அவங்களுடைய சேவைகள் வந்து இன்னும் மென்மேலும் வளரணும் அப்படின்னு மனதார வாழ்த்துகிறேன். அதே மாதிரி உண்மை தன்மையாக இருக்கக்கூடிய ஆல் இண்டியா ரேடியோ மகளிருக்கான நிகழ்ச்சிகளும் சரி, இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகளும் சரி, பள்ளிக்கூடங்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான நிகழ்ச்சிகளும் சரி, பெரியவர்களுக்கான நிகழ்ச்சிகளும் சரி, அந்த காலத்தில் உள்ள பாடல்கள் எல்லாமே இனிமையான குரல்ல நம்மளுடைய குமரி பண்பலை வந்து அழகா அவங்களுடைய சேவைகளை வந்து அழகா பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு நிறைய குழந்தைகள் வந்து இதை கேட்கிறாங்க. அவங்களுடைய சேவைகள் வந்து மேலும் வளரட்டும். நன்றி.

பழுவில் இருப்பவர்களுக்கும் நீண்ட தூரம் வாகனம் ஓட்டுபவர்களுக்கும் வீட்டில் தனியாக இருக்கும் முதியவர்களுக்கும் வானொலி ஒரு தோழனாக இருக்கிறது. ஒலி அலைகளால் உலகை ஆளும் இந்த உன்னத ஊடகம் மனித குலம் இருக்கும் வரை மனம் வீசிக்கொண்டேதான் இருக்கும். காற்றோடு கலந்த கானமாகவும் கருத்தாகவும் என்றும் வானொலி நம் வாழ்வோடு இணைந்திருக்கும்.

காற்றின் அலைவரிசையில் கவிதை எழுதும் மந்திரமே, உருவமில்லா உன்னதமே, என் உயிரோவியம் வானொலியே, ஆண்டு பல கடந்தாலும் அழகு குறையா இளமையே, நூறு நூறு ஊடகங்கள் வந்தாலும் மாறா தனித்துவ பெருமையே, விவசாயின் வரப்பில் ஒரு விஞ்ஞான பாலமானாய், வீட்டு திண்ணையில் ஒரு உற்ற தோழனாய் அமர்ந்தாய், கண்களுக்கு வேலை தராமல் கற்பனைக்கு சிறகு தந்தாய், செவிகளின் வழியாக சென்று சிந்தனையில் குடியமர்ந்தாய், அகவை பல கண்டு நீ அவனி எங்கும் முழங்கிடுக, உன் காந்த குரல்களால் காலங்களை வென்றிடுக, நாஞ்சில் தமிழின் நளினத்தோடும் நம் பண்பாட்டு பெருமையின் செழிப்போடும் வானலைகளில் நீ வார்க்கும் ஓவியம் என்றும் மக்களின் மனங்களில் மாறா சித்திரமே, அறிவிப்பாளரின் அமுத குரலில் அகிலத்தையே காட்டும் கண்ணாடி நீ, காலங்கள் கடந்தாலும் இந்த காற்றின் மொழி என்றும் தேன் மொழி. கேட்டது ஒலியின் ஓவியம் வானொலி சித்திரம். அமைப்பு எஸ் நவரத்தினா. படைப்பு நாகர்கோவில் வானொலி நிலையம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 9 மணி. நேர்கள் இனி கேட்கலாம் ரெட்ரோ ராகங்கள்.
2: ஊட்டி எஃப்எம் 101.8 இது ரெட்ரோ ராகங்கள்.
3: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.

0: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: காலையில் எந்திரிச்சதும் ஓட்டம்,
2: குட் மார்னிங்,
1: காஃபி போட இன்னொரு ஓட்டம், குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம். இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்திலிருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி.

0: சிநேகிதியே, இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
1: தினந்தோறும் நண்பகல் 12:10 மணி முதல் 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.

0: அஞ்சல் போக்குவரத்து அதிகமாக இருக்குது. அன்னைக்கு உள்நாட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் தகவல் பரிமாற்றம் செய்து கொள்ள மலிவான ஒரு அஞ்சல் அட்டையை அரசாங்கம் வெளியிடலாம் அப்படின்னு பேராசிரியர் எழுதின கட்டுரை இன்றைக்கி எந்த அளவுக்கு ஆகியிருக்கு பார்த்தீங்களா? ஒருத்தன் ஒரு தபால் பெட்டிக்கு பக்கத்தில் தலையை வச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு நின்றுட்டு இருந்திருக்கான். அங்கேருந்து இன்னொருத்தன் கேட்டிருக்கான், என்னாச்சுன்னு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த தபால் பெட்டியில் ஒரு கார்டு எழுதி போட்டேன், விவரமெல்லாம் நல்லா தான் எழுதியிருக்கிறேன், ஆனால் அட்ரஸ் எழுத மறந்துட்டேன் அப்படின்னு. ஆனால் உடனே அவன், அதுக்காக கவலைப்படாத, நான் போட்ட கார்டில் அட்ரஸ்லாம் பின்கோடு உள்பட கரெக்டாக எழுதியிருக்கேன், ஆனால் விவரம் எழுத மறந்துட்டேன். நானும் கவலைப்படாத, கொஞ்ச நேரத்தில் தபால்காரர் வருவார், பெட்டியை திறந்ததும் நம்ம லெட்டரை கேட்டு வாங்கிக்கலாம்னா. ஒருத்தர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் வந்தார், கேட்டேன், அதுக்கப்புறம் தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. நானா இவன் ஏண்டான்னு கேட்டிருக்கான். அவன், இது தபால் புட்டு இல்லையா அப்படின்ட்டுருக்கான் இவன்.
1: சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவா சைபால் சரியா திரங்கா சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
6: மெஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
5: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
7: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
8: நேர்களே, நிலையத்தில் நேரம் 9:15. நேர்கள் இனி கேட்கலாம் இன்றைய நாளுக்கான உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரங்களை. நேர்களே, இன்றைய நாளில் கத்தரிக்காய் 40 ரூபாய்க்கும், வெண்டை 48 ரூபாய்க்கும், தக்காளி நாட்டு ரகம் 44 ரூபாய்க்கும், தக்காளி ஆப்பிள் ரகம் 50 ரூபாய்க்கும், அவரை 65 ரூபாய்க்கும், புடலங்காய் 45 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 55 ரூபாய்க்கும், சுரக்காய் 30 ரூபாய்க்கும், பாகற்காய் 55 ரூபாய்க்கும், கொத்தவரை 35 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 18 ரூபாய்க்கும், அரசாணிக்காய் 20 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 55 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 58 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. மேலும் பெரிய வெங்காயம் 27 ரூபாய்க்கும், பொரியல் தட்டை 30 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 40 ரூபாய்க்கும், தேங்காய் 50 ரூபாய்க்கும், மாங்காய் 25 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வாழைக்காய் 45 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 40 ரூபாய்க்கும், மரவள்ளிக்கிழங்கு 35 ரூபாய்க்கும், சக்கரவள்ளிக்கிழங்கு 35 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 40 ரூபாய்க்கும், மேரக்காய் 20 ரூபாய்க்கும், முள்ளங்கி 30 ரூபாய்க்கும், கேரட் 35 ரூபாய்க்கும், பீட்ரூட் 45 ரூபாய்க்கும், நூல்கோல் 35 ரூபாய்க்கும், டர்னிப் 30 ரூபாய்க்கும், முட்டைகோஸ் 20 ரூபாய்க்கும், காலிஃப்ளவர் 40 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. மேலும் பட்டாணி 140 ரூபாய்க்கும், வெள்ளைப்பூண்டு 170 ரூபாய்க்கும், இஞ்சி 130 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நேர்களே, இன்றைய நாளுக்கான உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரங்களை தான் கேட்டுட்டுருக்கீங்க. புஷ்பீன்ஸ் 100 ரூபாய்க்கும், டபுள் பீன்ஸ் 90 ரூபாய்க்கும், ஊட்டி அவரை 140 ரூபாய்க்கும், கலர்கோஸ் 25 ரூபாய்க்கும், குடைமிளகாய் 50 ரூபாய்க்கும், பஜ்ஜி மிளகாய் 50 ரூபாய்க்கும், புரோக்கோலி 80 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நேர்களே, கருவேற்பிலை 58 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 70 ரூபாய்க்கும், புதினா 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. மேலும் வாழைத்தண்டு 10 ரூபாய்க்கும், வாழையிலை 60 ரூபாய்க்கும், வாழைப்பூ 10 ரூபாய்க்கும், நெல்லிக்காய் 90 ரூபாய்க்கும், வெள்ளரிக்காய் 40 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. மக்காச்சோள கதிர் 30 ரூபாய்க்கும், எலுமிச்சம்பழம் 180 ரூபாய்க்கும், கொய்யா 80 ரூபாய்க்கும், பப்பாளி 45 ரூபாய்க்கும், மாதுளம்பழம் 220 ரூபாய்க்கும், திராட்சை 100 ரூபாய்க்கும், மாம்பழம் 150 ரூபாய்க்கும், வாழைப்பழம் பூவன் வகை 50 ரூபாய்க்கும், ரஸ்தானி வகை 60 ரூபாய்க்கும், மோரிஸ் வகை 35 ரூபாய்க்கும், நேந்திரன் வகை 40 ரூபாய்க்கும், செவ்வாழை 90 ரூபாய்க்கும், கட்புரவள்ளி 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. ஆப்பிள் 250 ரூபாய்க்கும், ஆரஞ்சு 190 ரூபாய்க்கும், சாத்துக்குடி 70 ரூபாய்க்கும், அன்னாசி பழம் 90 ரூபாய்க்கும், முலாம்பழம் 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நேயர்களே, இதுவரை இன்றைய நாளுக்கான உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரங்களை கேட்டீர்கள். நேர்களினை கேட்கலாம் ரிட்ரோ ராகங்கள்.
9: நல்லவருக்கு நல்லவர்

ஒளித்த பாடல் நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்துக்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் மலேசியா வாசுதேவன் இணைந்து பாடியது இளையராஜா அவர்களோட இசையில வாலி அவர்களோட வரிகள்ல. நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.

0: ஒளித்த பாடல் வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்திற்காக இளையராஜா உமாரமணன் இணைந்து பாடியது.
1: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
2: காலையில் எந்திரிச்சதும் ஓட்டம்,
3: குட் மார்னிங்,
2: காஃபி போட இன்னொரு ஓட்டம், குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம், இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்திலிருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி. ஸ்நேகிதியே, இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.

0: தினந்தோறும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.
1: சரித்திரத்தில் இடம்பெற்ற சாதனையாளர்களை உங்கள் நினைவிற்கு கொண்டு வரும் இந்நிகழ்ச்சி சாதனை சிற்பிகள்.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைய சாதனை சிற்பிகள் நிகழ்ச்சியில உலக புகழ் பெற்ற இயற்பியலாளரான ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர்கள் பற்றின தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஸ்டீஃபன் ஹாக்கிங் 1942 ஜனவரி 8 இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்ட்ல பிறந்தாரு. இது கலிலியோ கலிலி இறந்து 300 நிறைவடைந்த நாளாகும். இது அவரது வாழ்க்கையில ஒரு சுவாரஸ்யமான தற்செயல் நிகழ்வா கருதப்படுது. அவரது பெற்றோர் பிராங்க் மற்றும் இசோபல் ஹாக்கிங் இருவரும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பயின்றவர்கள். ஸ்டீஃபனுக்கு 3 உடன் பிறந்தவர்கள் இருந்தனர். ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர்கள் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இயற்பியல் பயின்றாரு. அங்கு 1962 இளங்கலை பட்டம் பெற்றாரு. பின்னர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பிரபஞ்சவியல் பயின்று முனைவர் பட்டம் பெற்றாரு. அவரது ஆய்வு பிரபஞ்சத்தின் தோற்றம் மற்றும் கருந்துளைகள் குறித்து மையமாக இருந்தது. 1963 ஹாக்கிங்குக்கு 21 வயதாக இருக்கும் போது அமையோட்ரோபிக் லேட்ரல் ஸ்கெலரோசிஸ் என்ற முற்போக்கு நரம்பு மண்டல நோய் கண்டறியப்பட்டது. இந்த நோய் அவரது தசைகளை படிப்படியாக பலவீனப்படுத்தியது. மேலும் மருத்துவர்கள் அவருக்கு 2 மட்டுமே ஆயுட்காலம் இருப்பதாக கணிச்சாங்க. 1980 அவர் முற்றிலும் நகர முடியாத நிலைக்கு வந்தாரு மற்றும் சக்கர நாட்காலியை பயன்படுத்தினாரு. 1985 நிமோனியா காரணமா அவரது பேச்சு திறனையும் இழந்தாரு. ஆனால் ஒரு கணினி அடிப்படையிலான பேச்சு உருவாக்கி மூலம் தொடர்பு கொள்ள தொடங்கினாரு. இது அவரது குரலாக உலகம் அறிந்தது. 1974 கருந்துளைகள் முற்றிலும் கருப்பு இல்லை என்றும் அவை குவாண்டம் இயற்பியல் விளைவுகள் காரணமா ஆற்றலை வெளியிடுகின்றன என்றும் ஹாக்கிங் கோட்பாடு வகுத்தார். இது ஹாக்கிங் கதிர்வீச்சு என அழைக்கப்படுது. இந்த கோட்பாடு கருந்துளைகள் நீண்ட காலத்தில் ஆவியாகி மறைந்துவிடும் என்பதை காட்டியது. இது குவாண்டம் இயற்பியல் மற்றும் பொதுசார்பியல் கோட்பாடுகளை இணைப்பதற்கு ஒரு முக்கிய படியாக இருந்தது. ஹாக்கிங் ரோஜர் ஃபென்ரோசுடன் இணைந்து பிக்பேங் கோட்பாட்டை ஆதரிக்கும் வகையில பிரபஞ்சத்தின் தொடக்கத்தில் ஒருமை புள்ளி இருந்தது என்பதற்கு கணித ரீதியான ஆதாரங்களை வழங்கினார். அவர் பிரபஞ்சத்தின் எல்லைகள் இல்லாத கோட்பாடு முன்மொழிந்தார். இது பிரபஞ்சம் ஒரு தொடக்க நேரம் இல்லாமல் இருக்கலாம் என கூறியது. 1988 வெளியான எ பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் உலகளவுல மில்லியன் கணக்கான பிரதிகள் விற்று அறிவியலை பொதுமக்களுக்கு புரிய வைத்த மிக முக்கியமான புத்தகமா அமைந்தது. இதைத் தொடர்ந்து த யூனிவர்ஸ் இன் அ நட்ஷெல், எ பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் மற்றும் த கிராண்ட் டிசைன் போன்ற புத்தகங்களையும் அவர் எழுதினார். இவருக்கு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் லூகாசியன் கணித பேராசிரியர் பதவி வழங்கப்பட்டது. இது ஒரு மிக உயர்ந்த அறிவியல் பதவியாகும். அமெரிக்காவின் பிரசிடென்ஷியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம் இவருக்கு 2009 வழங்கப்பட்டது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் விருது, கோப்லி பதக்கம் மற்றும் பல மதிப்புமிக்க விருதுகள் இவருக்கு வழங்கப்பட்டது. அவரது வாழ்க்கை 2014 த தியரி ஆஃப் எவ்ரிதிங் என்ற திரைப்படத்தில் சித்தரிக்கப்பட்டு ஆஸ்கார் விருது பெற்றது. ஸ்டீஃபன் ஹாக்கிங் 2018 மார்ச் 14 கேம்பிரிட்ஜ்ல தனது 76 வயதுல காலமானார். அவரது அறிவியல் பங்களிப்புகள் கருந்துளைகள் மற்றும் பிரபஞ்சவியல் துறைகள்ல முக்கிய பங்கு வகிக்குது. அவர் அறிவியலை எளிமையா விளக்கிய விதம் பலர அறிவியல் ஆய்வுக்கு ஊக்குவித்தது. அவரது விடாமுயற்சி மற்றும் உறுதி உடல் ஊனமுற்றவர்களுக்கு உலகளவுல உத்வேகமா உள்ளது.
1: சரித்திரத்தில் இடம்பெற்ற சாதனையாளர்களை உங்கள் நினைவிற்கு கொண்டு வந்த இந்நிகழ்ச்சி சாதனை சிற்பிகள். நிலையத்தில் நேரம் 9:32. தொடர்கிறது ரெட்ரோ ராகங்கள்.
3: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
3: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
5: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

ஒலித்த பாடல் ஆயிரம் நிலவே வா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களோட குரல்ல இளையராஜா அவர்களோட இசையில ஒலிக்க கேட்டோம்.

ஒலித்த பாடல் இன்றி நீ நாளை நான் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி, எஸ் பி சைலஜா இணைந்து பாடியது இளையராஜா அவர்களோட இசையில. நிலையத்தில் நேரம் 9:46. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ ராகங்கள்.

0: 90 ஆண்டு கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி. திரைப்பட பின்னணி பாடகர் ஜே பெளிராஜ் அவர்கள் வானொலியுடனான தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்.
1: வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் உங்களுடைய பாடகர் பெள்ளிராஜ். ஆல் இண்டியா ரேடியோவோட 90வது வருஷம், இத்தனை வருஷம் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து ரொம்ப நேர்த்தியாக முன்னேற்றிட்டே வராங்க நம்ம ஆல் இண்டியா ரேடியோ. இவங்களை வந்து நம்ம ஊடகங்களின் முன்னோடின்னு கூட சொல்லலாம். ரேடியோன்னு சொன்ன உடனே

அந்த பழைய கால நினைவுகள் தான் வந்துடும். ஏன்னா நம்ம குழந்தையிலேருந்து அதை தானே கேட்டிருக்கோம். ஸ்கூலில் நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருப்போம். அதுக்கு ஈக்குவலாக நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கிட்டது இருக்குன்னா அது ரேடியோ வச்சு தான். ஏன்னா ஜென்ரல் நாலேஜாக இருக்கட்டும், மற்ற எந்த துறையாக இருந்தாலுமே வந்து நம்ம அதிகமாக வந்து கற்றுக்கிட்டது ரேடியோலேருந்து தான். அது வந்து இன்னொரு ஸ்கூல்னே நம்ம சொல்லலாம். ட்ரெண்டு மாற மாற அவங்களும் அவங்கள மாற்றிட்டு ரொம்ப அப்டேட்டடாக ரொம்ப நல்லா பண்ணிட்டு வராங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது எனக்கு ரொம்பவே க்ளோஸ் டு மை ஹார்ட். என்னன்னா நானும் சின்னதுலேருந்து யோசிச்சு பார்த்துருப்பேன். நமக்கு இந்த நேயர் விருப்பம் ரேடியோலாம் சொல்லுவாங்க, அவங்க ஏதோ பாட்டு கேட்கணும், நிறைய விஷயங்கள். ரேடியோ முதல்ல நம்ம வாய்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய ஆசைகள்லாம் இருந்தது. அப்போ அந்த வயசில் ஒரு பயத்தில் நம்ம அது வரைக்கும் யார்கிட்டையும் பேசினது கிடையாது ரேடியோவில். திடீர்னு நம்ம இந்த ஃபீல்டுக்கு வரும்போது அதுவும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கண்கள் இரண்டால் பாட்டு சுப்பிரமணியபுரம்

இது வந்து முதல்ல இந்த பாட்டு ஹிட் ஆனது வந்து ரேடியோவில் தான். அப்போ அந்தந்த ஊரில் ரேடியோ ப்ளே ஆகும் போதெல்லாம் நமக்கு வேறு வேறு ஊரில் அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். குறிப்பாக வந்து பாடகர்களுக்கோ ஒரு மியூசிக் டைரக்டருக்கோ ரேடியோ வந்து இன்னும் ரொம்ப எங்களுக்கு ஸ்பெஷல். ஏன்னா ஒவ்வொரு பாட்டு ஒலிக்கும் போதும் எங்களோட பேர் சொல்கிறது வந்து ரேடியோவில் மட்டும்தான். ஸோ அந்த வகையில் வந்து நாங்கள் ரொம்பவே ரேடியோவுக்கு வந்து கடமைப்பட்டிருக்கோம். அவங்க வந்து இன்னும் மென்மேலும் வளரணும். இனி மீடியா உள்ள காலம் வரைக்கும் ரேடியோ வந்து அனைத்து மக்களோடையும் கொண்டே இருக்கணும்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கிட்டு என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.

ஒழித்த பாடல் மலையூர் மம்பட்டியான் திரைப்படத்திற்காக இளையராஜா எஸ் ஜானகி இணைந்து பாடியது. இளையராஜா அவர்களோட குரல்ல

ஒழித்த பாடல் உயிருள்ளவரை உஷா திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் அவர்களோட குரல்ல டி ராஜேந்தர் அவர்களோட இசையில அந்த பாடல் கேட்டோம். நிலையத்தில் நேரம் 9:58 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரிட்ரோ ராகங்கள்.

நேர்களை கேட்டிருந்த சூப்பரான பாடல் விக்ரம் திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் இளையராஜாவோட இசையமைப்பில் வைரமுத்து வரிகளில் ஒலித்தது. நேர்களை நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ ராகங்கள். இது தொகுத்து வழங்க வந்திருக்கேன் நான் உங்க ஜெயல் ஷியா பிராங்க்லின். இன்னைக்கு நிகழ்ச்சியில 1980களில் வெளியான பாடல்களை தான் நாங்களே நேர்களை நம்ம ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடலாக தர்மத்தின் தலைமன் திரைப்படத்திலிருந்து

நேற்று கேட்ட இந்த சூப்பரான பாடல் தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா இணைந்து பாடிய பாடல் இளையராஜாவினுடைய இசையமைப்பில் வாலிவரிகளில் ஒலித்தது. நேரில் நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ ராகங்கள். கேட்டிருக்க நேரம் 10:15. அடுத்த பாடல் பாசப்பறவைகள் திரைப்படத்திலிருந்து.

0: நேர்களை கேட்ட அந்த பாடல் பாசப்பறவைகள் திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல். இளையராஜாவின் இசையமைப்பில் ஒலித்தது.
1: இது ரெட்ரோ ராகங்கள்.
2: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.
3: குட்டி அம்மாவுக்கு ஆராரோ தங்க கட்டி.

நேரில் கேட்ட அந்த பாடல் என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல். இளையராஜாவுடைய இசையமைப்பில் வாலி வரிகளில் ஒலித்தது. ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக குரு சிஷ்யன் திரைப்படத்திலிருந்து.

நேர்களை கேட்ட அந்த பாடல் குரு சிஷ்யன் திரைப்படத்திலிருந்து மனோஜ் சித்ரா இணைந்து பாடிய பாடல். இளையராஜாவினுடைய இசையமைப்பில் இளையராஜாவோட வரிகளில் ஒலித்தது. நேர்களை கேட்ட பாடலோடு ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 10:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8. குவா குவா வாத்துக்கள்.
2: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்,
2: யார் பேசுறீங்க?
3: அலெஸ்டர் ரிக்கி.
2: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
3: 15.
2: எந்த ஸ்கூல்?
3: கிறிஸ்துஸ் ரெடியிலிட்டி சக்கரை ஸ்கூல்.
2: ஓகே ஓகே. உங்களுக்கு கேம்ஸ்ல எல்லாம் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கா?
3: ஆ, இருக்கு.
2: என்ன கேம்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
3: டென்னிஸ்.
2: டென்னிஸ் நீங்க விளையாடுவீங்களா?
3: ஆ, ஸ்கூல்ல டென்னிஸ்
2: இருக்குங்களா?
3: ஸ்கூல்ல விளையாட வர மாட்டாங்க, வெறும் கிரிக்கெட் தான்.
2: கிரிக்கெட் தான் ஸ்கூல்ல விளையாடுவீங்க? டென்னிஸ் வந்து நீங்க தனியா கோச்சிங் போறீங்களா?
3: இல்ல, எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வர்றேன்.
2: ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுவீங்களா ஈவினிங் டைம்ல? லீவ் டைம்ல டென்னிஸ் விளையாடுவீங்களா? அந்த கேம் ரொம்ப பிடிச்சிருக்கா? ஓகே. கிரிக்கெட் ஸ்கூல்ல விளையாடுவீங்களா?
3: கிரிக்கெட் ஸ்கூல்ல விளையாடுவீங்க.
2: ஓகே. கிரிக்கெட் விளையாடுறதுக்கு எத்தனை பேர் வேணும்?
3: 11.
2: நீங்க எத்தனை பேர் விளையாடுவீங்க ஸ்கூல்ல?
3: நாங்க 11th விளையாடுவோம்.
2: கரெக்டா அந்த 11 பேர் வச்சுதான் விளையாடுவீங்களா? ஓகே ஓகேம்மா. வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
3: எங்க அத்தை மாமா நானு.
2: அத்தை மாமா நீங்களா?

0: நாய்க்குட்டி வளர்க்குறீங்களா? ஆஹா, ஓகே. உங்களுக்கு நாய்க்குட்டினா ரொம்ப பிடிக்குமா? என்ன கலர் அது?
1: அது வந்து ஒயிட் அண்ட் ப்ளூ.
0: ஓகே, நாய்க்குட்டிக்கு என்னெல்லாம் கொடுப்பீங்க நீங்க சாப்பிடறதுக்கு? அப்படியா? யாரு பாத்துப்பா நாய்க்குட்டிய வீட்டுல?
1: எங்க மாமன்.
0: மாமா பாத்துப்பாங்களா? மம்மி டாடி எல்லாம் எங்க இருக்காங்க?
1: கோயம்புத்தூர்.
0: கோயம்புத்தூர்ல இருக்காங்களா? நீங்க வந்து மாமா அத்தை கூட ஊட்டில இருந்து படிச்சுட்டு இருக்கீங்களா? ஓகே, அப்ப லீவ் நாளெல்லாம் நீங்க கோயம்புத்தூருக்கு வந்துருவீங்களா? எப்படி வார வார வருவீங்களா இல்ல மந்த்லி வந்து
1: வருவீங்களா?
0: எக்ஸாம் லீவ்ல மட்டும் வருவீங்களா? ஓகே, கோயம்புத்தூருக்கும் ஊட்டிலயும் மாறி மாறி இருக்கிறீங்களா, உங்களுக்கு அந்த கிளைமேட் செட் ஆகுதா?
1: எனக்கு அங்க கிளைமேட்
0: கோயம்புத்தூர் கிளைமேட்டா? கோயம்புத்தூர்ல ரொம்ப வெயில் அடிக்குது தானே?
1: அங்கதான் எனக்கு பிடிக்கும்.
0: அங்கதான் பிடிக்குமா? ஓகே, இப்ப ஊட்டில மாப்பெல்லாம் மழை அடிச்சுட்டு இருக்கா?
1: இப்பெல்லாம்
0: ரொம்ப குளிர்தா? உங்களுக்கு மேனேஜ் பண்ண முடியுதா அந்த கிளைமேட்ட?
1: மேனேஜ்
0: பண்ணிடுவீங்களா? சரி சரி, ஓகே. உங்களுக்கு என்ன ஃபுட் ஐட்டம் ரொம்ப பிடிக்கும்?
1: சிக்கன் ஃப்ரைட்.
0: யார் செஞ்சு கொடுப்பா?
1: எங்க அத்தை.
0: அத்தை சூப்பரா சமைப்பாங்களா? அத்தை வேற என்னெல்லாம் சூப்பரா சமைச்சு கொடுப்பாங்க உங்களுக்கு?
1: அவங்க சாம்பார் சாப்பா பிரியாணி செஞ்சு தருவாங்க.
0: பிரியாணி செஞ்சு தருவாங்களா? நீங்க லீவ் டேஸ்ல அத்தைக்கு குட்டி குட்டி ஹெல்ப் எல்லாம் பண்ணுவீங்களா? என்னெல்லாம் பண்ணி கொடுப்பீங்க அத்தைக்கு?
1: முதுமலை
0: தூரத்துல பாத்தீங்களா?
1: கிட்டையாவே
0: பாத்தீங்களா? ஓகே, சிறுத்தை என்ன கலர்ல இருந்தது?
1: எல்லோ.
0: அது பார்த்தாலும் பயமா இருக்கு உங்களுக்கு? ஜாலியா இருந்துச்சா பாக்கிறதுக்கு? ஓகே, வேற என்னெல்லாம் பாத்தீங்க முதுமலையில? ஈவினிங் டைம்ல அந்த பூஜை எல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் பாத்தீங்களா? வேற என்ன பாத்தீங்க நீங்க?
1: அவங்க சோறு வைக்கிறாரு.
0: சாப்பாடு பாத்தீங்களா? ஓகே ஓகேமா, சரி. உங்களுக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்கும்? எதனால ரெட் கலர் பிடிச்சிருக்கு உங்களுக்கு?
1: அது வந்து
0: நல்லா படிக்கணும். ஓகே கண்ணா, ரொம்ப அருமையா பேசுனீங்க. தேங்க்யூ.
1: வெல்கம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 குவா குவா வாத்துக்கள்.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்,
1: யார் பேசுறீங்க?
2: நான் ஷாஜி பேசுறேன்.
1: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
2: 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
1: எந்த ஸ்கூல்ல?
2: நான் நிர்மலா ஸ்கூல்ல படிக்கிறேன்.
1: ஓகே, உங்க ஸ்கூலும் வீடும் பக்கமா தூரமா?
2: பக்கம் தாங்க.
1: பக்கம் தான். எப்படி போவீங்க ஸ்கூலுக்கு?
2: நான் நடந்து தாங்க போவேன்.
1: நடந்து போற டிஸ்டன்ஸ் தானா?
2: ஆமா.
1: ஓகே, யார் கூட்டிட்டு போய் விடுவா?
2: நான் தனியா போயிருவேன்.
1: தனியாவே போயிருவீங்களா நீங்க? அவ்வளவு பக்கமா? ஓகே ஓகே. வீட்டுல யாரு யாரெல்லாம் இருக்காங்க?
2: நானு, அம்மா, அப்பா, அண்ணா.
1: அண்ணா என்ன பண்றாங்க?
2: அண்ணா 12th படிக்கிறாங்க.
1: அண்ணா 12th படிக்கிறாங்களா? சரி, உனக்கு என்ன ஃபுட் ரொம்ப பிடிக்கும் சாப்பிடறதுல?
2: எனக்கு சிக்கன் பிரியாணி.
1: எதனால சிக்கன் பிரியாணி பிடிக்கும் உங்களுக்கு?
2: அது நல்லா டேஸ்டா இருக்கும்.
1: அப்ப மத்ததெல்லாம் டேஸ்டா இருக்காதா?
2: நல்லா தான் இருக்கும், ஆனா எனக்கு இந்த சிக்கன் பிரியாணி மட்டும் பிடிக்கும்.
1: ஓகே, யார் மம்மி செஞ்சு கொடுப்பாங்களா?
2: ஆமாங்க.
1: ஓகே, வீட்டுல சாப்பிடுற சிக்கன் பிரியாணி பிடிக்குமா இல்ல ஹோட்டல்ஸ்ல போய் சாப்பிடுறது பிடிக்குமா?
2: வீட்டுல சாப்பிடறது பிடிக்கும்.
1: ஓகே, ஹோட்டல்ல போவீங்களா சாப்பிடுறதுக்கு? நீங்க
2: எப்பாச்சும்
1: போவீங்க?
2: சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி போவோம்.
1: சாட்டர்டே சண்டே அங்க போனா என்ன ஆர்டர் பண்ணுவீங்க நீங்க?
2: சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணுவோம்.
1: வீட்டுல ரெகுலரா சிக்கன் பிரியாணி தானே சாப்பிடுறீங்க, மாத்தி எல்லாம் பண்ண மாட்டீங்களா?
2: ரெகுலரா சாப்பிட மாட்டோம்.
1: ரெகுலரா சாப்பிட மாட்டோம், அதனால வெளியே போகும்பொழுது சிக்கன் பிரியாணி தான் சாப்பிடுவீங்களா? ஓகே, அண்ணா இருக்காங்கன்னு
2: சொன்னீங்கல்ல,
1: அண்ணாவும் நீங்களும் எப்படி வீட்டுல ஜாலியா ஃப்ரெண்டா இருப்பீங்களா?
2: இல்ல, அடிச்சுக்கோ.
1: எதுக்காக எல்லாம் அடிச்சுப்பீங்க?
2: நாங்களா? விளையாடுறதுக்கு அடிச்சுக்கோ.
1: என்ன விளையாடுவீங்க அடிச்சு அடிச்சு ரெண்டு பேரும்?
2: பாக்ஸிங் விளையாடுவோம்.
1: பாக்ஸிங்கே விளையாடுவீங்களா அடிச்சு அடிச்சு? ஓகே, யார் வின் பண்ணுவா அதுல?
2: அண்ணன் தான் வின் பண்ணுவோம்.
1: நீங்க வின் பண்ண மாட்டீங்களா? அண்ணா விட்டு கொடுக்க மாட்டாங்களா உங்களுக்கு?
2: தூக்கி போட்டுருவோம்.
1: தூக்கி போட்டுருவாங்களா? அப்ப அடியெல்லாம் படாதா உங்களுக்கு?
2: கட்டில் மேல தான் தூக்கி போடுறோம்.
1: கட்டில் மேல தூக்கி போட்டாலும் அடிப்படாதா?

0: அண்ணன்
1: பாத்துப்பாங்களா? ஊருக்கு பிடிக்குமா கேட்டு?
0: எனக்கு பிடிக்கும்.
1: என்ன கொடுப்பீங்க கேட்டுக்கு சாப்பிடறதுக்கு?
0: கேட்டுக்கு நான் கொடுக்க மாட்டேன், அண்ணா கொடுப்பான்.
1: ஓகே, அண்ணா என்ன கொடுப்பாங்க
0: அது தெரியாது.
1: நீங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல தானே இருக்கீங்க, அப்புறம் எப்படி அண்ணா கேட்டுக்கு என்ன கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கும்?
0: அண்ணா வந்து ஏதாச்சும் கொடுப்பான், உனக்கு பிடிச்சது ஏதாச்சும் கொடுப்பான்.
1: அண்ணாக்கு பிடிச்சது கொடுத்தா கேட் வாங்கி சாப்பிட்டுக்குமா?
0: சாப்பிடுவோம்.
1: ஐயோ, கேட் வெறும் பால் மட்டும் தான் குடிக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், எலி பிடிக்கும் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க எல்லாம் சாப்பிட சொல்றீங்க.
0: தண்ணி குடிக்கும்.
1: தண்ணி குடிக்கும். வேற
0: வேற ஸ்நாக்ஸ் சாப்பிடும்.
1: என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிடும் உங்க கேட்டு?
0: லேஸ் கூட்டா சாப்பிட்டுக்கும்.
1: வேற வேலையே நல்லா ட்ரெயின் பண்ணிருக்கீங்க லேஸ் எல்லாம் சாப்பிட வச்சு. அப்ப நீங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடும் பொழுது டெய்லி கேட்டுக்கும் அந்த ஸ்நாக்ஸ் கொடுக்கணுமா?
0: கொடுத்துரும்.
1: இல்லன்னா அது என்ன பண்ணுவோம் கேட்டு பிடிக்கணுமா?
0: வாங்கிட்டு வரலன்னா காய்கிட்டே சுத்தும்.
1: வாங்கி கொடுக்கற வச்சு காலையே சுத்திட்டு இருக்குமா? அது ரொம்ப பாசமா இருக்குமா கேட்டு?
0: ரொம்ப பாசமா இருக்கும்.
1: ஓகே ஓகேமா, ரொம்ப கியூட்டா பேசுனீங்க. தேங்க்யூ
0: தேங்க்யூ.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டிஎஃப்எம் 101.8 குவா குவா வாத்துக்கள்.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்,
1: யார் பேசுறீங்க?
2: அர்ஃபான்.
1: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
2: நான் வந்து
1: எந்த ஸ்கூல்?
2: நிர்மலா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்.
1: ஓகே, வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
2: அப்பா, அக்கா, அதுக்கப்புறம் பாட்டி, தாத்தா.
1: பாட்டி தாத்தா எல்லாரும் ஒன்னா இருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கு பாட்டி நிறைய கதை எல்லாம் சொல்லுவாங்களா? என்ன கதை சொல்லிருக்காங்க?
2: சின்ன வயசுல எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
1: பாட்டி சின்ன வயசுல எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்களா? அதை கேட்டு நீங்க என்ன பண்ணீங்க?
2: நானும் இப்படி எல்லாம் இருக்கா ஆச்சரியப்படுவேன்.
1: அப்படி எல்லாம் ஆச்சரியப்பட்டிருக்கீங்களா? நம்ம எல்லாம் அந்த அளவுக்கு கஷ்டம் எல்லாம் இல்லதானே. இப்ப நமக்கு வேண்டியதெல்லாம் யாரு வீட்டுல வாங்கி கொடுக்கறது உங்களுக்கு?
2: அப்பா அம்மா.
1: என்னெல்லாம் வாங்குவீங்க நீங்க அப்பா அம்மா கிட்ட?
2: சைக்கிள்.
1: ஃபுட்பால். சைக்கிள் வாங்கிருக்கீங்களா நீங்க? எப்ப வாங்குனீங்க?
2: ஃபோர்த்ல
1: வாங்குனீங்களா? ஓகே, நல்லா சைக்கிள் ஓட்டுவீங்களா நீங்க? எதுக்காக சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க?
2: நல்லா ஹைட் ஆகுவேன். அதுக்கப்புறம் பைக் அவுட் பைக் அவுட் பேசிக்ஸ் அதனால
1: அதனால சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்களா? சைக்கிள் ஓட்டி ஹைட் ஆயிட்டீங்களா நீங்க? கொஞ்சம் ஹைட் ஆயிருக்கீங்களா? ஓகே ஓகே, சரி. உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன?
2: எனக்கு பிடிச்ச கலர் எல்லோ.
1: எதனால எல்லோ கலர் பிடிக்கும் உங்களுக்கு?
2: அது சின்ன வயசுல இருந்து பிடிச்சிருந்து எதுனால தெரியல.
1: எதுனால எல்லோ கலர்லயே வாங்கிப்பீங்களா நீங்க? நீங்களே வாங்கிப்பீங்க இல்ல மம்மி வாங்கி கொடுப்பாங்களா?
2: மம்மி வாங்கி தருவாங்க.
1: அதனால அதே கலர் உங்களுக்கு பிடிச்சிருச்சா? ஓகே. மம்மிக்கு வீட்டுல குட்டி குட்டி ஹெல்ப் எல்லாம் பண்ணி கொடுப்பீங்களா? என்ன ஹெல்ப் பண்ணுவீங்க?
2: முட்டை போடுவேன்.
1: அப்புறம்
2: அதுக்கப்புறம் வீர் கூட்டுவேன். அதுக்கப்புறம் ஜனையெல்லாம் தொடுப்பேன். அதுக்கப்புறம் துணி மடிச்சு வைப்பேன்.
1: இவ்வளவு வேலை செய்வீங்களா நீங்க
2: வீட்டுல? வீக்கெண்ட் டைம்ல பண்ணுவேன்.
1: வீக்கெண்ட்ல மட்டும் பண்ணி கொடுப்பீங்களா மம்மிக்கு? ஓகே. வீக்கெண்ட்ல மம்மி டாடி கூட அவுட்டிங் எல்லாம் போவீங்களா?
2: போவேன்.
1: எங்கெல்லாம் போவீங்க?
2: திருப்பூர் போயிருக்கேன். அதுக்கப்புறம் தாராபுரம் போயிருக்கேன். கோயம்புத்தூர் போயிருக்கேன்.
1: அங்கெல்லாம் யாரு இருக்கா? ரிலேஷன்ஸா இல்ல சுத்தி பார்க்க போனீங்களா?
2: ரிலேஷன்ஸ்
1: வீட்டுங்களுக்காக போவீங்களா? அந்த ஊருக்கும் ஊட்டிக்கும் என்ன வித்தியாசம்?
2: அங்க வந்து அங்க நிறைய மால் இருக்கும், கடை வீட்டு நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் அங்க நிறைய பீச் எல்லாம் இருக்கும்.
1: பீச் எல்லாம் இருக்கா?
2: வேளாங்கண்ணில இருக்கு.
1: சரி சரி, பீச் ஏரியாக்குலாம் போயிட்டு வந்தீங்களா?
2: வேளாங்கண்ணி போறது இல்ல.
1: வேளாங்கண்ணி போகும்போது பீச்ல எல்லாம் விளையாண்டு வந்தீங்களா?
2: இல்ல, போகும்போது பாத்துருக்கேன்.
1: போகும்போது பாத்தீங்களா? ஓகே ஓகே. பீச் போயிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி நீங்க?
2: இல்லையே.
1: இது வரல போலியா? சரி, நெக்ஸ்ட் டைம் லீவ் ஏதாச்சும்

0: மம்மி டாடிய கூட்டிட்டு போக சொல்லுங்க. ஜாலியா இருக்கும் தண்ணியில விளையாட, ஆனா கேர்ஃபுல்லா விளையாடணும். ஆமா தானே? ஓகே சரி. அக்கா இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல நீங்க, அக்கா என்ன பண்றாங்க?
1: அக்கா வந்து 12th முடிச்சு போறாங்க.
0: 12th முடிக்க போறாங்களா? சரி, அக்கா கூட நீங்க ஜாலியா விளையாடுவீங்களா இல்ல குட்டி குட்டி சண்டை எல்லாம் போடுவீங்களா வீட்டுல?
1: குட்டி குட்டி சண்டை போடுவேன்.
0: என்ன மாதிரி சண்டை போடுவீங்க அக்கா கூட?
1: டிவி சேனல் மாத்துறதுக்கு அதுக்கு சண்டை போடுவேன். அதுக்கப்புறம் போன் கேக்குறதுக்கு சண்டை போடுவேன்.
0: அக்கா கூட சண்டைவாங்களா? எல்லாம் அக்கா உங்க கூட சண்டை போடுவாங்களா? அக்கா 12th படிக்கிறாங்கன்னு சொன்னீங்க, 12th படிக்கிறாக்கா உங்க கூட சண்டை போடுறாங்களா? ஐயோ, ரெண்டு பேரும் அப்ப இப்பதான் சண்டை போட்டேதான் இருப்பீங்களா?
1: டெய்லி சண்டை போடுவோம்.
0: டெய்லி சண்டை போடுவீங்களா வீட்டுல நீங்க? ஓகே, நீங்க டெய்லி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது தாத்தா பாட்டிக்கு எல்லாம் டிஸ்டர்ப் ஆகாதா
1: வீட்டுல? அமைதியா
0: அவுட்டிங் போவீங்க நீங்க சண்டேஸ்ல?
1: டாடி கூட வந்து நான் வந்து எங்க போவேன்? நான் எங்க நிறைய போவேன். எப்ப நமக்கு வந்துட்டு
0: ஞாபகம் வர மாட்டீங்கடா? சரி, டாடி கூட அவுட்டிங் போனா எதுல போவீங்க? பைக்ல போவீங்களா இல்ல பஸ்ல போவீங்களா?
1: கார்ல.
0: கார்ல போவீங்களா? பைக்ல போயிருக்கீங்களா டாடி கூட? உங்களுக்கு பைக்ல போக பிடிக்குமா?
1: பிடிக்குமே.
0: என்ன கலர் பைக் வச்சிருக்கீங்க?
1: பைக் இல்ல, ஸ்கூட்டி.
0: ஸ்கூட்டி என்ன கலர்?
1: ப்ளூ. அதுக்கப்புறம் பேர் என்ன?
0: ஓகே. மம்மி ஸ்கூட்டி ஓட்டுவாங்களா?
1: மம்மி ஓட்ட மாட்டாங்க,
0: டாடிதான் ஓட்டுவாரா?
1: டாடியும் அண்ணா.
0: ஓகே ஓகே ஓகேம்மா, கியூட்டா பேசுனீங்க. தேங்க்யூ
1: தேங்க்யூ.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 குவா குவா வாத்துக்கள்.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
2: நிவின் ஜோஸ்.
1: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க நீங்க?
2: செகண்ட் சி.
1: எந்த ஸ்கூல்?
2: ரெக்ஸ்.
1: உங்களோட சின்ன சின்ன ஆசைகள் என்ன?
2: சாப்பிடணும்,
1: எழுதணும்,
2: படிக்கணும்.
1: ஓகே, சாப்பிடறதுல என்ன பிடிக்கும் உங்களுக்கு?
2: பிரியாணி.
1: என்ன பிரியாணி?
2: சிக்கன்.
1: யார் செஞ்சு கொடுக்கணும்?
2: எங்க அம்மா.
1: அம்மா செஞ்சா ரொம்ப பிடிக்குமா?
2: ஆமா.
1: ஓகே, அம்மா என்ன சூப்பரா செய்வாங்க?
2: பிரியாணி.
1: சிக்கன் பிரியாணியா? ஓகே. எவ்வளவு சாப்பிடுவீங்க நீங்க?
2: நிறைய.
1: நிறைய சாப்பிடுவீங்களா? சிக்கன் பிரியாணிக்கு என்ன சைட் டிஷ் கொடுப்பாங்க?
2: வெங்காய தயிர்.
1: வெங்காய தயிர் நல்லா இருக்குமா சாப்பிட?
2: நல்லா இருக்கும்.
1: வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
2: அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, தம்பி, நானு.
1: அப்பா கூட வெளியெல்லாம் போவீங்களா நீங்க?
2: ஆமா மேம்.
1: எங்க கூட்டிட்டு போவாங்க டாடி உங்களை?
2: பொம்மை வாங்க, ஷாப்பிங் பண்ண.
1: ஷாப்பிங் போனா என்ன வாங்குவீங்க நீங்க?
2: பிஸ்கட், சிப்ஸ்.
1: அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
2: ஆமா மேம்.
1: தம்பி என்ன பண்றாங்க?
2: தம்பி இப்ப ஸ்கூல்ல இருப்பான்.
1: ஸ்கூல்ல இருக்காங்களா? தம்பி என்ன கிளாஸ் படிக்கிறாங்க?
2: தம்பி வந்து கேஜி.
1: கேஜி படிக்கிறாங்களா? ஓகே ஓகே, சூப்பர். சரி, நீங்க டிவில பாப்பீங்களா நிறைய?
2: ஆமா மேம்.
1: என்ன பாப்பீங்க டிவில?
2: ஜிகன் சார்க்கோ, லிட்டில் சிங்கம், மோட்டு பட்லு.
1: இதெல்லாம் நிறைய பாப்பீங்களா? ஓகே, படிக்கிறதுக்குலாம் டைம் இருக்கா வீட்டுல?
2: இருக்கு.
1: உங்களுக்கு பாட்டுலாம் பாட தெரியுமா?
2: தெரியும் மேம்.
1: என்ன பாட்டு பாடுவீங்க? சினிமா பாட்டுல பாடுவீங்களா?
2: ஆமா.
1: இங்க ஒரு பாட்டு பாடுங்க பாக்கலாம்.
2: ரஞ்சிகமே ஏ ரஞ்சிகமே, ரஞ்சிகமே ரஞ்சிகமே, மனச வாலிக்க கொஞ்சுகமே, அடி ரஞ்சிகமே ரஞ்சிகமே, உன மணக்க வாரிக்க கொஞ்சுகமே, அது ரஞ்சிகமே ரஞ்சிகமே, உன மனச வாரிக்க கொஞ்சமே, ஒத்தரி ஒத்தரி ஒத்தரி வச்சா சொஞ்சுகமே சொஞ்சுகமே, மத்தரி மத்தரி மத்தரி வச்சா சொஞ்சுகமே சொஞ்சுகமே, வத்தி கறி வச்சி வச்சா பதக்கந்து வச்சு வச்சா, வத்தி கடி எரசகுள்ள ஒத்தே வச்சு வச்சு.

0: என்ன பிடிக்கும் விஜய் கிட்ட உங்களது?
1: விஜயோட வண்டி, அப்புறம் விஜய்

0: அப்புறம் கலெக்டர் ஆகணுமா, போலீஸ் ஆகணுமா, கலெக்டர் ஆகணுமா? போலீஸ் தான் பிடிச்சிருக்கா. ஏன்னா போலீஸ் வந்து நல்லா ஸ்பீடா கார் ஓட்டிட்டு போவாங்களா?
1: ஆமா மேம்.
0: அதனாலயா? ஓகே ஓகே. சரி, உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன?
1: பர்பிள்.
0: எதனால பர்பிள் கலர் பிடிக்கும்?
1: பர்பிள்ல கிரேப்ஸ் இருக்கு.
0: அப்ப உங்களுக்கு கிரேப்ஸ் பிடிக்குமா?
1: ஆமா.
0: டெய்லி கிரேப்ஸ் சாப்பிடுவீங்களா?
1: ஆமா.
0: யார் வாங்கி கொடுப்பா?
1: அப்பா.
0: அப்பா வாங்கி கொடுப்பாங்களா? வேற என்னெல்லாம் டாடி வாங்கி கொடுப்பாங்க உங்களுக்கு?
1: டாடி எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க.
0: நீங்க எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்களா?
1: ஆமா.
0: ஓகே. நீங்க தம்பி கூட சண்டை போடுவீங்களா வீட்டுல?
1: இல்ல.
0: ஏன் போட மாட்டீங்க?
1: அவன் நல்லவன்.
0: தம்பி நல்லவனா? குட்டா பாத்துப்பீங்களா நீங்க? சரி, தம்பி உங்ககிட்ட சண்டை போடுவாங்களா?
1: தம்பியும் ஒரு பாப்பாவும்.
0: தம்பியும் பாப்பாவுமா? ரெண்டு பேருமே சண்டை போடுவாங்களா?
1: இல்ல, சண்டை போட மாட்டாங்க.
0: ரெண்டு பேரும் ஜாலியா விளையாடுவாங்களா? ஓகே. இப்ப நீயும் தம்பியும் ஒரு பொம்மைய வச்சு விளையாண்டு இருக்கீங்க வீட்டுல, சரியா?
1: ஓகே.
0: உங்களுக்கு அந்த பொம்மை எடுத்துட்டு போய் தனியா வச்சு விளையாடணும்னு ஆசை, ஓகேவா? அப்ப தம்பி வந்து குடுக்க மாட்டேங்கிறான். அப்ப என்ன பண்ணுவ நீ? ஒரே ஒரு பொம்மை தான் உனக்கும் வேணும், தம்பிக்கும் வேணும் விளையாடுறதுக்கு.
1: அதே மாதிரி நான் ஒண்ணு வாங்கி
0: இப்ப வேற இன்னொரு தடவை அப்பாட்ட சொல்லி வாங்கிப்பீங்க. அந்த டைம்ல உங்களுக்கு விளையாடுறதுக்கு வேணும், தம்பி கிட்ட குடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்க. தம்பி உங்களுக்கு குடுக்க மாட்டேங்கிறான். அப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க?
1: நான் ஏதாச்சும் குடுத்தா அவனும் எனக்கு குடுப்பான்.
0: நீங்க தம்பிக்கு வேற குடுத்து அந்த பொம்மையை நைஸா வாங்கிருவீங்களா? ஐ கட் கட் சூப்பர். மம்மிக்கு குட்டி குட்டி ஹெல்ப் எல்லாம் பண்ணி குடுப்பீங்களா வீட்டுல?
1: பண்ணுவேன், நிறைய ஹெல்ப்.
0: என்ன பண்ணுவீங்க?
1: தக்காளி வேணுமா கொண்டு வந்து எடுத்து குடுப்பேன், பால் வேணும்னா கொண்டு வந்து எடுத்து குடுப்பேன்.
0: எங்க இருந்து எடுத்து குடுப்பீங்க இதெல்லாம்?
1: ஃப்ரிட்ஜ்ல
0: இருந்து எடுத்து குடுப்பீங்களா? ஓகே ஓகே. வேற என்ன வர்க் பண்ணுவீங்க மம்மிக்கு?
1: மம்மிக்கு பென் எடுத்து குடுக்கணும், ஏர்போன் எடுத்து குடுக்கணும், செல் எடுத்து குடுக்கணும், அதெல்லாம்.
0: மம்மி என்னெல்லாம் கேக்குறாங்களோ எல்லாமே எடுத்து கொடுத்து மம்மிக்கு நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓகே குட்டி, ஓகே குட்டி, சூப்பரா பேசுனீங்க. தேங்க்யூ
1: தேங்க்யூ.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி FM 101.8 குவா குவா வாத்துக்கள்.

0: நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது குவா குவா வாத்துக்கள். குழந்தைகள் தங்கள் மனதில் உள்ளதை கள்ளங்கபடமின்றி உள்ளதை உள்ளபடி தன் மழலை குரலில் அருமையாக பேசியிருக்காங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள் கூறி நிகழ்ச்சியினை நிறைவு செய்வது நான் உங்கள் ஆர்ஜே ஜெயலட்சுமி. நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார், அமைப்பின் உதவி கே ஜெயலட்சுமி.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். நாட்டின் வளர்ச்சியில் சிக்கிம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் 3 கோடி பேரல் கச்சா எண்ணெயை சேமிக்க ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடன் மத்திய அரசு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். நாட்டு நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். திடக்கழிவு மேலாண்மை திட்டங்களை செயல்படுத்துவதில் மாவட்ட ஆட்சியர்கள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. வேளாண் துறையின் வளர்ச்சிக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களை விவசாயிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தாவேகா அரசு உறுதி செய்யும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை தாவேகா அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ISIS தீவிரவாத அமைப்பின் முக்கிய தலைவரான அபு பிலால் அல் மினூக்கி நைஜீரியாவின் உதவியுடன் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. சவுதி கிராண்ட் பிரிக்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஸ்லோவேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நவ்யா கந்தேரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 2வது சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா உஸ்பெகிஸ்தானின் ஜவோகிர் சிந்தோரோவை வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 11:02.
1: நேரிலே உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்ட பாடல நாங்க தரப்போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தினந்தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கு எல்லாமே சமகிட்டு.
0: ஆமாங்க, புது புது இசை. இப்ப நம்ம கேட்கலாம் நீங்கள் கேட்டவை நேயர் விருப்பம். இந்த நிகழ்ச்சியில் நீங்க உங்க விருப்ப பாடல்களையும் கேட்கலாம், அதே மாதிரி ஒரு தலைப்புலையும் நீங்க பேசலாம். இன்றைய நாளில் ஒளியும் மனித வாழ்க்கையும், லைட் அண்ட் ஹியூமன் லைஃப் என்ற தலைப்பில் தான் நேயர்களோட கருத்து பகிர்வுகளை கேட்க இருக்கோம். அதோட அவங்க விருப்ப பாடல்களையும் கேட்க இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொண்டு உங்களோட விருப்ப பாடல்களை கேட்கணும் அப்படின்னா 0423-29-6671-8300-0019-1018 என்ற எண்ணுக்கும் அழைத்து உங்களுடைய விருப்ப பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்கலாம்.

நேர்களே, இன்றைய நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் எதுக்காக இந்த ஒரு தலைப்பை வந்து தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னா, இன்று வந்து உலகம் முழுவதுமே வந்து சர்வதேச ஒளி தினம் வந்து கொண்டாடப்படுது. ஒளிக்கு அடிப்படையான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி இந்த நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்கலாம். இது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: ஒலித்த பாடல் அழகி திரைப்படத்திற்காக கேட்டோம். நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை. மனதுக்கு பிடித்த இனிமையான இன்னிசை பாடல்களை தான் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்க இருக்கீங்க. அத்தோட ஒரு தலைப்பும் கொடுத்துருக்கோம், ஒளியும் மனித வாழ்க்கையும் என்ற தலைப்பில் தான் இன்றைக்கி நேயர்களோட கருத்து பகிர்வுகளையும் அவங்களோட விருப்ப பாடல்களையும் கேட்க இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியோட முதல் நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர் பேசுகிறேன் சார்.
0: வணக்கம் சத்யநாராயணன், எப்படி இருக்கீங்க?
1: சார் நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சத்யநாராயணன்.
1: இன்னைக்கு நம்ம முதல்ல வாய்ப்பு கொடுத்தீங்க, நன்றி உங்களுக்கு.
0: ஓகேங்க, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட தலைப்பு கேட்டீங்களா?
1: கேட்டேன் சார், ஒலி சொல்லியிருக்கீங்க. அதாவது இந்த ஒலிங்கிறத பார்த்தா நம்ம மனிதனோட பின்னி பிழைந்தது ஒன்று. ஏன்னா நம்ம காலையில எழுந்துட்டு எப்படா சூரிய வெளிச்சம் வருது நம்ம பாக்குறோம். அதே மாதிரி மாலையான எப்படா நம்ம ஸ்ட்ரீட் லைட் போடுறாங்க, நம்ம வீட்டுல நம்ம விளக்கு ஏத்துறோம் பாக்குறோம்.
0: கண்டிப்பா
1: அந்த மாதிரி அந்த விளக்கு இல்லாம நம்ம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது லைட் இல்லாம. அதே மாதிரி பகல கூட வெயில் ஒளிச்சு சூரிய ஒளிச்சு இல்லாம மந்தமா இருக்கு வைங்க, நம்ம வீட்டுல எந்த வழியும் நிறைய துணி காய போக முடியாது, எந்த வழி மாதிரி காய வைக்கிறது போற எதுவுமே இருக்காது. ஒரு டல்லா இருக்கு, நமக்கு ஒரு ஆக்டிவிட்டி இருக்காது. சோ அந்த லைட்ங்கிறது நம்ம மனிதனோட பிடிப்பிழைந்த ஒன்று என்னைக்குமே.
0: ஓகேங்க.
1: பாடல் வந்து எங்க ஊர் பாட்டுக்காரன் மதுரை மடிக்குவது வாசம்.
0: ஓகேங்க, அந்த அருமையான பாடல் உங்களுக்காகவும் மற்ற எல்லா நேயர்களுக்காகவும் நம்ம நிகழ்ச்சியில வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: மனோஜ் சித்ரா மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய அந்த பாடல் எங்க ஒரு பாட்டுக்காரன் திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களோட இசையில ஒலிக்க கேட்டோம். நேரிலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை மனதுக்கு பிடித்த இனிமையான இன்னிசை பாடல்களை தான் இந்த நிகழ்ச்சியில் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ஒளியும் மனித வாழ்க்கையும் என்ற தலைப்பில் நேயர்களோட கருத்து பகிர்வுகளையும் நாம் கேட்டுட்ருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொண்டு உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்பதற்கு 0423-296-7813-0001 என்ற எண்ணுக்கு அழைத்து உங்களுடைய விருப்ப பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் கேட்கலாம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யார் இங்கிருந்து பேசுகிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ சார், வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுகிறீங்க?
1: ஊட்டிலேருந்து ராஜா பேசுகிறேன் சார்.
0: வணக்கம் ராஜா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் ராஜா, சொல்லுங்க. ஒளியும் மனித வாழ்க்கையும் எப்படி? ஓகேங்க, சாப்பிட்டேன், இப்பதான் சாப்பிட்டோம். நீங்க?
1: நான் இப்பதான் வெண்பொங்கல் சாப்பிட்டேன்.
0: ஓகேங்க, ஓகே. சரி, நம்ம டாபிக்ல போயிடலாங்களா? ஒளியும் மனித வாழ்க்கையும்.
1: மனிதனுக்கு வெளிச்சம் இருந்தாதான் நல்லா இருக்கும், இருட்டுல இருந்தா ரொம்ப பயந்துகிட்டே இருக்கணும்.
0: ஓகேங்க,
1: எந்த நேரத்துல மரணம் வருதுன்றது அந்த பயம் இருக்கும். இந்த மனிதனுடைய வாழ்ந்து நம்ம வானத்துல தோன்றது அந்த வெளிச்சம், நிலவு வெளிச்சம், இது வரும்போது மகிமைப்படுவோம். அதே மாதிரி

0: விளக்கு ஏற்றும் போது அதுல ஒரு ஒளி வரும், மெழுகு பத்தி கொளுத்தும் போது ஒரு ஒளி வருங்க. அந்த வெளிச்சம் நம்ம இருளா இருக்கும்போது திடீர்னு வெளிச்சம் வரும்போது நம்மளுக்கு சந்தோஷம், அது மகிழ்ச்சி. அப்போ நம்ம இருதயமும் நம்ம என்ன ஆகும், ஒரு நல்ல வெளிச்சத்துக்கு வந்த மாதிரி ஒரு தரிசனம் கிடைச்ச மாதிரியே இருக்கும். இருதயம் மகிழ்கிறது ஒரு சம்பவம் தாங்க அந்த ஒளியின் அர்த்தம்.
1: ஓகேங்க ஓகேங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு என்ன பாடல் எடுத்துட்டு வந்திருக்கீங்க நம்ம நிகழ்ச்சிக்கு?
0: இன்னைக்கு இந்த புத்தாண்டு இந்த May 14-18 வரைக்கும் ரோஜா கண்காட்சி நடக்குதுங்க.
1: ஓகேங்க,
0: அதை முன்னிட்டு அதை செலிப்ரேஷன் பண்ற மாதிரி காதலர் தின படத்துல இருந்துங்க ரோஜா ரோஜா சாங் பிளே பண்ணுங்க.
1: ஓகேங்க, கண்டிப்பா உங்களுக்காக மற்ற எல்லா நேயர்களுக்காகவும் நம்ம நிகழ்ச்சியில் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: ஊட்டி எஃப்எம் 91.8 நிலைத்த நேரம் 11:24. நேரில் கேட்டுருக்கீங்க நம்ம ஊட்டி எஃப்எம் 91.8 நீங்கள் கேட்டுவை. நேர் விருப்பமாக இன்றைய நிகழ்ச்சியுடைய சில தலைப்புலையும் பேசிட்டு இருக்கோம், ஒளியும் மனித வாழ்க்கையும். இந்த லைட் அப்படிங்கிற விஷயம் நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ், எந்த அளவுக்கு வந்து நம்முடைய வாழ்க்கையை பரட்டி போட்டிருக்கு அப்படின்னு தான் நம்ம ஊட்டி எஃப்எம் 91.8 பேசிட்டு இருக்கோம். அந்த விதத்தில் நிகழ்ச்சியில் இணையும் நான் உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே ஜேபி. பேசணும் வாங்க, இந்த தலைப்புல உங்களுடைய விருப்பமான பாடலையும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நிகழ்ச்சியினையும் நட்புகிட்ட பேசலாம். வணக்கம்.
1: பசுமை புரட்சியும் வெண்மை புரட்சியும் செய்து இந்த பாரத திருநாட்டை பசியில்லா நாடாக்கிய அநேகம் கோடி விவசாயிகளும் அரியேன் ஒருவன் என்று கூறிக்கொள்ளும் கோவை வெளிக்கிரி மலைச்சாரல் நரசிபுரம் என் கே கந்தசாமி.
0: சூப்பர் சார், நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கு சார்.
0: சொல்லுங்க, இந்த தலைப்பை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒளியும் மனித வாழ்க்கையும்.
1: மனித வாழ்க்கைக்கு அவசியம் தானுங்க அது.
0: இந்த வெளிச்சம் இல்லைன்னா என்ன என்ன ஆகும் நீங்க நினைக்கிறீங்க?
1: வெளிச்சம் இல்லைன்னா கண்ணு இருந்தும்
0: குருடனா வாழ்க்கையை சம்பிச்சிரும் அப்படிங்கிறீங்க?
1: ஹலோ,
0: வாழ்க்கையை சம்பிச்சிரும்.
1: கண்டிப்பா கண்டிப்பாங்க.
0: ஓகே, இந்த வெளிச்சம் நங்கிறது உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கீங்களா? என்ன எந்த நேரத்துல அதை வந்து நீங்க ஃபீல் பண்ணீங்க?
1: அது பல்வேறு சம்பவம் நடந்திருக்குங்க, திடீர்னு சொல்ல முடியலீங்க.
0: சூப்பர் சார். ஓகே ஓகே ஓகே. நிகழ்ச்சியில் இருந்திருக்கீங்க, என்ன சாங் வேணும் உங்களுக்கு
1: சார்? இப்போ அங்க ஊட்டி எல்லாம் நல்லா ஜில்லு இருக்கு,
0: நல்லா ஜில்லு இருக்கு, சூப்பரா இருக்கு.
1: இங்கேயும் நல்லா ஜில்லு இருக்கு சார்.
0: சோ கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: ஆமாங்க, இந்த நேரத்துல நம்ம நேயர்களுக்கு சாயா கொடுக்கலாம் சார். கரம் சாயா,
0: கரம் சாயா கொடுக்கலாம்.
1: ஒன்று பட்டால் ஒன்று வாழ்வில் இருந்து
0: பாடல் ஒளிவாக்கம் சார். ஓகே, கண்டிப்பா. நீங்கள் கேட்ட அந்த பாடல் ஊட்டி எஃப்எம் 91.8.

0: ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்டுட்ருக்கீங்க. நேர்லே நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, நீங்கள் கேட்டுவை உங்களுடைய நேர் விருப்பமாக. இந்த நிகழ்ச்சியில் ஒரு அழகான தலைப்பையும் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், ஒளியினுடைய இம்பார்ட்டன்ஸ் நம்முடைய மனித வாழ்க்கையில் என்ன அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கோம். அந்த வரிசையில் நிகழ்ச்சியில் நம்முடைய நேர்கள் இணைந்து அவருடைய விருப்பமான பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்களுடைய விருப்பமான பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இந்த டாப்பிக்கில் உங்களுடைய கருத்தையும் தெரிவிக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது 0423 என்ற இணைப்பு என்னோட 2966781 என்ற எண்ணிற்கும் 8300019108 என்ற எண்களுக்கும் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய கருத்தையும் கேட்க விருப்பமான பாடலை வழங்க நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது நான் உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே ஜேபி. நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நட்பு. வணக்கம்
1: ஐயா. வணக்கங்க.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் நீலகிரி மாவட்டம் மஞ்சூர்ல இருந்து சிவகுமார் பேசுறேன்.
0: சொல்லுங்க சிவகுமார், நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: சூப்பரா சூப்பரா இருக்கும். சொல்லுங்க, இந்த லைட் அப்படிங்கிற விஷயம் என்ன மாதிரி இம்பாக்ட் எல்லாம் வாழ்க்கையில உருவாக்குது?
1: ஐயா, வெளிச்சம் முதல்ல விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, சிரிக்கவும் சிந்திக்கவும் தெரிந்தவன் மனிதன். அதே நேரத்துல மனிதன் வந்து இன்னைக்கு படிப்பு, தொழில், வாழ்க்கை இத வந்து எங்க தொலைக்கிறாங்களோ அல்லது எங்க அதை தாங்கி பிடிக்கிறாங்களோ, உதாரணத்துக்கு தொலைத்தவர்கள் வெளிச்சமா இருக்குங்கிறதுக்காக வேற இடத்துல தேடினா அது கிடைக்காது.
0: சூப்பர்.
1: எதுல மிஸ் பண்றோமோ, படிப்புல நம்ம கோட்டை விட்டோம்னா இந்த அடுத்தது படிப்புல நம்ம உயர்ந்துடணும். அப்படிதான் கவனமா இருக்கணும். வாழ்க்கையும் அப்படிதான், தவறான வழியில ஏதோ ஒரு வயசுல போனாலும் அது திருந்திக்கணும்.
0: சயின்ஸ்ல இருந்து பிலாசபிக்குள்ளே உள்ள போயிட்டீங்க. சூப்பர்.
1: ஆமா, அது போய்க்கணும். இன்னொன்னு என்னன்னா, வாழ்க்கையோ படிப்பையோ தொழிலையோ தொலைக்கவும் கூடாது. இந்த வெளிச்சம்ங்கிறது எப்படின்னா, நமக்கு மட்டுமல்ல, நம்ம ஒண்ணு வெளிச்சம் இருக்கிற இடத்துல நம்ம இருக்கணும், இல்லாட்டி நம்ம ஏத்துற வெளிச்சம் வந்து நம்மை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பயன்படணும். இணையதளங்கள்ல நம்ம ஒரு இதை நான் படிச்சேன், ஒரு நண்பனுக்கு மீனை நம்ம வந்து பிடிச்சு கொடுக்கறத விட மீன் பிடிக்க கத்து கொடுத்தா அவன் வாழ்க்கையும் இது நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம ஏத்துற வெளிச்சம் வந்து எல்லார் வாழ்க்கைக்கும் நல்லதா இருக்கணும், பயன்படணும்.

0: உங்களுக்கு நிகழ்ச்சி.
1: ஐயா, எனக்கு வந்து உழவன் மகன் திரைப்படத்துல இருந்து உன்னை தினம் தேடும் தலைவன்ங்கிற பாடல் சார்.
0: கண்டிப்பா நீங்கள் கேட்ட அந்த பாடல் ஊட்டி 51.8 ஸ்டேட் யூனியன் உங்க ஊட்டி 51.8. இங்க எல்லாமே சமகிட்டு.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.

நேயர்களே, வாரந்தோறும் புதன்கிழமை இரவு 7:30 உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் வேளாண் காடுகள் ஓர் அறிமுகம், தேசிய வேளாண் காடுகள் கொள்கை, வேளாண் காடுகள் சார்ந்த தொழில் நிறுவனங்கள், வேளாண் சார்ந்த இந்திய வனங்கள், இது போன்ற தலைப்புகளில் நிறைய தகவல்களை உங்களுக்காக வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கேடி பார்த்திபன் அவர்கள். கேட்க தவறாதீர்கள் தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியை.

நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் திருப்பூர்லேருந்து தங்கவேல் கேட்டிருக்காரு. என்ன பாடல் அப்படின்னா, நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்துக்காக ஒரு பாடல் கேட்டிருக்காரு. அவருக்காகவும் மற்ற எல்லா நேயர்களுக்காகவும் நம்ம நிகழ்ச்சியில் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

நேர்களே, நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் கொழுமகொண்டான் ராமகிருஷ்ணன் வாட்ஸ்அப் வழியாக கேட்டிருக்காரு. ஒளி என்றதும் எனக்கு நினைவு வருவது கண்தானம் தான். ஒளியின் மூலமாக எந்த ஒரு விஷயத்தையும் இனம் கண்டு அதை நமக்கு ஏற்றவாறு பயன்படுத்தி கொள்ள உதவுவது கண்கள். கண்தானம் செய்வதன் மூலம் இன்னொருவர் பார்வை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ள நாம் உதவுகிறோம் என்ற மன திருப்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொழுமகொண்டான் ராமகிருஷ்ணன் வந்து வாட்ஸ்அப் வாயிலாக சொல்லியிருக்காரு. ஸோ அவர் என்ன பாடல் கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நந்தா திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காரு. அவருக்காகவும் மற்ற எல்லா நேயர்களுக்காகவும் நம்ம நிகழ்ச்சியில் அந்த பாடல்.

0: நந்தா திரைப்படத்திற்காக பாடல் கேட்டோம். நேரிலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில். நேரம் 11:53. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யாரங்கிறது பேசுறாங்கன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர் மனோகரன் பேசுறேன்.
0: வணக்கம் மனோகரன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட தலைப்பு கேட்டீங்களா? ஒளியும் மனித வாழ்க்கையும். லைட் அண்ட் ஹியூமன் லைஃப்.
1: ஒளி இல்லாம நம்மளுக்கு வந்து மனித வாழ்க்கையில வந்து நம்ம வாழவே முடியாது. அப்ப அந்த காலத்துல வந்து எப்படியோ வாழ்ந்துட்டாங்க, இந்த விளக்கு ஒளியை வச்சு நம்ம வந்து வாழ்ந்துட்டாங்க.
0: கண்டிப்பா, அதுவும் ஒரு.
1: ஆனா இப்ப வந்து இப்ப இருக்கிற ஒரு காலகட்டத்துல வந்து அது இல்லைனாக்க, ஒரு நிமிஷம் இல்லைன்னா கூட மனிதர்கள் வந்து தவிச்சு போயிடுறாங்க.
0: கண்டிப்பா.
1: ஏன்னா அது இல்லாம வந்து அதை முதல் முதலா எடிசன் வந்து கண்டுபிடிச்சு அதை வந்து மனைவி கிட்ட வந்து போட்டு காமிட்டா, இங்க பாரு ஒளி வருது பாரு, லைட்ல இருந்து வருது பாரு, ஒழுது பாருன்னு சொன்னேன். அவங்க அதை கண்டுபிடிச்சதுக்கு பெருசா ஒளி தான் கொடுக்கல. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஐயோ கண்ணை கூசுறது முதல்ல அதை நிப்பாட்டுங்க அப்படின்னு இருக்காங்க. அப்ப அது எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பாது, அதை வந்து அவங்க வந்து அவங்களுக்கு தெரியல, அந்த அந்த இதோட இது தெரியல. ஆனா இன்னைக்கு உலகமே வந்து அந்த ஒளி இல்லைன்னாக்க நம்மளுக்கு வந்து நம்மளால ஒண்ணுமே வாழவும் முடியாது, அது இல்லாம இருக்கவும் முடியாது யாராலையுமே. என்ன மாதிரி பார்வையற்றவங்களுக்கெல்லாம் வந்து ஒளி தேவையில்லை, அது எப்பயுமே எங்களுக்கு ஒரே மாதிரி தான். இருந்தாலும் வந்து நாங்க வந்து எந்த பொருளை கரண்ட் போனா கூட எங்களா கேட்பாங்க அந்த பொருள் எங்க இருக்குன்னு. எங்களா கேட்டு நாங்க எடுத்து கொடுப்போம் கரெக்டா, அது கரண்ட் லைட் இருந்தாலும் இல்லாட்டியும். ஏன்னா நம்மளுக்கு அது நிதானமா தெரியும், அதனால நாங்க எடுத்து கொடுத்துருவோம். ஆனா அவங்களால கண்ணை கட்டிட்டு ஒரு நிமிஷம் கூட அவங்களால வாழக்கூட முடியாது, பார்வை கூட அவங்களுக்கு. அதனால வந்து லைட்டு எவ்வளவு முக்கியம், ஒளி எவ்வளவு முக்கியங்கிறது வந்து நான் அது பார்த்தவங்களுக்கு தான் அது தெரியும். அதனால வந்து ஒளி எல்லாருக்குமே தேவை, எங்கேயுமே தேவைங்கிறது என்னோட கருத்து.
0: அருமையான ஒரு கருத்து சொன்னீங்க. என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில வேணும்?
1: எனக்கு அழகே உன்னை ஆராதிக்கிறது படத்துல இருந்து என் கல்வியான வை போகும் அந்த பாட்டை கொடுங்க.
0: கண்டிப்பாக அந்த ஒரு பாடல் கொடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு. ஏன்னா நீங்கள் அதை சொல்லி ஒளியை பற்றி நீங்கள் சொல்லும்போது, நீங்கள் சொல்லி அதை கேட்கும்போது எங்களுக்கு ரொம்பவும் நிறைய தகவல்கள் கிடைச்ச மாதிரி இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றிங்க.
1: நன்றி நன்றி நன்றி.
0: ஸோ நேர்களே, இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒளியும் மனித வாழ்க்கையும் என்ற தலைப்பில் தான் நேர்களோட கருத்து பகிர்வுகளை கேட்டோம். கண்டிப்பாக யாராலையுமே மறுக்க முடியாத ஒரு விஷயம், ஒளி வந்து எல்லா விஷயத்துக்குமே நமக்கு தேவை அப்படின்றதான். உயிர்கள் வாழ்கிறதுக்கும், உயிர்கள் வந்து இந்த பூமியில் உருவாகிறதுக்கும், செடி கொடிகள் எல்லாத்துக்குமே வந்து நம்ம படிச்சிருப்போம் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லி. ஒளி இல்லாமல், சூரிய ஒளி இல்லாமல் அது நடக்காது. அதே மாதிரி மனித வாழ்க்கைக்கும் வந்துட்டு ஒளி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து இயற்கையிலேயே வந்துட்டு ஒளியில இருந்தால் விட்டமின் டி வந்து நம்ம உடலுக்கு வந்து கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ஒளியோட தேவை அப்படின்றது உலகத்தில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. இதை தெரிஞ்சதுனால தான் வந்து நம்மளோட மூதாதையர்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒளியை வச்சே நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்லாம் கொண்டாடி இருக்காங்க. அதேமாதிரி தீபாவளி, அதுவும் வந்துட்டு தீபத்தை வச்சு கொண்டாடுறது. ஏன்னா ஒரு தீபம் அப்படின்றப்போ வந்து அது வந்து இருளை நீக்கி ஒளியை கொண்டு வரும். ஸோ ஒரு ரூமுக்கே வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் வைபாக இருக்கும். ஸோ ஒரு பாசிட்டிவான ஒரு வைபை தரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒளி அப்படின்ற ஒரு விஷயம்தான். ஸோ இன்றைக்கு வந்து உலக ஒளி தினம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த நன்னாளில் வந்துட்டு எல்லாருமே வந்து ஒளியோட தேவையை வந்து கரெக்டாக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 12 மணி. நேர்களே, இன்றைய மத நிலையத்தில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து பிற்பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 12:10 ஸ்நேகிதியே, நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழ் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், தொடர்ந்து மெலிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள், பன்மொழி திரைப்பட பாடல்கள் இடம்பெறும். 1:45 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல். 1:55 திரைகானம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம், பனியர் பாடல்கள். 2:30 மேட்னி டைம், ஒருபட பாடல்கள். 2:55 வானிலை அறிக்கை, சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். பிற்பகல் 3:00 செய்தி சுருக்கம், சென்னை அஞ்சல். 3:02 ஹலோ ஊட்டி, உள்ளம் கவர்ந்த பாடல், நேயர் நெஞ்சங்களில் நினைவு நின்ற பாடல்களின் தொகுப்பு இடம்பெறும். 4:00 எதிரும் புதிரும், விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி, வார்த்தை விளையாட்டு. 5:00 செய்தி சுருக்கம். 5:02 பொன்மாலை பொழுது, இதில் வாடா மலர், நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு இடம்பெறும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேளை, திரையில் பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள். 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை, சென்னை அஞ்சல், 348 பகுதி. 7:10 திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும், கொத்தமல்லி கீரை சாகுபடி நுட்பங்கள் குறித்து விவசாயி எம் ஞானப்பிரியா அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியமாகின இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும், தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 9:15 திரைகாணம். 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். நேயர்கள், இதுவரை கேட்டது இன்றைய எமது நிலையத்தில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள்.
1: நேயர்களே, மதியம் 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் சூரியன் சும்மா தீயா வேலை செய்வாரு. அந்த நேரத்துல நம்ம வெளியே போனோம்னு வைங்க, வீட்டுல இருந்து போனப்போ நம்மள பார்த்த நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு திரும்பி வரப்போ யாருப்பா நீ பாக்குற அளவுக்கு அடையாளம் தெரியாம மாறி இருப்போம். அதனால மதியம் 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் வெளியே போகாதீங்க. போக வேண்டிய கட்டாயம் இருந்தா கொடை, தொப்பி, இது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. முக்கியமா காட்டன் துணிகளை போடுங்க. உச்சி வெயில் தலைய சுத்திரும், அதனால நண்பகல் வெயில தவிர்த்துக்கலாம். நேயர்களே, இந்த வெயில் நேரத்துல கண்ணுல பாக்குறது எல்லாம் சாப்பிடணும்னு தோணும், ஆனா வயிறு பாவம் இல்லையா? வெயிலுக்கு இதமா அதே சமயம் சத்தான சாப்பாடு எதெல்லாம்? தர்பூசணி, வெள்ளரிக்காய், கிர்னி பழம்னு நீர் சத்து அதிகமா இருக்கிற பழங்களை சாப்பிடுங்க. காய்கறிகள்ல புடலங்காய், பீர்க்கங்காய் மாதிரி நீர் காய்களை அதிகம் சேர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கத்தால இந்த கோடை காலத்தை கூலா ஹேண்டில் பண்ணலாம்.
0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

0: stage, students can seek verification of discrepancies or request re-evaluation of specific answers based on the marking scheme. CBSE said applications for scanned copies can be submitted online from the 19th to the 22nd of this month at a fee of 700 rupees per subject. Applications for verification and re-evaluation can be submitted between the 26th and 29th of this month. The Ministry of Statistics and Programme Implementation is inviting feedback and suggestions on the base paper on framework for measuring the contribution of knowledge and knowledge products to the Indian economy. The Ministry said comments and suggestions on the base paper are invited from all stakeholders and the general public as part of the consultation process. It added that feedback may be shared with the Ministry on manish.jindal@mospi.gov.in and neeraj.kumar007@nic.in by 15th of June 2026, which will enable the early finalization of the framework. Defence Minister Rajnath Singh has expressed grief over the loss of lives caused by heavy rains and storm that affected Uttar Pradesh and several other parts of the country over the past few days. In a social media post, Mr. Singh conveyed his condolences to the bereaved families. He noted that the central government is extending every possible assistance to the states impacted by the adverse weather conditions. Sikkim is observing its statehood day today, marking its transition from a monarchy to becoming the 22nd state of India in 1975. Vice President C.P. Radhakrishnan will undertake his first visit to Sikkim today after assuming office. He will attend the statehood day celebrations in Gangtok. President Draupadi Murmu, Prime Minister Narendra Modi and Union Home Minister Amit Shah extended greetings to the people of Sikkim on their statehood day. In badminton, Indian men's doubles pair of Sattvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty will face Malaysian shuttlers Nuruzzuddin and Goh Zee Fai in semi-finals of Thailand Open in Bangkok today. And in IPL cricket, Kolkata Knight Riders will take on Gujarat Titans at the iconic Eden Gardens this evening. The match is scheduled to begin at 7:30 p.m. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 12:10. ஸ்நேகிதியே
2: நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
1: நேர்களை நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே மகளிருக்கான ஒரு பிரத்யேக நிகழ்ச்சிங்க. இந்த நிகழ்ச்சியில் மகளிர் மட்டும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 9344901018 என்ற நம்பருக்கும், 9342901018 என்ற நம்பருக்கும், 8300191018 என்ற நம்பருக்கும் கால் பண்ணி நீங்கள் எங்கள் கூட பேசலாம். நிகழ்ச்சின்னு ஒரு பாடலை கேட்டோம் வேண்டும் இல்லையாம். ஸ்டே டியூன் இது ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே செமஹிட்டு.
2: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஃபீல் பண்றீங்களா?
3: தேவதெய்வம் சன்னியோ, தீமிலாம் சன்னியோ.
4: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை ஸ்நேகிதியே.
2: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

காக்கா காக்கா திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டோம் ஸ்நேகிதியின் நிகழ்ச்சியில. நேர்களே, இன்னைக்கு ஸ்நேகிதியின் நிகழ்ச்சியில மகளிர் மட்டும் பங்கு பெறும் பிரத்யேக நிகழ்ச்சியில உங்களுக்கு தெரிந்த ஹெல்த் டிப்ஸை சொல்லலாம், ஹோம் டெக்கரேஷனை சொல்லலாம், சேவிங் டிப்ஸை சொல்லலாம், எல்லாமே வந்து நீங்க உங்களுக்கு மனதில் தோன்ற உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நீங்க சொல்லலாம். இன்னைக்கு ஒரு ஹெல்த் டிப்ஸ்ன்னு பார்க்கும்போது, தினமும் காலையில் எழுந்தவுடன் ஒரு கிளாஸ் தண்ணியை வந்து குடிக்கணும். வெதுவெதுப்பாக இருக்க தண்ணியை குடிங்க. அதனால் நம்மளுடைய உடலும் சரி மனதும் சரி ஃப்ரெஷ் ஆயிரும். ஒரு நாளுக்கு குறைந்தது 20 நிமிஷமாச்சும் நடக்கணும். அது நடந்தால் மட்டுமே தான் ஸ்ட்ரெஸ்ஸு வந்து குறையும். அது சூப்பர் ஹெல்ப்பாக கூட இருக்கும். மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணும்போது 20 நிமிஷத்திற்கு ஒரு தடவை கண்களுக்கு ரெஸ்ட் கொடுங்க. ரொம்ப நேரம் மொபைல் பார்க்கும்போது கண்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி கண்கள் வந்து டேமேஜ் ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது. தண்ணீர் குடிப்பதை எப்போதுமே மறக்கக்கூடாது. நாள் முழுக்க எனர்ஜி மெயின்டைன் ஆகிற ஒரே விஷயம் தண்ணீர் குடிக்கிறது மட்டும்தாங்க. நல்ல தூக்கம் அப்படின்றது தான் ஒரு பெஸ்ட் மெடிசனும் கூட. அதனால 7 மணி நேரம் கண்டிப்பாக தூக்கம் அவசியம். இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா 9344901018 நம்பருக்கும்

9342901018 என்ற நம்பருக்கும் 8300191018 என்ற நம்பருக்கும் கால் பண்ணி எங்களோட டிப்ஸை எங்களிடம் சொல்லலாம். நிகழ்ச்சியின் ஒரு பாடலை கேட்டு மீண்டும் எல்லாம் ஸ்டேடியம் இது எஃப்எம் 101.1 எல்லாமே சமஹிட்டு.

0: जी बूम्बा।
1: हाय जी बूम्बा, व्हाट अ सरप्राइज। நீ டூக்கேலியும் இருக்கியா?
0: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
1: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80 சாங்ஸ் ப்ளீஸ்.
0: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
2: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
1: வரேவா, சூப்பர் ஜீபும்பா.
0: அது நன்றாக இருந்ததா?
1: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
0: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
3: ரத்த ஜாமத்தில் என் ஜன்னலோரத்தில் நில நில
1: ஜிபும்பா, அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களே, செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
0: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ரகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8
1: தினமும் காலை 9 முதல் 10 வரை. டோன்ட் மிஸ் இட்.
4: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
5: தேவ தெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
6: இதோ உங்களுக்காக தான் OTFM 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை ஸ்நேகிதியே.
4: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனச புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.
7: நிகழ்ச்சியில வாட்ஸ்அப் மூலமா ஒரு நேயர் மெசேஜ் பண்ணிருக்காங்க. காயத்ரி அப்படின்றவங்க மெசேஜ் பண்ணிருக்காங்க. அவங்க ஒரு குக்கிங் டிப்ஸ் சொல்லிருக்காங்க. சாம்பார்ல கொஞ்சம் வெள்ளத்தை ஆட் பண்ணா டேஸ்ட் பேலன்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. வெங்காயம் நறுக்கும் போது நம்ம கத்திய நினைச்சு வச்சாக்கா கண் எரிச்சல் குறையும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. பிரியாணி செய்யும்போது ரைஸ் தனித்தனியாக வரணும் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் ஆயிலும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ தான் ரைஸ் வந்து ஒன்றுக்கொன்று ஒட்டாது அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. பச்சை காய்கறியை நம்ம அறுக்கும்போது நிறம் மாறாமல் இருக்க, நம்ம சமைக்கும்போது மேலே மூடி வைக்காமல் இருந்தால் பச்சை காய்கறிகளோட நிறம் மாறாது அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. மீதமான ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாமல் அடுத்த நாள் ஒரு எளிய டிஷ்ஷாக மாற்றி யூஸ் பண்ணலாம் கூட சொல்லியிருக்காங்க. இந்த வகையான ஒரு டிப்ஸ் எல்லாம் வந்து காயத்ரி அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களோட விருப்ப பாடலை கூட கேட்டிருக்காங்க. அந்த பாடல் மின்சார கண்ணா திரைப்படத்திலேருந்து ஒரு பாடலை கேட்டிருக்காங்க. ஸ்டே டியூன், இது ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: 90 ஆண்டு கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி. திரைப்பட பின்னணி பாடகர் ஜே பெளிராஜ் அவர்கள் வானொலியுடனான தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்.
1: வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள்.

நான் உங்களுடைய பாடகர் பெல்லிராஜ். ஆல் இண்டியா ரேடியோவோட 90வது வருஷம், இத்தனை வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து ரொம்ப நேர்த்தியாக முன்னேற்றிட்டே வராங்க நம்ம ஆல் இண்டியா ரேடியோ. இவங்களை வந்து நம்ம ஊடகங்களின் முன்னோடின்னு கூட சொல்லலாம். ரேடியோன்னு சொன்ன உடனே நமக்கு அந்த பழைய கால நினைவுகள் தான் வந்துடும். ஏன்னா நம்ம குழந்தையிலேருந்து அதை தானே கேட்டிருக்கோம். ஸ்கூலில் நம்ம நிறைய விஷயங்களுக்கு கற்றுக்கிட்டு இருப்போம். அதுக்கு ஈக்குவலாக நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கிட்டது இருக்குன்னா அது ரேடியோ வச்சு தான். ஏன்னா ஜென்ரல் நாலேஜாக இருக்கட்டும், மற்ற எந்த துறையாக இருந்தாலுமே வந்து நம்ம அதிகமாக வந்து கற்றுக்கிட்டது ரேடியோலேருந்து தான். அது வந்து இன்னொரு ஸ்கூல்னே நம்ம சொல்லலாம். ட்ரெண்டு மாற மாற அவங்களும் அவங்கள மாற்றிட்டு ரொம்ப அப்டேட்டடாக ரொம்ப நல்லா பண்ணிட்டு வராங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது எனக்கு ரொம்பவே க்ளோஸ் டு மை ஹார்ட். என்னன்னா நானும் சின்னதுலேருந்து யோசிச்சு பார்த்துருப்பேன். நமக்கு இந்த நேயர் விருப்பம் ரேடியோலாம் சொல்லுவாங்க, அவங்க ஏதோ பாட்டு கேட்கணும், நிறைய விஷயங்கள். ரேடியோ முதல்ல நம்ம வாய்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய ஆசைகள்லாம் இருந்தது. அப்போ அந்த வயசில் ஒரு பயத்தில் நம்ம அது வரைக்கும் யார்கிட்டையும் பேசினது கிடையாது ரேடியோவில். திடீர்னு நம்ம இந்த ஃபீல்டுக்கு வரும்போது அதுவும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்கள் இரண்டால் பாட்டு, சுப்பிரமணியபுரம் படம்.

0: இது வந்து முதல்ல இந்த பாட்டு ஹிட் ஆன இடம் வந்து ரேடியோவில் தான். அப்போ அந்தந்த ஊரில் ரேடியோ ப்ளே ஆகும் போதெல்லாம் நமக்கு வேறு வேறு ஊரில் அது கேட்கும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். குறிப்பாக வந்து பாடகர்களுக்கோ ஒரு மியூசிக் டைரக்டருக்கோ ரேடியோ வந்து இன்னும் ரொம்ப எங்களுக்கு ஸ்பெஷல். ஏன்னா ஒவ்வொரு பாட்டு ஒலிக்கும் போதும் எங்களோட பேர் சொல்கிறது வந்து ரேடியோவில் மட்டும்தான். ஸோ அந்த வகையில் வந்து நாங்கள் ரொம்பவே ரேடியோவுக்கு வந்து கடமைப்பட்டிருக்கோம். அவங்க வந்து இன்னும் மென்மேலும் வளரணும், இனி மீடியா உள்ள காலம் வரைக்கும் ரேடியோ வந்து அனைத்து மக்களோடையும் கொண்டே இருக்கணும்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கிட்டு என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.
1: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஃபீல் பண்றீங்களா?
2: தேவதெய்வம் சன்னியோ தென்னிலாம் சன்னியோ.
3: இதோ உங்களுக்காக தான் ஓடிஎஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை சிநேகிதியே
1: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.
4: நேரிலே சிநேகிதே நிகழ்ச்சியில அடுத்த ஒரு நேயர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஷோபா ஊட்டிலேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்க பியூட்டி டிப்ஸ் சில சொல்லியிருக்காங்க. தினமும் காலையில் கோல்டு வாட்டரில் மூஞ்ச கழுவுனாக்கா ஃபேஸ் வந்து ஃப்ரெஷ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தண்ணி அதிகமாக குடித்தா க்ளோ வந்து நேச்சராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தூக்கம் கம்மியானாக்கா ஃபேஸ் டல் ஆகும், அதனால் நல்ல தூக்கம் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தூக்கம் தான் ஒரு சீக்ரெட் பியூட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆலோவேரா ஜெல்ல தினமும் அப்ளை பண்ணால் ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ட்ரை ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. குக்குமர் ஸ்லைஸை கண்ணில் மேலே வச்சா டயர்னஸ் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தினமும் காலையிலையும் சரி, ஒரு 11 டைம்லையும் சரி, லெமன் ஜூஸ் குடிக்க சொல்லியிருக்காங்க. அது ரொம்பவே நம்ம உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடலை கூட கேட்டிருக்காங்க. அந்த பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம். ஸ்டே டியூன், இது ஊட்டி FM 101.8 எல்லாமே செம ஹிட்டு.

0: आकाशवाणी செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நீடித்த வளர்ச்சிக்கான உதாரணமாக சிக்கிம் மாநிலம் திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நெதர்லாந்தில் இந்திய வம்சாவளியினர் அளித்த வரவேற்பு மறக்க இயலாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். ISIS அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தீவிரவாதி அபு பிலால் அல் மினூகி நைஜீரியாவின் உதவியுடன் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. சவுதி கிராண்ட் பிரிக்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 1 வெள்ளி 1 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நீடித்த வளர்ச்சிக்கான உதாரணமாக சிக்கிம் மாநிலம் திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சிக்கிம் தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். எளிமை மற்றும் நல்லிணக்கத்தின் அடையாளமாக சிக்கிம் திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இயற்கை அழகோடு கலாச்சார பாரம்பரியத்தையும் சிக்கிம் கொண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் நாட்டின் வளர்ச்சியில் சிக்கிம் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சிக்கிம் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். இதற்கிடையே அரசுமுறை பயணமாக நெதர்லாந்து சென்றுள்ள தமக்கு இந்திய வம்சாவளியினர் வழங்கிய வரவேற்பு மறக்க இயலாதது என்று திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கதக், ஒடிசி, குச்சிப்புடி மற்றும் மோகினி ஆட்டம் நடன கலைஞர்களின் நிகழ்ச்சி தம்மை வெகுவாக கவர்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான புகைப்படங்களையும் பிரதமர் பகிர்ந்துள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தேசிய டெங்கு தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பரிசோதனை வசதிகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் பொதுமக்களும் பங்கேற்க வேண்டும் என்று திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கிடையே கொசு ஒழிப்பு நடவடிக்கைகளில் கூடுதல் கவனம் செலுத்துவதன் மூலம் டெங்குவை ஒழிக்க இயலும் என்று சென்னையைச் சேர்ந்த மருத்துவர் டாக்டர் ராமச்சந்திரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: டெங்கு வந்து ஃபீவர் வந்து உங்களுக்கு ஒரு டெங்கு வைரஸ் அப்படின்னு ஒரு வைரஸ் கிருமி தான் இதை காஸ் பண்ணுது. டென்V1, டென்V2, டென்V3, டென V4 அப்படின்னு 4 வகை வைரஸ் இருக்குது. இந்த டிசீஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடியது ஒரு விதமான ஒரு கொசு, ஓகே, ஏடிஸ் குரூப் என்ற ஒரு கொசு அது. இந்த கொசு வந்து காலை நேரங்களில் தான் மனுஷனை கடிக்குது. இது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு நோயை கொடுக்கும். அதாவது டெங்கு ஃபீவர் வந்து பிரேக் போன் ஃபீவர்னு கூட சொல்லுவோம். எலும்புரிக்கி மாதிரி உடம்பு பயங்கரமாக வலி இருக்கும். இதுலேயே சில வேரியேஷன்ஸ்னால பிளேட்லெட் கவுண்ட்டு கம்மியாயிடும். பிளேட்லெட் வந்து பிளட் கிளாட்டிங்க்கு நம்மளுக்கு ரொம்ப அவசியம். இதுலேருந்து எப்படி நம்ம பாதுகாக்கிறதுக்கு முடியும்? இந்த கொசு ப்ரீட் பண்ணக்கூடிய ஸ்டாக்னன்ட் வாட்டர் அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். குழந்தைங்க இருக்கிற வீட்டிலலாம் இந்த நெட்டு மாதிரி யூஸ் பண்ணலாம். பெட்டிங்ஸில் வீடுகளில் உங்களுக்கு வந்து நெட்லான் மாதிரி விண்டோஸ்லேயும் டோர்ஸ்லேயும் ஃபிட் பண்ணிக்கலாம். அதை பரப்பக்கூடிய அந்த கொசுவை எலிமினேட் பண்ணுறதுக்கு ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன்.
0: நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் வேதனை அளிப்பதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் 89க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் பல்வேறு மாநிலங்களும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதனை சரி செய்வதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் மூலம் ஊரகப் பகுதிகளைச் சேர்ந்த 81% குடியிருப்புகள் பயனடைந்திருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த திட்டத்தின் செயலாக்கம் குறித்து திட்ட இயக்குநர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக ஆய்வு மேற்கொண்டு பேசுகையில் குடிநீர் வழங்கல் துறையின் செயலர் திரு அசோக் மீனா இதனை தெரிவித்தார். இந்த திட்டம் 2028 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். எஞ்சிய குடியிருப்புகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்க கிராம பஞ்சாயத்துக்கள் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்க வேண்டும் என்றும் திரு அசோக் மீனா கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சி வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெட்ரோல் மற்றும் டீசல் பயன்பாட்டை குறைக்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள வேண்டுகோளை ஏற்று ராஜஸ்தானில் பெரிய அளவிலான அரசு நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்படுவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஜெய்ப்பூரில் வரும் 23ஆம் தேதி வரை நடைபெறுவதாக இருந்த வேளாண் தொழில்நுட்ப மாநாடு ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவித்தார். அரசு நிகழ்ச்சிகள் மற்றும் கூட்டங்களை காணொலி வாயிலாக நடத்துமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு பஜன்லால் சர்மா கூறினார். மேற்கு வங்கத்தில் கடந்த 15 ஆண்டுகளில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான சாதி சான்றிதழ் வழங்கியது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளுமாறு அம்மாநில அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இந்த சான்றிதழ்களை முழுமையாக ஆய்வு செய்யுமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக மேற்கு வங்க அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 15 ஆண்டுகளில் 1,69,00,000 இத்தகைய சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வெளிநாட்டினர் வாக்கு செலுத்தியது தொடர்பான புகார்கள் குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இது தொடர்பாக 10 பேரை கைது செய்து காவல்துறையினர் சமர்ப்பித்த அறிக்கையின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இது தொடர்பாக 9 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஜம்மு காஷ்மீரில் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் 15 இடங்களில் சோதனை மேற்கொண்டனர். பாரமுல்லா மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் இந்த சோதனை நடைபெற்றதாக காவல்துறையினர் கூறினர். இந்த சோதனையின் போது ஏராளமான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. பஞ்சாபில் ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த 4 வயது குழந்தை 9 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளது. ஹோஷியார்பூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் 30 அடி ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த இந்த குழந்தையை தீயணைப்புத் துறையினர் மற்றும் தன்னார்வலர்கள் இணைந்து மீட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ISIS அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தீவிரவாதி அபு பிலால் அல் மினோக்கி நைஜீரியாவின் உதவியுடன் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமது உத்தரவின் பேரில் அமெரிக்க படையினர் நைஜீரியாவின் உதவியோடு துல்லியமாக இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் இந்த தீவிரவாத அமைப்பின் சர்வதேச செயல்பாடுகள் பெருமளவு தடுக்கப்பட்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக ஒத்துழைப்பு அளித்த நைஜீரியாவிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். சவுதி கிராண்ட் பிரிக்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் 200 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அனிமேஷ் குஜூரும் 800 மீட்டர் ஓட்டப்பிரிவில் முகமது அப்சல் புலிகலாக்கத்தும் தங்கப்பதக்கம் வென்றனர். 400 மீட்டர் தொடர் ஓட்டத்திலும் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. ஆடவர் 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அனிமேஷ் குஜூர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இப்பிரிவில் குரிந்தர் வீர் சிங் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆடவர் 3000 மீட்டர் ஓட்டத்தில் சிவாஜியும் 110 மீட்டர் தடை ஓட்டத்தில் கிருஷிக் மஞ்சுநாத்தும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வலிஷெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-13 21-17 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஜூ வென் ஜிங்கை வென்றார். ரொமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 2வது சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா உஸ்பெகிஸ்தானின் ஜவோகர் சிண்டாரோவை வென்றார். ஸ்லோவேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நாவியா கண்டேரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16 21-19 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் இ என் வாங்கை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சதீஷ்குமார் கருணாகரனும் பிரணவ் ராம் நாகலிங்கமும் ஆனந்த் தாஸ் ராஜ்குமாரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீடித்த வளர்ச்சிக்கான உதாரணமாக சிக்கிம் மாநிலம் திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நெதர்லாந்தில் இந்திய வம்சாவளியினர் அளித்த வரவேற்பு மறக்க இயலாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். ISIS அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தீவிரவாதி அபு பிலால் அல் மினூக்கி நைஜீரியாவின் உதவியுடன் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. சவுதி கிராண்ட் பிரிக்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: நிலையத்தில் நேரம் 12:50.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.

நம்முடைய அடிப்படை ஆதாரமான தாய்மண்ணின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பது மற்றும் காலப்போக்கில் அதிகரித்துள்ள ரசாயன உரங்களின் பயன்பாட்டால் நம் மண் சந்திக்கும் சவால்களை பற்றியும் நாம் அறிவோம். இந்த சவால்களை எதிர்கொள்ளவும் விவசாயத்தில் ஒரு புதிய நிலையான பாதையை உருவாக்கவும் மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு சிறப்பான திட்டம்தான் PM பிரணாம் திட்டம். பிரணாம் என்பதின் விரிவாக்கம் தாய் பூமியின் மறுசீரமைப்பு, விழிப்புணர்வு, ஊட்டமளிப்பு மற்றும் மேம்பாட்டிற்கான திட்டம். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை ஊக்கப்படுத்தி ரசாயன உரங்களின் நுகர்வை சமன் செய்து உயிர் உரங்கள் மற்றும் இயற்கை உரங்கள் போன்ற மாற்று உரங்களை பயன்படுத்துவதை ஊக்குவிப்பதாகும். இந்த திட்டம்

சூழலில் கலப்பதை தடுக்கிறது, நிலைத்தன்மை கொண்ட விவசாய பழக்கங்களை வளர்க்கிறது, அரசுக்கு உர மானியத்திற்கான பெரும் நிதி சுமை படிப்படியாக குறைகிறது, உள்நாட்டில் மாற்று உரங்கள் உற்பத்தியை ஊக்குவிப்பதன் மூலம் உர இறக்குமதி மீதான சார்பு குறைகிறது. PM பிரணாம் திட்டம் என்பது ஒரு குறுகிய கால திட்டம் மட்டுமல்ல, இது நம் மண்ணின் எதிர்காலத்தை, நம் விவசாயத்தின் எதிர்காலத்தை உறுதி செய்யும் ஒரு தொலைநோக்கு திட்டம். ரசாயனங்களை விட்டு விலகி தாய் மண்ணை உணவூட்டி அதற்கு புத்துயிர் அளிக்கும் ஒரு கூட்டு பொறுப்பை நமக்கு நினைவூட்டுகிறது.

Modi and Vande Mataram as he arrived.

0: Prevention of Money Laundering Act. The case relates to alleged irregularities in a land transaction involving 3.53 acres of land. In Andhra Pradesh, six women daily wage workers died after a speeding tipper lorry rammed into a group of labourers in Kakinada district this morning. The accident occurred near Kovuru Bridge in Kakinada rural mandal when the workers were crossing the road to reach a work site. Expressing shock over the incident, Deputy Chief Minister K. Pawan Kalyan said the state government will provide compensation of 4 lakh rupees to the families of the deceased. He also instructed officials to implement safety measures at employment guarantee work sites located near highways and busy roads. In badminton, Indian men's doubles pair of Sattvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty will face Malaysian shuttlers Nuruzzuddin and Ghosh Zefe in semi-finals of Thailand Open in Bangkok today. And in IPL cricket, Kolkata Knight Riders will take on Gujarat Titans in Kolkata this evening at 7:30 p.m. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 1:10. நேர்களை நீங்க கேட்க போற இந்த நிகழ்ச்சி வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக இந்தி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்கலாம். தொடர்ந்து நீந்திருங்கள். இது எஃப்எம் 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: நாட்டின் போதைப் பொருள் தடுப்பு படை வீரர்களின் துணிச்சலையும் அமைச்சர் பாராட்டினார். தேசிய டெங்கு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள செய்தியில், டெங்கு காய்ச்சல் தடுப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், சுற்றுப்புறத்தை தூய்மையாக பராமரித்தல் உள்ளிட்டவைகளில் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேம்படுத்தப்பட்ட கண்காணிப்பு, நோய் பரிசோதனை வசதிகள், சிறந்த சிகிச்சைக்கான ஏற்பாடுகள் மற்றும் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் ஆகியவற்றின் மூலம் டெங்கு பரவலை கட்டுப்படுத்த முடியும் என்று கூறியுள்ளார். நாடு முழுவதும் பருவமழைக்கு முந்தைய தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் அமைச்சகம் சார்பில் இன்று நடைபெறுகின்றன. டெங்கு கட்டுப்பாட்டில் சமூக பங்கேற்பு, பரிசோதிப்போம், சுத்தம் செய்வோம், பாதுகாப்போம் என்ற இந்த ஆண்டின் கருப்பொருளை சுட்டிக்காட்டிய அமைச்சர், டெங்குவிற்கு எதிரான நடவடிக்கைகளில் சமூக பங்கேற்பின் அவசியத்தை வலியுறுத்தினார். திருச்சி மாவட்டத்தில் மேற்கொள்ள வேண்டிய டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து சுகாதார அலுவலர் டாக்டர் மணிவண்ணன் எமது செய்திப் பிரிவிடம் பேசுகையில்,
1: பருவமழை காலத்தில் அடிக்கடி மழை பெய்ததால் நம் வீட்டை சுற்றி நல்ல தண்ணீர் தேங்குவது இயல்பு. எனவே நல்ல தண்ணீர் தேங்கக்கூடிய பொருட்களான பிளாஸ்டிக் பொருட்கள், டயர்கள், உரல்கள், தொட்டிகள் போன்றவற்றில் நீர் தேங்காத வண்ணம் பாதுகாக்கப்பட வேண்டும். தொட்டிகளை அனைத்தும் கவிழ்த்து வைப்பதன் மூலம் அதில் தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ளலாம். நம் வீட்டை சுற்றி தண்ணீர் தேங்காமல் இருந்தால் அதில் கொசுக்கள் இனப்பெருக்கம் தடுக்கப்பட்டு கொசுக்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம்.
0: தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுப்பதை பாகிஸ்தான் அரசு உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று இந்திய ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர த்வேதி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பாகிஸ்தான் இந்நடவடிக்கையை தொடர்ந்தால் தீவிரவாதத்தை ஒடுக்க இந்தியா கடுமையான நடவடிக்கை எடுக்க நேரிடும் என்றும் எச்சரித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோ

0: உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருவாரூர் மாவட்டத்தில் நான்காவது தினமாக இன்றும் மிதமான மழை பெய்து வருகிறது. காலை 9 மணி வரை லேசான வெயில் காணப்பட்டு வந்த நிலையில் அதன் பிறகு கரு மேகக்கூட்டங்கள் திரண்டு தொடர்ந்து மிதமான மழை பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அதே போல கோடை
0: நாட்டின் போதைப் பொருள் தடுப்பு படை வீரர்களின் துணிச்சலையும் அமைச்சர் பாராட்டினார். தேசிய டெங்கு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுகாதார

0: உள்ளனர். கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: நெல்லை அருள்மிகு கைலாசநாதர் சுவாமி திருக்கோவில் வைகாசி திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று வெகு விமரிசையாக தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நெல்லை மாவட்டத்தில் சவுந்தரவள்ளி அம்பாள் சமேத கைலாசநாதர் சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழா இன்றைய தினம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கோவில் நடை அதிகாலை திறக்கப்பட்டு சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகளும் உற்சவருக்கு சிறப்பு அலங்காரமும் செய்யப்பட்டு மகா தீபாராதனையும் நடந்தது. கொடிப்பட்ட மேளதாளம் முழங்க கோவிலை சுற்றி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கொடிமரத்தில் கொடியேற்றம் பஞ்சவாத்தியம் முழங்க நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்வான தேரோட்டம் வரும் 24ஆம் தேதி நடைபெறுகிறது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
1: சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் வாலிஷெட்டி முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் அவர் சீனாவின் வென்சிங் ஜியூவை 21-13, 21-17 என்ற நேர்செட்களில் வென்றார். புச்சாரஸ்டில் நடைபெறும் சூப்பர் பெட் கிளாஸ்டிக் ரொமேனியா செஸ் போட்டியின் 2வது சுற்றில் இந்திய வீரர் பிரஜானந்தா வெற்றி பெற்றுள்ளார். பாங்காக்கில் நடைபெறும் தாய்லாந்து ஒபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் இறுதி ஆட்டத்திற்கு இந்தியாவின் ரான்கிரெட்டி, சிராக் ஷெட்டி இணை முன்னேறியுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தாவில் இன்றிரவு 7:30 கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி நெதர்லாந்து பிரதமர் ராப் ஜெட்டனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். வெளிநாட்டிற்கு கடத்தப்படவிருந்த 182 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டவிரோத குவாரிகள் கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். நாகை, பெரம்பலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் வாலிஷெட்டி முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் OTFM 101.8 நிலையத்தில் நேரம் 1:55. திரைகானம். திரைகானத்தின் முதல் பாடலாக வெயில் திரைப்படத்திலிருந்து

நேர்களை கேட்ட அந்த பாடல் வெயில் திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடிய பாடல். ஜிவி பிரகாஷ்குமாரோட இசையமைப்பில் நாமத்துகுமார் வரிகளில் ஒலித்தது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

தானே நானே தானே நானே தானே நானே.

0: இதுவரை நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் பணியர் மக்களின் பாடல்கள் இசை ஆகியன இடம்பெற கேட்டீர்கள்.
1: இத்துடன் இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: Akashvani at 90, 90 saal ki awaaz, dil se dil tak, non-stop dhamaal, purani yaadein, naya josh hai, desh ka radio ab bhi boss hai, Akashvani ke gauramayi 90 saal.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

ஊட்டி எஃப்எம் 91.8. ஸ்டுடண்ட் டைம் 2:30 ஆயிடுச்சு. நேரில் நம்ம ஊட்டி எஃப்எம் 91.8 நீங்க கேட்கலாம் மேட்னி டைம். இந்த மேட்னி டைமுக்கும் இந்த பிஜிஎம்க்கும் ஒரு தொடர்பு இருக்குங்க. ஏன்னா இந்த மேட்னி டைம்ல நாம ஒரு பட பாடல் பார்க்க போறோம். அந்த ஒரு பட பாடலுக்கும் உங்களுக்கு க்ளூவா இந்த பிஜிஎம்ல கொடுத்துருக்கேன்.

எஸ் இன்றைய ஒருபட பாடல் நிகழ்ச்சி வந்து நாம கேட்க போது சார்லி சாப்ளின் திரைப்படத்திலிருந்து. சார்லி சாப்ளின் திரைப்படத்தை பத்தியும் நாம பேச போறோம். ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான திரைப்படம். 2002 வெளிவந்த இந்த திரைப்படத்தை பத்தி பேசிட்டேன். இதுல கூடிய பாடல்களை கேட்கலாம். இதோ முதல் பாடல் உங்கள் ஊட்டி 101.8 சார்லி சாப்ளின் திரைப்படத்துக்காக. ஸ்டே டியூன். இது உங்க ஊட்டி 101.8 நிகழ்ச்சியை வழங்குவது நான் உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே ஜேபி.

0: லிசனர்ஸ், திப்பு மற்றும் அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல் கேட்டோம். சார்லி சாப்ளின் திரைப்படத்திலிருந்து நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மேட்னி டைம், உங்க ஊட்டி FM 91.8. 2002 வெளிவந்த திரைப்படம் அப்படின்னு சொன்னால் இந்திய மேட்னி டைம் நிகழ்ச்சியில் ஒரு பட பாடல்கள் ஒரு சில நாம கேட்டுட்ருக்கோம். சார்லி சாப்ளின், சார்லி சாப்ளின் திரைப்படத்தை போடுறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுத்துருந்தேன். ரொம்ப சிறப்பான ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படத்தில் ஒரு டான்ஸ் மாஸ்டர் இருக்கலாம், அவங்களும் வந்து ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து டான்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் ரெண்டு டான்ஸ் மாஸ்டர் இருக்காங்க. அதே மாதிரி டான்ஸ் மட்டுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய சாங்ஸ் எல்லாம் செம ஹிட்டான படம். அதை தாண்டி மிக முக்கியமான ஒரு விஷயம், ஒரு ஒரு ஒரு காமெடி கம் ஒரு ஒரு நல்ல திரைப்படம், திரு குடும்பமான திரைப்படம், இல்லை ஒரு ஒரு ஜோக்கான அந்த மாதிரி இதுக்கும் இந்த ஜோனருக்கும் ஒரு நல்ல திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சார்லி சாப்ளின் திரைப்படம். இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா பிரபு, அதாவது அந்த நேரத்தில் ஒரு பப்ளியான ஒரு ஆக்டிங் அப்படின்னு சொன்னால் பிரபு அப்படின்னு சொல்லலாம். அவர் அடுத்து பிரபுதேவா, ரெண்டு மெயில் காம்பினேஷன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிரபுதேவா காம்பினேஷனாக வந்து காயிரோகிராம், அதான் சொன்ன ரெண்டு டான்ஸ் மாஸ்டர் கலக்க கலக்குன்னு கலைப்பிருங்க. இவர் போட்டி போட்டு ஆடுவார், அவங்க போட்டி போட்டு ஆடுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்த க்யூட்டான நடிப்பால் அப்போ வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு இருந்தாங்க அபிராமி, அவங்களும் வந்து பிரபுவோட கை கொடுத்த அந்த திரைப்படம். அதிலிருந்து நம்ம பாடல்கள் கேட்டிருக்கோம். நம்ம ஊட்டி FM 91.8 மேட்னி டைமில் சார்லி சாப்ளின் திரைப்படம் ஸ்டேட்யூன். இது உங்கள் ஊட்டி FM 91.8.
1: உங்கள் ஊட்டி FM 101.8.
2: புதிரான கேள்விகள்,
1: எதிரான கருத்துக்கள்,
2: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
1: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
2: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி,
1: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்
2: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
1: புதிரும்
2: கேட்க தவறாதீர்கள்.

நேயர்களே, உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8-க்கான பிரத்யேக பாடலை நாங்கள் தயார் செய்ய உள்ளோம். ஊட்டியை குறித்தும் உங்கள் ஊட்டி எஃப்எம்ஐ குறித்தும் நீங்கள் எழுதும் வார்த்தைகள் இந்த பாடலை அலங்கரிக்க உள்ளன. பாடலை எழுதி மார்ச் 3 நிலைய இயக்குநர், அகில இந்திய வானொலி நிலையம், ஃபிங்கர் போஸ்ட் அஞ்சல், உதகமண்டலம் 643006 என்ற முகவரிக்கோ, ootfm101.8@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கோ எழுதி அனுப்பலாம். காத்திருக்கிறோம் நீங்கள் எழுதி அனுப்பும் பாடல் வரிகளுக்காக.

ஊட்டி எஃப்எம் 101.8 நிலைய நேரம் 2:44 26 மேட்னி டைம்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஒரு பட பாடல்கள் உங்க ஊட்டி எஃப்எம் 101.8 சார்லி சாப்ளின் திரைப்படத்து பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அந்த படத்தை பற்றி ஒரு சிறப்பு விஷயம் சொன்னால், இரண்டு டான்ஸ் மாஸ்டர்கள் கலக்கின ஒரு படம். அடுத்து அந்த நேரத்தில் இருந்தக்கூடிய பப்ளியான ஒரு ஆக்டர் பிரபு அவர்களும், அடுத்து வந்து காமெடி கம் ஒரு டான்ஸ் அப்படின்னா வந்து சாங்லாம் ஹிட்டான படம்னா இந்த படம் அப்படின்னு சொன்னேன். இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து ரொம்ப அழகாக கதைக்களம் அமைச்சிருப்பாங்க. அதாவது சந்தேகப்படக்கூடிய ஒரு மனைவி, உண்மையாக நடந்திருக்கக்கூடிய ஒரு கணவன், இந்த இரண்டு பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து ரொம்ப காமிக்ஸாக வந்து கொண்டு போயிருப்பாங்க. அதுலேயும் வந்து நண்பராக வந்து பிரபு அதெல்லாம் வந்து எப்படி சமாளித்து கொடுக்குறாரு அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக படம் பிடிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு சீனும் வந்து நாம் சிரிக்காமல் இருக்கவே முடியாது. ஏதாவது ஒரு குறும்புத்தனம் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டுவார், இல்லை என்றால் அவர் செய்யக்கூடிய ஒரு நார்மல் விஷயம் என்பது ஒரு குறும்புத்தனமாக வந்து

பார்க்கப்படும், இல்ல ஒரு சந்தேக கண்களோ பார்க்கப்படும். ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் இந்த படத்தை பார்க்கலாம், எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் இந்த படத்தை பார்க்கலாம். ஏன்னா இரண்டு கதைக்களமும் வந்து ரொம்ப அழகாக சிறப்பாக கொண்டு போயிருப்பாங்க. அந்த வரிசையில் நாம பார்க்கக்கூடிய அடுத்த, அதாவது கேட்கக்கூடிய அடுத்த பாடல் ஊட்டி எஃப்எம் 91.8 சார்லி சாப்ளின் திரைப்படம். ஸ்டே டியூன், இது உங்க ஊட்டி எஃப்எம் 91.8.

ஊட்டி எஃப்எம் 91.8. நெல்லை மேட்டின் டைம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஊட்டி எஃப்எம் 91.8 ஒருபட பாடல்கள் வரிசையில் நாம கேட்டுட்டு இருக்கோம் சார்லி சாப்ளின் திரைப்படத்தில் இருந்து பாடல்களை. நிறைவு பாடலாக கேட்கலாம் சார்லி சாப்ளின் திரைப்படத்திலிருந்து பாடல், ரெண்டு டான்ஸ் மாஸ்டரும் கலக்கின பாடல் அந்த சார்லி சாப்ளின் திரைப்படத்திலிருந்து. இந்த படத்துடைய டைரக்டர் பற்றி நம்ம சொல்லி ஆகணும், சக்தி சிதம்பரம். அவர் எடுத்த எல்லா படமே வந்து ஒரு காமிக்ஸான படம், ரொம்ப சிரிப்பாகவும் குடும்ப கதைகளை வந்து ரொம்ப அழகாக கதையில் வந்து கொண்டு வந்திருப்பார். ஸோ அவர் இயக்கிய திரைப்படத்திலிருந்து நிறைவாக ஒரு பாடல் கேட்கலாம். இதோ உங்கள் ஊட்டி எஃப்எம் 91.8 அந்த பாடல். ஸ்டே டியூன்.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது. வட தமிழகத்தின் சில இடங்களிலும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் மழை பதிவாகியுள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் புதுச்சேரியில் 8 சென்டிமீட்டர், ஊத்து 4 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயக்கன் பாளையம், புதுச்சேரி 10 கண்ணு, நீலகிரி மாவட்டம் வென்ட்வர்த், தென்காசி மாவட்டம் சிவகிரி, திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு, கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை, தேனி மாவட்டம் தேக்கடி, நீலகிரி மாவட்டம் கொடநாடு, காக்காச்சி, தொண்டாமுத்தூர், கடலூர் அண்ணாமலை நகர், விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், புதுச்சேரி பாகூர், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை, பரம்பிக்குளம், ஆழியாறு திட்டப்பகுதி, வானூர், திருக்குவளை, சீர்காழி, மாஞ்சோலை, கடலூர், தலைஞாயிறு, சிதம்பரம், காரைக்கால், கடலூர் ஆட்சியர் அலுவலகம், கொள்ளிடம், அரியலூர், புவனகிரி, அரியலூர் கேம்ப், கோடியக்கரை, வீரபாண்டி, வேளாங்கண்ணி, ஸ்ரீவில்லிபுத்தூர், பெலாந்துறை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், குறிஞ்சிப்பாடி, வீரகுவூர், பெரியாறு, சேத்தியாத்தோப்பு, முண்டியம்பாக்கம், குடித்தாங்கி, வேதாரண்யம், வானமாதேவி, நன்னிலம், விழுப்புரம், வடக்குத்து, உளுந்தூர்பேட்டை, கருப்பாநதி அணை, திருத்துறைப்பூண்டி, திருப்பூண்டி, பிளவக்கல், பன்ருட்டி, தரங்கம்பாடி, கன்னியாகுமரி, லால்பெட், திருக்கனூர், ஸ்ரீமுஷ்ணம், மூலக்கரைப்பட்டி, ஒட்டப்பிடாரம், நடுபட்டம், நெய்வேலி, செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர், கோயம்புத்தூர், நீடாமங்கலம், போடிநாயக்கனூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் பல இடங்களில் 2 முதல் 7 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இதே வானிலை நிலவியது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் பல இடங்களில் குறிப்பிடத்தக்க அளவு 5 முதல் 8 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகளவு வெப்பநிலையான 35.6 டிகிரி செல்சியஸ் திருத்தணியில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.8 டிகிரி செல்சியஸ் கன்னியாகுமரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.9 டிகிரி செல்சியஸ். வானிலை முன்னறிவிப்பு. ராமநாதபுரம், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை தேனி, திண்டுக்கல், மதுரை, கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமழைக்கு வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணும்.

0: காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மழைத்தூரல் விழும் வாய்ப்பும் உண்டு. அடுத்த 48 மணி நேரத்திலும் இதே வானிலை நிலவக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 32.1 டிகிரி செல்சியஸ் குறைந்த அளவு வெப்பநிலை 22.8 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 3 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். செமிகண்டக்டர் துறையிலும் இந்தியா முத்திரை பதித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் வேதனை அளிப்பதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் வாயிலாக ஊரகப் பகுதிகளைச் சேர்ந்த 81% குடியிருப்புகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வெளிநாட்டினர் வாக்கு செலுத்தியது தொடர்பான புகார்கள் குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மகளிருக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்யும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். விபத்தில்லா பட்டாசு உற்பத்தி செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலி ஷெட்டி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் சென்னை பெங்களூரு அணியையும் ஒடிசா பஞ்சாப் அணியையும் எதிர்கொள்கின்றன. ஆசிய மற்றும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் இப்போது 3 மணி 2 நிமிடம். நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் திரைகானம்.

0: ஒழித்த பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், சுஜாதா குழுவினர் பாடலின் பாடம். தர்மா படத்திற்கான பாடல் அது. இளையராஜாவோட மியூசிக்ல கேட்டோம்.
1: ஆகாஷ்வாணி @90 சால் கி ஆவாஸ், தில் சே தில் தக் நான் ஸ்டாப் தமால், புரானி யாதே நயா ஜோஷ் ஹை, தேஷ் கா ரேடியோ அப் பி பாஸ் ஹை, ஆகாஷ்வாணி கே கௌரவமயி 90 சால்.

உங்க ஊட்டி எஃப்எம் 91.8 நேயர்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. துள்ளலான சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து கேட்கலாம். சின்ன தம்பி பெரிய தம்பியிலிருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஊட்டி எஃப்எம் 91.8 எல்லாமே சமஹிட்டு.

ஒலித்தாந்த பாடல் பார்த்தீங்கன்னா சின்ன தம்பி பெரிய தம்பி படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியோட குரல்களை ஒலிக்க கேட்டோம். கங்கை அமரனோட மியூசிக்ல

0: 101.8 இது ரெட்ரோ ராகங்கள்.
1: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.

ஸ்ரீ படத்திற்காக ஒழித்த அந்த குரல்கள் ஆரிஸ் ராகவேந்திரா சித்ராவோட குரல்ல கேட்டோம். ஸ்டுடியோவில் டைம் கரெக்டாக 3:32 ஆயிடுச்சுங்க. நேரில் கேட்டுட்டு இருக்கீங்க உங்கள் ஊட்டி FM 101.8 திரைக்காணம்.

ஒளித்த அந்த பாடல் பாஞ்சாலங்குறிச்சி படத்திற்காக ஹரிஹரன் அனுராதா ஸ்ரீராம் குரல்ல கேட்டோம். தேவாவோட மியூசிக்ல நேரம் இப்போது 3:40 நிமிடம் ஆயிடுச்சுங்க. உங்க ஒட்டி FM 101.8 நேர்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க திரைகானம்.

3:46 கேட்டு ரசித்த அந்த பாடல் பார்த்தீங்கன்னா, பசும்பொன் படத்திற்காக சுஜாதா கிருஷ்ணச்சந்தர் குழுவினர் குரலில் ஒலிக்க கேட்டோம், வித்யாசாகரோட மியூசிக்ல.

நேரம் இப்போது 3:50 ஆயிடுச்சுங்க. நேர்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஊட்டி எஃப்எம் 101.8 திரைகாணம். தர்மதுரை படத்துல இருந்து தொடர்ந்து ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8.

ஒளித்தந்த துள்ளலான சாங் பார்த்தீங்கன்னா தர்மதுரை படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியோட வாய்ஸில் கேட்டோம். இளையராஜாவோட மியூசிக்கில் நேரம் இப்போது 3:56 ஆயிடுச்சுங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் மேட்டுக்குடி படத்தில் இருந்த ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இது ஊட்டி FM 101.8.

0: ஊட்டி எஃப்எம் 91.8. விளையாடலாம் எதிரும் புதிரும் உங்க ஊட்டி எஃப்எம் 91.8. நிலை இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில விளையாட நான் உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே ஜேபி மற்றும்
1: ஆர்ஜே எல்ஷியா பிராங்க்லின்.
0: நிலை இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க எல்சியா அவர்கள். அந்த விளையாட்டுகளை விளையாடுவதற்கு நீங்களும் எங்களோட இணையலாம். நீங்கள் செய்ய வேண்டியது 0423 என்ற இணைப்பு எண்ணுடன் 2966781 என்ற எங்களுக்கும், 8300119108 என்ற எங்களுக்கும் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த வார்த்தை விளையாட்டில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம். வார்த்தை விளையாட்டில் வந்து கலந்து கொண்டு ஜெயிச்சிங்கன்னா ஊட்டியம் சார்பாக உங்களுக்கு ஒரு அன்பான பரிசு இருக்கு. என்ன எல்சியா அந்த பரிசு?
1: என்ன
0: கிளாப்பிங் பண்ணிட வேண்டியதா? கிளாப்பிங்கோட சேர்ந்து செமையான சாங்ஸ் எல்லாம் லைனா இருக்குது. நம்ம ஊட்டி எஃப்எம் 91.8 ஸ்டேட் யூனிட் உங்க ஊட்டி எஃப்எம் 91.8 இங்க எல்லாமே சமகிட்டே.

0: அண்ணாமலை திரைப்படத்திலிருந்து ராம ரொம்ப ஒரு அழகான ஒரு இனிமையான பாடல், ஒரு வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லி ப்ரோக்ராமையே வந்து ஸ்டார்ட் பண்ணுற விதமாக வந்து நாம் கேட்டோம். அந்த வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லி எல்லா நேர்களும் வந்து இணைப்பில் வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ எல்சியா, இந்த நிகழ்ச்சியினுடைய, அதாவது இந்த ப்ரோக்ராமுடைய ரூல்ஸ் தெரியுமா உங்களுக்கு? ரூல்ஸ் தெரியுமா தெரியாதுங்களா? மொதல் அதை சொல்லுங்கள், பிறகு அதுக்கடுத்து ரூல்ஸை சொல்லிவிட்டு அதுக்கடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம்.
1: ஓகே, ரூல்ஸ்னா நீங்கள் ஒரு க்வெஸ்சன் கேட்பீங்க, அதுக்கு நான் கரெக்டாக ஆன்சர் சொல்லணும்.
0: ஆ, அதை விட இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆன்சர் ஒரு மணி நேரத்துக்கு எக்ஸாம் எழுதுற மாதிரி சொல்லப்படாது.
1: 30 seconds.
0: 30 seconds.
1: ஓகே,
0: விறுவிறுன்னு ஆன்சர் சொல்லணும். This is called
1: rapid fire.
0: Rapid fire round. Okay. அந்த rapid fire round தான் நம்ம விளையாட போறோம். நிகழ்ச்சியின் முதல் நேயிட்ட பேசலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: ஊட்டில இருந்து ராஜ்குமார்.
0: ஊட்டில இருந்து ராஜ்குமார் பேசுறீங்க. நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கீங்க.
0: ஓகே, வார்த்தை விளையாட்டுல இணைஞ்சிருக்கீங்க இல்லீங்களா? எதிரா கேட்கணுமா புதிரா கேட்கணுமா சொல்லுங்க.
2: எப்படி உங்களோட சாய்ஸ்? எல்சியா?
1: எப்படி எப்படி சொன்னாலும் நீங்க பேச சொல்லிருவீங்களா ராஜ்குமார்?
2: ட்ரை பண்றேன், முயற்சி தான்.
1: ஓகே,
0: சூப்பர். பரிட்சை பரிட்சையில எழுதிருக்கீங்களா?
2: பரிட்சை எழுதிருக்கேன்.
0: நிறைய எழுதிருக்கீங்களா, கொஞ்சமா எழுதிருக்கீங்களா?
2: கொஞ்சமா எழுதிருக்கேன்.
0: ஏன்னா புதிர் போறதுலயே உங்களுக்கு தெரியும், இந்த பரிட்சையில தான் நான் கேள்வி கேட்க போறேன்னு சொல்லி. சரிங்களா?
2: சரி சரி.
1: ஓகே, பரிட்சைக்கு சம்பந்தமான ஒரு 5 தமிழ் வார்த்தைகளை சொல்லுங்க பார்க்கலாம்.
2: எழுதுகோல்.
1: ஓகே.
2: காகிதம்.
0: ராஜ்குமார் போச்சே போச்சே வட போச்சேங்கிற மாதிரி எக்ஸாம் பத்தி கேட்டு இன்னும் ஒரு 2 விஷயங்கள் சொல்லிருக்கலாம். வினா விடை, இது ரெண்டுமே எக்ஸாம் தான் இல்லைங்களா?
1: மதிப்பெண்.
0: மதிப்பெண், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே, இருந்தாலும் சூப்பரா ட்ரை பண்ணீங்க, அதுக்கே ஒரு கிளாப் கொடுக்கலாம் உங்களுக்கு. ஓகே ராஜ்குமார், சொல்லுங்க. சூப்பரா வந்து ஃபர்ஸ்ட் நேரா வந்து அழகா ட்ரை பண்ணீங்க. என்ன சாங் வேணும் உங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம்.
2: இங்க ரெண்டு கிட்ட பேசுனது இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க உங்க ரெண்டு பேர்த்து பேசி.
0: நன்றி நன்றி. ஊட்டி எஃப்எம்க்கு வந்து நேரில் வருவதே ஒரு சிறப்பு, அதுலயும் வந்து உங்களை மாதிரி ஒரு போட்டியோட நேரில் வருவது இன்னும் சிறப்பு. சொல்லுங்க, என்ன பாடல் போடலாம் உங்களுக்கு?
2: உங்கள்கிட்ட பேசி ஒரு 6 months மேல ஆயிருக்கும்.
0: அப்படிங்களா?
2: எல்சியா கிட்ட பேசி ஒரு 3 months ஆயிருக்கும். ஆனா பேசும்போது ரொம்ப ஆசையா இருக்கு.
0: நன்றி நன்றி, நம்ம நட்புகளுக்கு எல்லாமே நன்றி. சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: எனக்கு பாடல் வந்து ஓஜி சம்பவம், படம் வந்து குட் பேட் அக்லி.
0: ஓகே சூப்பர். நீங்க கேட்ட அந்த பாடல் ஊட்டி எஃப்எம் 91.8. ஸ்டே டியூன், இது உங்க ஊட்டி எஃப்எம் 91.8. இங்க எல்லாமே

0: Adı.
1: நேர்களை, நீங்க இணைஞ்சிருக்க இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் வார்த்தை விளையாட்டுல தான் நீங்க இணைஞ்சிருக்கீங்க. நேர்களை, நீங்க ஓகே. நிகழ்ச்சியில அடுத்த நேர் ஒருவர் இணைந்திருக்கிறார், யாங்கன்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க? யார் பேசுறீங்க?
2: சத்யநாராயணன், கோயம்புத்தூர் பேசுறேன். நல்லா இருக்கேன் மேடம்.
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: என்ன
4: ரூல் சொல்லுங்க பாக்கலாம். இது கேள்வி கிடையாது, கேள்வி தனியா இருக்கு. இது ரூல் சொல்லுங்க
2: கேள்விக்கு. கேப் இல்லாம, இடைவெளி இல்லாம ரேபிட் ஃபயர்
1: 30 செகண்ட் குள்ள சொல்லணும்.
4: சூப்பர் சூப்பர், ஓகே. என்ன கேள்வி கேட்கலாம்? உங்களையே கேட்போம்.
2: நீங்களே சொல்லுங்க.
4: உடனே வந்து நீங்களே சொல்றது, ஆனா பதில் மட்டும் சொல்றது கிடையாது, நான் கேக்குறது பிறகு. ஓகே, இப்போ வந்து உங்களுக்காக வந்து கேள்வி வந்து எல்சியா வச்சிருக்காங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி வச்சிருக்காங்க. எல்சியா,
1: ஓகே, கவிதைலாம் எழுதுவீங்களா
2: மேடம்?
1: கவிதை
2: எழுதுங்க மேடம்.
1: எழுதுவீங்க, ஓகே. கவிதைய பத்தி ஒரு 5 வார்த்தை சொல்லுங்க.
2: கவிதை வேற டாபிக் கொடுத்துடலாம் இல்ல?
4: நீங்க தான் வந்து கேள்வியை நீங்களே கேளுங்கன்னு சொல்றீங்க, பிறகு வந்து சரி கேள்வி வந்து அவுட் ஆயிடுச்சு, பதில் சொல்லுங்க.
2: கவிதை நம் மனதில் தோன்றுவது, புத்துணர்ச்சி கொடுக்கும், உற்சாகம் எழுச்சி உண்டாக்கக்கூடியது,
4: தூக்கத்துல இருந்து எழுப்பும்,
2: நல்ல விழிப்புணர்வு கொடுக்கும்.
4: விழிப்புணர்வு கொடுக்கும். இன்னொரு இந்த மாதிரி ஏதாவது 4-5 philosophy சொல்லுங்களே. நான் கேட்டது கவிதை சம்பந்தமா, புத்தகம், எழுத்து,
1: ஒரு வேர்ட்ல ஆன்சர்
4: சொல்லணும் அப்படின்னு சொல்லுங்கண்ணா. குக்கு அப்படின்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா, கவிதை வந்து புத்துணர்ச்சி கொடுக்கும், எழுப்பி உட்கார வைக்கும், காபி கொடுக்கும் சொல்றீங்க.
2: ஒரு வார்த்தை
4: அதுதான் ரேபிட் ஃபயர் ரவுண்ட். அடுத்த
2: வாட்டி ரெடி
1: ஆகிக்கிறேன். சரி, ஓகே. கவிதைக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு 5 வார்த்தை சொல்லுங்க.
4: இப்பயாவது ஒரு வரியில சொல்லுங்க.
1: சொல்லுங்க
4: ஒரு வார்த்தையா.
2: கவிதைக்கு
1: சம்பந்தம் இல்லாத, சம்பந்தமே இருக்க கூடாது கவிதைக்கும், அதுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு 5 வார்த்தை சொல்லுங்க.
2: பள்ளிக்கூடம், வகுப்பறை, ஆசிரியர், தலைமை ஆசிரியர், விளையாட்டு மைதானம்.
1: ஓ சூப்பர் சூப்பர்.
4: ஆனா ஒரே ஒரு விஷயம், பள்ளிக்கூட சம்பந்தமா வந்து ஏதாவது ஒரு 5 விஷயம் சொல்லுங்கன்னா உடனே சொல்லி நீங்க வந்து கண்டிப்பா வந்து இந்த கிளாப் வாங்கியிருப்பீங்க. ஆனா நல்லா ட்ரை பண்ணுங்க, அதாவது ரொம்ப ஸ்போர்ட்டிவா வந்து விளையாடுறதா ரொம்ப முக்கியம். வெற்றி தோல்வி எல்லாம் வீரனுக்கு ஜகஜம். கண்டிப்பா தான், வெற்றி தோல்வி எல்லாம் வீரனுக்கு ஜகஜம் இல்லைங்களா? இருந்தாலும் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவா வந்து விளையாண்டீங்க, ரொம்ப சந்தோஷம். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? ஊட்டிய முக்கிய ஓகே, அழகான பாடல் கேட்டிருக்கீங்க, இனிமையாடல் பாட்டுக்கிறீங்க. உங்க ஊட்டிய 1.8 இங்க எல்லாமே சமகிட்டு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க ஊட்டிய 1.8 எதிரும் புதிரும் வார்த்தை விளையாட்டு. நான் உங்கள் அன்பு நண்பன் அஜய் ஜேபி, மற்றும்
1: நான் உங்கள் அஜய் எல்சியா.

0: Akashvani at 90.
1: ஆண்டுகால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று முதன்மை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ, எஃப்எம் கோல்ட், விவிக் பாரதி, வெளிநாட்டு ஒலிபரப்பு சேவை என பொது சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.
2: நிலையத்தில் நேரம் 4:22. நீங்க கேட்டு இருக்கீங்க உங்க ஊட்டி எஃப்எம் 91.8 எதிரும் புதிரும் வார்த்தை விளையாட்டு. இதுல இந்த வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியில நீங்க வந்து உங்களுடைய விளையாட்டை வந்து விளையாடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 8300019018 04-23 என்ற இணைப்பு என்னுடன் 2-9-6-6-7-8-1 மற்றும் 9-3-4-4-9-0-101-8 9-3-4-2-9-0-101-8 என்ற எண்களையும் தொடர்பு கொள்ளலாம். நீங்க விளையாடலாம் இந்த வார்த்தை விளையாட்டில் எங்களுடன். கால் பண்ணுங்க, உங்களுடைய விருப்பமான பாடலையும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அந்த பாடலோட இந்த விளையாட்டையும் விளையாடலாம். உங்களுக்கான சிறப்பு பரிசாக உங்களுடைய விருப்பமான பாடல் வரும் நம்ம ஊட்டி FM 91.8 நிகழ்ச்சியில் என்னோடு இணைந்திருப்பது ஆர்ஜே எல்சியா. எல்சியா, இந்த கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஊட்டி FM 91.8 ரொம்ப புது புலியோட வந்து நேயர்களுக்கு அது ரொம்ப முக்கியமாக. இந்த ரேபிட் ஃபயர் ரவுண்டில் என்ன ஒரு அட்வான்டேஜ் தெரியுங்களா, நம்முடைய மூளையை கசக்கி பிளிய தேவையில்லை. ஷார்ப் அண்ட் ஸ்வீட்டா,
3: ஸ்வீட்டா,
2: ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா, ரொம்ப டக்குன்னு ஆன்சர் சொல்லக்கூடிய விஷயங்கள். இந்த மாதிரியான விளையாட்டுகள் வந்து நம்முடைய மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சயின்ஸ் சொல்லுது. அதை விட மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்னே மாற்றிட்டாங்க. எக்ஸாம் பேட்டர்ல முதல்ல பாத்தீங்கன்னா பெரிய லாங் எஸ்ஸே எழுதணும்,
3: எழுதணும்
2: பக்கம் பக்கமாக எழுதணும்.
3: எம்சிக்யூ
2: தான் டிக் டிக் டிக் டிக், 5 டிக்கு 5 மார்க், கரெக்டா டிக் பண்ண 5 மார்க், இல்லைன்னா அதுக்கான மார்க். ஸோ அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கோம். நம்ம எஃப்எம் வந்து புதுப்புலியோட ராபிட் ஃபயர் ரவுண்டு வார்த்தை விளையாட்டுல விளையாண்டுட்டு இருக்கோம். ஓகே, அந்த வரிசையில உங்களுக்கு ஒரு அழகான கேள்வி கேட்கலாம்.
3: எனக்கு கேள்வியா?
2: கண்டிப்பாக. ஏன்னா விளையாட்டுல வந்து விளையாடுவர்களுக்கும் அந்த திறமை இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திரைப்படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? திரைப்படங்கள்லாம் பார்த்துருக்கீங்க. ஓகே, அதில் சூர்யா நடித்த 5 திரைப்படங்கள் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
3: காக்கா காக்க, வேல், ஜெய்பீன், பூவெல்லாம் கேட்டுப்பார், ஸ்ரீ.
2: சூப்பர் ஆன்சர் சொன்னீங்க. அது போல எனக்கு ஒரு நல்ல கேள்வி கேட்கலாம் பார்க்கலாம்.
3: உங்களுக்கு 90s கிட்ஸா நீங்க ப்ளே பண்ணிருக்கீங்களா, விளையாண்டிருக்கீங்களா?
2: நிறைய விளையாட்டு,
3: நிறைய விளையாட்டு,
2: நிறைய விளையாட்டு
3: விளையாட்டு. ஓகே, 90s கிட்ஸோட ஒரு 5 விளையாட்டு சொல்லுங்க பார்க்கலாம்.
2: 5 விளையாட்டு, அதாவது தமிழகத்துக்குனே உரிய சில விளையாட்டுகள்லாம் இருக்கு.

0: மறந்த விளையாட்டுகள், அந்த விளையாட்டுகளை உங்களுக்காக சொல்றேன். கபடி, சிலம்பம், அடுத்து வந்து நுண்டி, பல்லாங்குழி, இது போன்ற நிறைய விளையாட்டுகள்.
1: நாலு தான் சொல்லிருக்கீங்க?
0: ஓ, நாலு தான் சொல்லிருக்கேன்னா அடுத்து வேற என்ன சொல்லலாம், கண்ணாம்பூச்சி விளையாட்டு, நிறைய விளையாட்டுகள். இதுல வந்து இந்த பல்லாங்குழி விளையாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்திலேயே நம்முடைய குழந்தைகளுக்கு சேவிங்ஸ் எப்படி விளையாடணும்னு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நம்முடைய தலைமுறைகள், அதாவது முதிய தலைமுறைகள் வந்து நமக்காக சொல்லி கொடுத்த அந்த விஷயங்களை தான் நாம அந்த விளையாட்டுல வந்து விளையாண்டுருந்தோம். ரொம்ப அழகாக நம்முடைய நேயர்களும் பங்கு பெற்று விளையாண்டுருக்காங்க. நேரில் நீங்களும் இணையலாம் இந்த வார்த்தை விளையாட்டில். எதிர்ப்பு நிகழ்ச்சியில உங்க ஊட்டியை 101.8 கால் பண்ணுங்க. 0423 என்ற இணைப்பு என்னுடன், 2966781, அடுத்ததாக 8300119108. ஒரு அழகான பாடல் கேட்கலாம் உங்க ஊட்டி 1.8. ஸ்டே டியூன், இது உங்க ஊட்டி 1.8. இங்க எல்லாமே சமகிட்டு.

0: வாய்ஸ் இருப்பிருந்து ஏ ஆர் ரஹ்மானுடைய சில ஒரு பாடல் கேட்டோம் உங்க ஊட்டி FM 91.8. ஊட்டி FM 91.8 நிலையத்தில் நேரம் 4:32. நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது நான் உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே ஜேபி மற்றும் ஆர்ஜே எல்சியா. எல்சியா, அடுத்த நேருக்கு விளையாட ரெடியா நீங்க?
1: ஓகே, இல்ல இல்ல, லைன்ல இருக்காங்களா?
0: லைன்ல இருக்காங்க, பேசலாம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: இருவருக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சந்திரசேகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். மாசான ஒரு பிஜிஎம் போட்டுச்சமா, பயங்கரமா இருக்கே கேம்.
1: அப்படியா, ரெடியா இருக்கீங்களா?
0: நன்றி, நேர்கள் அனைவருக்கும் நன்றி. இன்று இணைந்து எங்களோட இணைந்து பேசுவதற்கு ரொம்ப நன்றி.
2: இந்த ஊட்டி FM 101.8 சொல்ற நபர் வரவே இல்லையே,
1: யோசிச்சா வந்துட்டீங்க.
0: என்ன
1: ப்ரோக்ராம்
2: போயிட்டு
1: இருக்கு?
2: வீரபாண்டிய கட்டபொம்மன் பிடிக்கும். இன்டர்நெட் ரேடியோ அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா இருக்கும் கேக்க.
1: ஓகே, வேற என்ன ரேடியோ கேட்டிருக்கீங்க?
2: எப்பொழுதுமே பெரியவங்க கிட்ட நம்ம பேசும்பொழுது வார்த்தைகளை விட கூடாது.
1: ஓகே, அப்ப பெரியவங்க வேற என்ன உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க?
2: எங்க வீட்டு பக்கத்துல பூனை நடந்துட்டு இருக்கு.
1: ஓகே, வேற என்ன நடக்குது?
2: அந்த குழந்தை எங்க வீட்ல எப்பொழுதுமே வந்த உடனே சாப்பாடு சாப்பிடவே சாப்பிடாது, போயிடும் ஓடி.
1: ஓகே
0: சந்திரசேகர், இதுல வந்து நீங்க ரெண்டு டைம் தோல்வி அடைஞ்சிருந்தீங்க, இருந்தாலும் ஓகே, உங்களுடைய இத வந்து நான் பாராட்டுறேங்க.
2: இல்ல, இப்ப இப்ப யோசிக்கிற வாழ்க்கையில சம்பந்தம் இல்லாம பேசுறது எவ்வளவு.
0: அதை விட மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வார்த்தை விளையாட்டுல வந்து நாம திரும்ப திரும்ப அதே வார்த்தைகளை ரெண்டு டைம் யூஸ் பண்ணக்கூடாது. அதை வந்து நீங்க ரெண்டு டைம் யூஸ் பண்ணிட்டீங்க, இருந்தாலும் ரொம்ப அழகா ட்ரை பண்ணீங்க. எல்சியாவுக்கு வந்து ஈடு கொடுத்து இது கொடுத்தீங்க. வெரி குட், வெரி குட்.
2: பயங்கர ஃபாஸ்டா கேள்வி கேக்குறாங்க.
0: அதுக்காக தானே நாங்க சாப்பாடு கொடுத்து வளர்த்து வச்சிருக்கோம். ஊட்டி FM 101.8 இருந்து
1: அதனால சூப்பரா சூப்பரா எனர்ஜெட்டிக்கா பேசுறீங்க சந்திரசேகர், வாழ்த்துக்கள்.
0: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு ஊட்டி FM 101.8 சார் பாக்க?
2: ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எனக்கு முடிஞ்சதுன்னா இந்த மேரே பியா அப்படின்னு ஒரு சாங் இருக்கு இல்லையா?
0: என்ன திரைப்படம் சொல்லுங்க?
2: புதிய நினைத்தாலே இனிக்கும் படத்துல.
0: என்ன திரைப்படம்?
2: புதிய நினைத்தாலே இனிக்கும் அந்த திரைப்படம். அதுல வந்து மேரே பியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த சாங்கோட மியூசிக் லிரிக்ஸ் எல்லாமே.
0: ஓகே,
2: அந்த பாடல் எனக்காக அப்படியே ஒளிபரப்புங்க, சூப்பரா கேட்டு ரசி.
1: ஓகே,
0: கண்டிப்பா கண்டிப்பாக. அந்த சாங்ல என்ன வேற சாங் ஏதாவது போடலாமா? என்னுடைய சார்பாக உங்களுக்கு ஒரு அழகான சாங்,
2: ஆடுகளம் படத்துல இருந்து ஒத்த சொல்லால அந்த பாட்டு கூட ஓகே தான், எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: எல்லாமே வந்து எங்க சாங், எங்க சாங் வாய்ப்புக்கு எங்களை விட மாட்டீங்களே. அதற்காக நீங்க கேட்ட அந்த பாடல் ஊட்டி FM 101.8 இங்க எல்லாமே சமகிட்டு.

0: இருக்கும் இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில வார்த்தை விளையாட்டு தான் இன்னைக்கு விளையாண்டு இருக்கும் நேர்களை. நீங்க கால் பண்ணணும் நினைச்சீங்கன்னா 9344901018 என்ற நம்பருக்கும், 9342901018 என்ற நம்பருக்கும், 8300191018 என்ற நம்பருக்கும் கால் பண்ணி எங்களோட நீங்க கேம் விளையாடலாம்.
1: ரொம்ப அழகான கேள்விகள் எல்லாம் கேட்டு நம்ம நேயர்கள் வந்து ரொம்ப அழகாக பதில் சொல்லிட்டுருக்காங்க. அதுவும் எதிரும் புதிரும் நேர்களை வார்த்தை விளையாட்டில் நம்ம வந்து நம்ம நேயர்கள் வந்து ரொம்ப அழகாக விளையாண்டுருக்காங்க. நேரில் நீங்களும் வந்து விளையாடலாம். உங்களுடைய விருப்பமான பாடலையும் அப்படியே வந்து பரிசாக வந்து பெறலாம். நம்ம ஊட்டி வந்து 1.8 இருந்து அதுக்கு முன்னாடி, அதாவது நேரில் விளையாடுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி.
0: ஓகே,
1: பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ அப்படிங்கிற டெக்னாலஜி ரொம்ப வந்து
0: சொல்றேன் இதுவும் கேள்வி கிடையாது உங்களுக்கு.
1: அடுத்ததாக மிக முக்கியம், இதோடைய ஏதாவது ஒரு யூஸ் சொல்லுங்க பாப்போம். ஏதாவது ஒரு சாட் ஜிபிடி, அதோட யூஸ் என்ன?
0: ஓகே, சாட் ஜிபிடி எடுத்துக்கலாம். சாட் ஜிபிடி எடுத்தீங்கன்னா நமக்கு ஏதாவது தெரியாத விஷயம் அப்படி இருந்துச்சுன்னா, நமக்கு ஏதாவது தெரியலனா அதை க்வெஸ்சன் கேட்டாக்கா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நம்மளுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அது ஃபுல்லா சொல்லிடும்.
1: சூப்பர் சூப்பர்.
0: அது நம்மளுக்கு, அது நம்ம ஒருத்தவங்க நம்ம மனுஷங்க நம்ம கூட பேசுற மாதிரியே இருக்கும். எந்த இடத்துல வந்து ஒரு உணர்ச்சி வசப்படணுமோ, எந்த இடத்துல வந்து எக்ஸ்கிளமேட்டரி அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி பூர்வமா சொல்லியிருக்கிறது நான் பார்த்து நான் கத்துக்கிட்ட விஷயம் வந்து சாட் ஜிபிடி.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர். அதை விட மிக முக்கியமா இந்த செயற்கை நுண்ணுல இருந்து விஷயங்கள் பாத்தீங்கன்னா, நீங்க வந்து 80 வயசுல உங்களை பார்க்க முடியுமா?
0: ஆமா, அது சூப்பரா இருக்கு.
1: இது போன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த செயற்கை நுண்ணறிவு வந்து நமக்கு கொடுத்துட்டு இருக்கு. அதை விட மிக முக்கியமான இந்த விஷயம் என்பது, இந்த செயற்கை நுண்ணறிவை நம்ம பயன்படுத்த தெரிந்தால் படித்தவன் படிக்காதவன் அப்படிங்கிற வித்தியாசமே தேவையில்லை.
0: ஆமா,
1: யாருக்கு வந்து அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது தெரியுதோ எல்லாருமே படித்தவர்கள் தான். முதல்ல காலத்துலாம் பாத்தீங்கன்னா, ஐயா ஒரு லெட்டர் எழுதி கொடுயா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எல்லாம் ஒண்ணு இல்ல, மொபைல் எடுத்து சாட் ஜிபிடி ஓபன் பண்ணியோ இல்ல ஒரு ஏஐ டூல ஓபன்
0: பண்ணி
1: எனக்கு தமிழ்ல இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதி கொடுனா அழகா எழுதி கொடுத்துருவோம்.
0: ஆமா, நீட்டா ஸ்டார்டிங் டு எண்டிங் கரெக்டா எழுதி கொடுத்துரும். ஆனா நம்மளுக்கு அதை யூஸ் பண்றது மட்டும் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும்.
1: எஸ், இந்த டெக்னாலஜியுடைய அட்வான்டேஜ் இதுதான். எதுவும் பேசலாம். இது போன்ற விஷயங்களை நம்முடைய வார்த்தை விளையாட்டு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில நீங்களே உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க வந்து இங்க பகிர்ந்துக்கலாம். இந்த விளையாட்டில் விளையாடலாம். 0423 என்ற இணைப்பு என்னுடன், 2966781 83001 9001 இந்த எங்களை தொடர்புகளாம். நீங்கள் வந்து இந்த வார்த்தை விளையாட்டு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் விளையாடலாம். உங்க ஊட்டி 1.8 பாடல் ஊட்டி 1.8 ஸ்டேட்டியூன். இது உங்க ஊட்டி 1.8
0: எல்லாமே சமஹிட்டு.

தசாவதாரம் திரைப்படத்திலிருந்து கமலஹாசன் மற்றும் மகாலட்சுமி அவர் குரல் ஒலித்தது. அந்த பாடல் ஹிமேஷ் ரஷ்மியுடைய இசையில ஓ ஓ சனம் ஓ ஹோ சனம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக துள்ளலான பாடல் கேட்டோம். UTFM 91.8 ரொம்ப அழகாக நம்முடைய நேர்களும் கேம் ஆடிட்டு இருக்காங்க. வார்த்தை விளையாட்டு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில்

0: ஓகே, 101.8 எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் வார்த்தை விளையாட்டை கேட்டுட்டு இருக்கேன் நேர்களே. எனக்கு ஜேபி உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன்.
1: எனக்கு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நேர்கள் வந்து நிறைய கேள்வி கேளுங்க அப்படின்னு
0: சொல்லி லைனுக்கு வந்து பேசலாம்.
1: வணக்கம் வணக்கம், லைன்ல நினைச்சிருக்கீங்க பேசலாம். நேர் வந்து கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, எனக்காக ஏதோ கேள்வி வச்சிருக்கேன்னு சொல்லுங்க. அவங்க அந்த கேள்வியை கேளுங்க.
0: உங்களுக்காக ஒரு
1: கேள்வி நேர் கேட்ட மாதிரி நான் கூட உங்கள்கிட்ட ஃபார்முலா கேட்குறேன், கொஞ்சம் ஈஸியாக கேளுங்க.
0: அப்போ ஓகே, மலைக்கு சம்பந்தம் இல்லாமல் ஒரு 5 வார்த்தையை சொல்லுங்க.
1: மலைக்கு சம்பந்தம்லாம் ரொம்ப ஈஸி. வெயில், அடுத்து வந்து சூடு, அடுத்ததாக வந்து செருப்பு, அடுத்ததாக வந்து காற்று, அடுத்ததாக
0: மற்றும்
1: இருந்தாலும் ஒரு டெக்னிக்கல் பிரச்சனை நினைக்கிறேன். பாடல் கேட்கலாம். ஊட்டி 51.8 வார்த்தை விளையாட்டு எதிரும் புதும் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். உங்க ஊட்டி 51.8

0: ஜகமே தந்திரம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒழிக்க கேட்டோம். அனிருத் ரவிச்சந்திரன் மற்றும் சந்தோஷ் நாராயணுடைய குரலில் சந்தோஷ் நாராயணுடைய சில வேக்குடைய பாடல் வரிகளை கேட்டோம். எல்சியா, நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். நீங்க என்னை கேள்வி கேட்டு மடக்கின மாதிரி நானும் உங்களை வந்து இந்த எதிரும் புதிரும் வார்த்தை விளையாட்டுல ஒரு கேள்வி கேட்டு உங்களை மடக்கணும்னு நினைக்கிறேன்.
1: அப்படியா, ஈஸியா கேளுங்க, எல்லாத்துக்கும் சொல்ற மாதிரி.
0: அடடாடா, இதை ஒரு ஸ்டாண்டர்ட் டைலாகவே வச்சிருக்கீங்க. ஓகே, என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் சினிமா நிறைய பாத்துருக்கீங்களா?
1: பார்த்துருக்கேன்.
0: ஓகே, சூப்பர். பார்க்கறது அது முக்கியமான கேள்வி இல்லை. இதில் வந்து மிக முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த தமிழ் சினிமாவில் ரெண்டு ஆக்டிங், அதாவது டியூவல் ஆக்டிங் பண்ணியிருப்பாங்க,
1: டபுள் ஆக்டிங். ஓகே,
0: அந்த மாதிரி அஞ்சு படம் சொல்லணும். அந்த அஞ்சு படத்தில் நடிச்ச ஹீரோவும் சொல்லணும், படம் பேர் சொல்லணும்.
1: ஹீரோவும் சொல்லணுமா?
0: ஆமாம்,
1: கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. வேல் சூர்யா டபுள் ஆக்டிங்.
0: ஓகே,
1: அப்புறம் அழகிய தமிழ் மகனில் விஜய் டபுள் ஆக்டிங் பண்ணியிருப்பாரு. அப்புறம் வாலி அஜித் டபுள் ஆக்டிங் பண்ணியிருப்பாரு. அப்புறம் 24 ஃபிலிமில் சூர்யா டபுள் ஆக்டிங் பண்ணியிருப்பாரு. அப்புறம் அபூர்வ சகோதரர்கள் படத்தில் கமல்ஹாசன் பண்ணியிருப்பாரு.
0: இதில் வந்து ரெண்டு ஆக்டர் வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணிட்டீங்க, இன்னும் ஒன்று சொல்லணும். நீங்கள் சூர்யா வந்து ரெண்டு டைம் சொல்லிட்டீங்க.
1: ஐயோ, அவுட் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன்.
0: அதுதான் முக்கியம் பார்த்தீங்களா. கேள்வி கேட்குறது ரொம்ப ஈஸி, நம்ம ஸ்டூடெண்ட் சொல்கிற மாதிரி கேள்வி ரொம்ப கேட்கலாம் பாசு, ஆன்சர் சொல்கிறது தான் கஷ்டம் அப்படின்னுங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம்.
1: ஓகே, இன்னைக்கு எல்லாமே நல்லா ஆன்சர் சொன்னாங்க.
0: எல்லா நேர்களும் நல்லா ஆன்சர் சொன்னாங்க, நல்லா விளையாண்டாங்க. நேர்களே, இது போன்ற பொலிவான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நம்ம ஊட்டி எஃப்எம் 91.8 வந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா செய்தி சுருக்கத்தை, 5 மணிக்கு செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து பொன்மாலை பொழுதுல நம்ம ஆர்ஜே ஆரோக்கிய புஷ்பமேரி அவர்கள் வந்து நிறைய சாங்லாம் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்காக. அடுத்து வந்து ப்ரோக்ராம்ஸ் மாதிரி மிக முக்கியமாக வந்து ஈவினிங் வந்து நம்ம வீட்டையே வந்து அழகுபடுத்தக்கூடிய, அதாவது ஆன்மீகப்படுத்தக்கூடிய விளக்கேற்றும் வேலையோட டிவோஷனல் சாங்ஸ் இருக்கு, அதை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து பெட்டது கமல் இருக்கு. அது போல நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம ஊட்டி எஃப்எம் அள்ளி கொடுத்துட்டு இருக்கு. நேர்களுக்காக கிள்ளி கொடுக்கிறது இல்லை.

0: Akashvani at 90.
1: இந்த நிகழ்ச்சியில் இந்த அளவோடு விடைபெறுவது நான் உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே ஜேபி மற்றும்
2: நான் உங்கள் ஆர்ஜே எல்ஷியா பிராங்க்லின்.
1: ஊட்டி எஃப்எம் 91.8 இன்னும் சில நொடிகளில் நீங்கள் கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னை நிலையத்திலிருந்து.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. இந்தியாவின் கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையும் ஆதரவும் நாட்டுக்காக உழைப்பதற்கான ஆற்றலை தமக்கு அளித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை

0: அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் வேதனையளிப்பதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் தாவேக அமைச்சரவையில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கான இலாகாக்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு விஜய் பொது நிர்வாகம், உள்துறை மற்றும் காவல்துறை பொறுப்புகளை தன்வசம் வைத்துள்ளார். நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல், மகளிர் நலன், இளைஞர் நலன் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையும் முதலமைச்சருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை திரு ஆனந்துக்கும், பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டுத்துறை திரு ஆதவ் அர்ஜுனாவுக்கும், மக்கள் நல்வாழ்வுத்துறை டாக்டர் அருண்ராஜுக்கும், நிதித்துறை திரு கே ஏ செங்கோட்டையனுக்கும், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை திரு வெங்கடரமணனுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. மின்சாரம் மற்றும் சட்டத்துறை திரு நிர்மல்குமாருக்கும், பள்ளிக்கல்வித்துறை திரு ராஜ்மோகனுக்கும், கனிமவளத்துறை டாக்டர் டி கே பிரபுவுக்கும், தொழில்துறை செல்வி கீர்த்தனாவுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. விபத்தில்லா பட்டாசு உற்பத்தி செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வலிஷெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிசா என்ற பஞ்சாப் அணியை எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் உங்கள் ஊட்டி FM 101.8. நேரம் இப்போது 5:02. பொன்மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பழைய பாடல்களின் தொகுப்பு நிகழ்ச்சியை இப்பொழுது கேட்கலாம்.

ஒளித்தாந்த வாடாமலரில் முதல் பாடலானது குழந்தையும் தெய்வமும் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி ஸ்ரீலாவோட குரலில் கேட்டோம். எம் எஸ் விஸ்வநாதனோட மியூசிக்ல

ஒழித்த அந்த பாடல் ஊட்டி வரை உறவு படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுஷிலா பாடியதை கேட்டோம். எம் எஸ் விஸ்வநாதனோட மியூசிக்ல.

5:20 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில கேட்டு ரசித்த அந்த பாடல் பாத்தீங்கன்னா, தீர்க சுமங்கலி படத்திற்காக வாணி ஜெயராம் குரல்ல கேட்டோம்.

வாடாமலர் நிகழ்ச்சியில் ஒழித்த அந்த பாடல் பார்த்தீங்கன்னா கண்ணதாசனோட வரிகளில் ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், சாவித்ரி நடிச்சிருக்காங்க அந்த படத்தில்.

நேரம் இப்போது 5:27 ஆயிடுச்சுங்க. நேரில் கேட்டுட்ருக்கீங்க ஊட்டி எஃப்எம் 101.8 பொன்மாழை பொழுது வாடமலர் நினைவில் நின்ற பழைய பாடல்களின் தொகுப்பு நிகழ்ச்சி.

பிள்ளைய பெறுகிற அம்மாவுக்கு பத்து மாசமும் எதிர் நீச்சல். பிறக்கிற குழந்தை நடக்கிற வரையில் தரையில் போடுவது எதிர் நீச்சல். பள்ளிக்கு பள்ளி இடத்துக்கு அலையும் அப்பனுக்கு அதுதான் எதிர் நீச்சல். பிள்ளைக்கு எப்படி இடம் கிடைச்சாலும்

கடற்கரையோரம் நடக்கிற காதல் கல்யாணம் முடிப்பது எதிர் நீச்சல். கணக்குக்கு மேலே பிள்ளைய பெற்று காலம் கழிப்பதும் எதிர் நீச்சல். கண்மூடி வழக்கம் மண்மூடி போக கருத்து சொல்லுவது எதிர் நீச்சல். வீட்டுக்கு வீடு ஓட்டுக்கள் வாங்கி பதவிக்கு

ஒழித்த பாடல் எதிர்நீச்சல் படத்திற்காக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியது வி குமாரோட மியூசிக்ல வாலியோட வரிகளில் கேட்டோம்.

0: ஒழித்த அந்த பாடல் வல்லவன் ஒருவன் படத்திற்காக எல்லா ஈஸ்வரி பாடியது. கண்ணதாசனோட வரிகள்ல கேட்டோம்.
1: ஆகாஷ்வாணி at 90 சால் கி ஆவாஸ் தில் சி தில் தக் நான் ஸ்டாப் தமால் புரானி யாதே நயா ஜோஷ் ஹை தேஷ் கா ரேடியோ அப் பி பாஸ் ஹை ஆகாஷ்வாணி கே கௌரவமயி 90 சால்

ஆண்டு கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று நாட்டின் 92% நிலப்பரப்பையும் 99% மக்களையும் சென்று சேர்கிறது. பொதுச்சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.

நேரம் இப்போது 5:40 ஆயிடுச்சுங்க. நேரில் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஊட்டி எஃப்எம் 101.8 பொன்மாலை பொழுது. வாடாமலர் நினைவில் நின்ற பழைய பாடல்களின் தொகுப்பு நிகழ்ச்சி. ஒலிக்கவிருக்கும் பாடல் பாசமலர் படத்திலிருந்து.

0: ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. இது ஊட்டி எஃப்எம் 101.8.
1: ஆனந்தா, நான் என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல ஆனந்த கண்ணீரை தான் நான் எப்பவும் பார்க்கிறேன்.
2: அது என்ன கடமை, நீ கவலைப்பட.
1: நன்றி ஆனந்தா, மிக்க நன்றி. அம்மா, மஞ்சள் குங்குமத்தோட நீ நீடுமே வாழ்ந்து.

ஒளி தாழ்ந்த குரல்கள் கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகியோட குரலில் டாக்டர் சிவாக்கான பாடலை கேட்டோம். எம் எஸ் விஸ்வநாதனோட மியூசிக்ல.

நேரம் இப்போது 5:53 ஆயிடுச்சுங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவு பாடலாக நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்திலிருந்து ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8.

0: ஒளித்த அந்த பாடல் நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்திற்காக பி சுஷிலா பாடியது. கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது பொன்மாலை பொழுது.
1: உங்கள் ஊட்டி FM 101.8

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் சரியாக 6 மணி.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மெஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

நிகழ்ச்சி நிரலில் கேட்கலாம். இன்று மாலை இரவு நேரங்களிலும் மற்றும் நாளை ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள், 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை சென்னை அஞ்சல், 300

48 பகுதி. 7:10 திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. 7:30 தோட்டமும் தொழிலும். கொத்தமல்லி கீரை சாகுபடி நுட்பங்கள் குறித்து விவசாயி எம் ஞானப்பிரியா அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும்.

8 மணிக்கு செய்தி அறிக்கை 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சல். 9:15 திரைக்காணம். 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சி. பண்டித் கைவால்யா குமார் கௌரவ் அவர்களின் காயல் படைப்பு ஆகாஷ்வாணி தார்வாட். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சல். இனி நாளை நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கையின் மொழி. வனத்தீயால் பாதிப்படைந்த அங்கு மேற்கொள்ளப்பட்ட தடுப்பு முறைகள் குறித்தும் தென்கொரியா குறித்தும் இயற்கை ஆர்வலர் ஜே பரத்குமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள். 7 மணிக்கு காலைக்கதிர் நலமுடன் வாழ. கழுத்து சுளுக்குவாதம் குறித்து உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை எண்முறை மருத்துவர் ஐரின் திவ்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைகாணம் நிறைவாக சட்டம் அறிவோம். டிஜிட்டல் கையொப்பம் சான்றிதழ் குறித்து தகவல்களை வழங்குபவர் எஸ் சசன்னா அவர்கள். தமிழில் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நெல் கிரேஸ். திரைப்பார்வை தொடர்ந்து உரை சுற்றும் காற்று. 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 8:30 திரைக்காணம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி காரைக்கால் வானொலி நிலையம். 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள் உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். சாதனை சிற்பிகள் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10:30 பூங்காவனம் குழந்தைகள் பங்கு பெறும் நிகழ்ச்சி. அரும்புகள் ஓர் அறிமுகம் நீலகிரி மாவட்ட வளரும் இளம் விளையாட்டு வீரர்களுடன் ஒரு சந்திப்பு. 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 நீங்கள் கேட்டவை நேயர் விருப்பம். தலைப்பு கடிதம் எழுத விருப்பமா. 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

கேட்ட பாடல் கரகாட்டக்காரன் படத்திற்காக எம் வாசுதேவன் சித்ரா இணைந்து பாடியது. நேரம் இப்போது 6:14.

கேட்ட பாடல் மின்சார கனவு. படத்திற்காக அனுராதா ஸ்ரீராம் பாடியது. நேரம் இப்போது 6:18. நேயர்கள் ஊட்டி FM 101.8 கேட்டுக்கொண்டிருப்பது விளக்கேற்றும் வேளை.

ஒழித்த பாடல் நபி பெருமான் படத்திற்காக மலேசியா வாசுதேவன் குழுவினர் பாடியது இளையராஜாவோட இசையில் கேட்டோம். நேரம் இப்போது 6:23 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது விளக்கேற்றும் வேலை.

0: நேரம் இப்போது 6:28 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விளக்கேற்றும் வேலை. கேட்ட அந்த பாளையத்தம்மன் பாடலுடன் இன்றைய விளக்கேற்றும் வேலை டிவோஷனல் ஃபிலிம் சாங்ஸ் நிறைவு பெறுகிறது.
1: கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 இன்று முதன்மை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ, எஃப்எம் கோல்ட், விவிக் பாரதி, வெளிநாட்டு ஒலிபரப்பு சேவை என பொது சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்திய மக்களின் நம்பிக்கையும் ஆதரவும் நாட்டுக்காக உழைப்பதற்கான ஆற்றலை தமக்கு அளித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 14 முதல் 18 வயது வரையிலான மாணவர்களின் பள்ளி இடைநிற்றலை குறைப்பதற்கான நடவடிக்கையை மத்திய கல்வி அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது. தமிழகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் அமைச்சர்களுக்கான துறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெங்களூரு சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா சாகேத் மைனேனி இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையும் ஆதரவும் நாட்டுக்காக உழைப்பதற்கான ஆற்றலை தமக்கு அளித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக நெதர்லாந்து சென்றுள்ள பிரதமருக்கு ஹேக் நகரில் அளிக்கப்பட்ட வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். இந்தியா நெதர்லாந்து நட்புறவின் அடையாளமாக ஹேக் திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். அங்குள்ள டச் அரசின் தலைவர்கள் இந்திய வம்சாவளியினருக்கு தொடர்ந்து அளித்து வரும் ஆதரவுக்கு அவர் நன்றி தெரிவித்தார். நெதர்லாந்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்திய மக்கள் அளித்து வரும் பங்களிப்பை பாராட்டுவதாகவும் பிரதமர் கூறினார். 14 வயது முதல் 18 வயது வரையிலான மாணவர்களின் இடைநிற்றலை குறைப்பதற்கான நடவடிக்கையை மத்திய கல்வி அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது. இதுகுறித்து மத்திய பள்ளிக்கல்வித்துறை செயலர் திரு சஞ்சய்குமார் தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் இடைநிற்றலை தவிர்க்க தேசிய திறந்தவெளி பள்ளிக்கல்வி நிறுவனம் அளித்த பரிந்துரைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் பேசிய திரு சஞ்சய்குமார், தற்போதுள்ள தரவுகளின் அடிப்படையில் 1ஆம் வகுப்பில் சேரும் 100 மாணவர்களில் 62 பேர் மட்டுமே 12ஆம் வகுப்பு வரை தொடர்வதாக கூறினார். 14 முதல் 18 வயதுக்குட்பட்ட 2 கோடிக்கும் மேற்பட்டோர் பள்ளிக் கல்வியை தொடராமல் இடைநின்று விடுவதாகவும் அவர் தெரிவித்தார். பொருளாதார சூழ்நிலை, குடும்ப பொறுப்புணர்வு, வாழ்வாதாரம் போன்ற பிரச்சினைகளால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். பள்ளிக் கல்வி இடைநிற்றலை முற்றிலுமாக தவிர்ப்பதற்குரிய முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திரு சஞ்சய்குமார் தெரிவித்தார். தமிழகத்தில் தாவேக அமைச்சரவையில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கான துறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு விஜய் பொது நிர்வாகம், உள்துறை மற்றும் காவல்துறை பொறுப்புகளை தம் வசம் வைத்துள்ளார். நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் மற்றும் மகளிர் இளைஞர் நலன் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையும் முதலமைச்சருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை திரு ஆனந்துக்கும், பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை திரு ஆதவ் அர்ஜுனாவுக்கும், மக்கள் நல்வாழ்வுத்துறை டாக்டர் அருண்ராஜுக்கும், நிதித்துறை திரு கே ஏ செங்கோட்டையனுக்கும், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை திரு வெங்கடரமணனுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. மின்சாரம் மற்றும் சட்டத்துறை திரு நிர்மல்குமாருக்கும், பள்ளிக்கல்வித்துறை திரு ராஜ்மோகனுக்கும், கனிம வளத்துறை டாக்டர் டி கே பிரபுவுக்கும், தொழில்துறை செல்வி கீர்த்தனாவுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு விஜய் பரிந்துரையின் பேரில் மாநில அமைச்சர்களுக்கான துறைகளுக்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் ஒப்புதல் அளித்திருப்பதாக மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி ராஜா வலியுறுத்தியுள்ளார். திருவாரூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விலை உயர்வு பொதுமக்களை பெருமளவு பாதிக்கும் என்று தெரிவித்தார். நாட்டில் வேலையில்லா பிரச்சினை அதிகரித்து வருவதாகவும் இதனால் இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக அரசு ஏற்கனவே உள்ள மக்கள் நலத்திட்டங்களுடன் புதிய திட்டங்களையும் செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு டி ராஜா கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமர் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ள வேண்டுகோளின்படி தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கும் வகையில் தமக்கு வழங்கப்பட்டிருந்த காவல்துறை பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்துள்ளார். இதுவரை ஆளுநர் 10 காவல்துறை பாதுகாப்பு வாகனங்கள் பயன்படுத்தி வந்ததாகவும் தற்போது 4 வாகனங்கள் மட்டும் போதுமானது என ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளதாகவும் மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தென்மேற்கு பருவமழை இந்திய கடல் பகுதிகளான தென்கிழக்கு அரபிக்கடல், தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகளிலும், அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் சில பகுதிகளிலும் இன்று துவங்கியது. மேலும் தென்மேற்கு பருவமழை இந்திய நிலப்பரப்பில் கேரள மாநிலத்தில் மே 26 வாக்கில் துவங்கக்கூடும். நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8 அளவில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதே பகுதியில் நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அவற்றை ஒட்டிய சில மாவட்டங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் மே 17 முதல் மே 19 வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 வான ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று லேசான மழையும் நாளை மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை: அடுத்த 4 தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மழைக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நாளை மறுநாள் மலர் கண்காட்சி தொடங்க உள்ளது. இதையொட்டி சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் துவங்கியுள்ள நிலையில் வெளிமாநிலம் மற்றும் மாவட்டங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வருகின்றனர். இவர்கள் கண்டு ரசிக்க உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் வருகிற 18 128 மலர் கண்காட்சி துவங்குகிறது. இந்நிலையில் மலர் கண்காட்சிக்காக சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் ஜெரோனியம், சைக்ளமான், பால்சம் மற்றும் புதிய ரக ஆர்னமெண்டல்கள், ஓரியன்டல் லில்லி, ஏசியாட்டிக் லில்லி, டெய்லியாக்கள், மேரிகோல்டு, இன்கா மேரிகோல்டு, ஃபேன்சி, பெட்டோனியா, ஃபிளாக்ஸ், ஆண்ட்ரினியம், ஆஸ்டர், ஜெர்பரா, சால்வியா போன்ற 10,00,000 மலர் செடிகள் பூங்காவின் பல்வேறு பகுதிகளில் நடவு செய்யப்பட்ட நிலையில் அவற்றில் பல வண்ண மலர்கள் பூத்துக் குலுங்குகின்றன. மேலும் மலர் கண்காட்சியினையொட்டி மலர் கண்காட்சி மாடம் மற்றும் கண்ணாடி மாளிகையில் 50,000 வண்ண மலர் தொட்டியில் அடுக்கி வைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 128 மலர் கண்காட்சியை முன்னிட்டு நீலகிரி மாவட்டத்திற்கு எதிர்வரும் 18 உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: மாவட்ட செய்திகள். சென்னை மயிலாப்பூரில் உள்ள நாகேஸ்வர ராவ் பூங்காவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மறுசீரமைப்பு பணிகளை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று ஆய்வு செய்தார். சென்னை கீழ்ப்பாக்கம் சுரங்கப்பாதையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் சிசிடிவி கேமரா உள்ளிட்ட பாதுகாப்பு நடவடிக்கையை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் தனியார் பள்ளி வாகனங்களை ஆட்சியர் திரு மாலதி ஹெலன் இன்று ஆய்வு செய்தார். சென்னை பெருங்குடியில் தீயணைப்புத்துறை இயக்குநர் திருமதி சீமா அகர்வால் தலைமையில் தீ தடுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே டிராக்டர் பள்ளத்தில் கவிழ்ந்ததில் ஒருவர் உயிரிழந்தார், இருவர் காயமடைந்தனர். நேபாளத்தில் நடைபெற்ற சர்வதேச சிலம்பம் போட்டியில் தங்கம் மற்றும் வெள்ளிப் பதக்கங்களை வென்று திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலை வந்தடைந்த மாணவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். பெங்களூரு சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி காலியாண்டா சாக்கேத் மைனேனி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-3 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் பீட்டர் பார், கஜகஸ்தானின் கிரிகோரி லொமாக்கின் இணையை வென்றது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சஞ்சனா வெண்கலப் பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 77 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிசா இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. புவனேஸ்வரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய மக்களின் நம்பிக்கையும் ஆதரவும் நாட்டுக்காக உழைப்பதற்கான ஆற்றலை தமக்கு அளித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 14 முதல் 18 வயது வரையிலான மாணவர்களின் பள்ளி இடைநிற்றலை குறைப்பதற்கான நடவடிக்கையை மத்திய கல்வி அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது. தமிழகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் அமைச்சர்களுக்கான துறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெங்களூரு சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி காலியண்டா சாகேத் மைனேனி இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: நிலையத்தில் நேரம் 6:40.
5: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8. வெட்டத கமலு படகு மொழி பாடல்கள்.
6: வெட்டத கமலு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேர்களே. இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பாடல். இந்த உலகத்தில் மனிதனுக்கு 1000 உறவுகள் இருந்தாலும் அன்னை என்ற முதல் உறவே எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக அமைகிறது. அன்னைக்குமே 1000 உறவுகள் இருந்தாலும் எல்லாவற்றை காட்டிலும் முக்கியத்துவம் அளிப்பது தன்னுடைய குழந்தைக்குத்தான். அது மகனாக இருந்தாலும் சரி, மகளாக இருந்தாலும் சரி. நாம் பிறந்ததிலிருந்து அன்னையின் அன்பு, பாசம், பரிவு எல்லாமே நம்முடன் சேர்ந்தே வளர்கிறது. ஆனால் அதே மனிதன் வளர்ந்து ஆளான பின் அன்னையின் அன்பும் பாசமும் அவனுக்கு பெரிதாக தெரிவதில்லை. இதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் ஒவ்வொருவரும் ஒரு காலத்திற்கு பின் மனதளவிலும் உடலளவிலும் முதிர்ச்சி பெறுவதுதான். ஆயினும் அன்னை நம்மேல் வைத்த பாசம் என்பது அப்பொழுதும் இம்மியளவும் மாறாது. நீங்கள் எவ்வளவு வளர்ந்து பெரிய மனிதராக ஆனாலும் தாய் என்றுமே உங்களது தாய்தான். வயதில் எவ்வளவு மூத்தவராக இருந்தாலும் அவரது அன்னைக்கு செய்தானே. ஒவ்வொரு மனிதனும் தான் கஷ்டப்படும் காலங்களில் தேடி ஓடுவது அன்னையினுடைய மடியைத்தான். ஏனெனில் அதில்தான் உண்மையான ஆறுதல் கிடைக்கும். அவள்தான் தன் செல்வங்களின் மேல் உண்மையான கருணையை காட்டுவாள். போலித்தன்மை இருக்காது. இந்த பாடலின் அடிநாதமாக இருப்பது அன்னையின் பாசம் மட்டுமே. அன்னைக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் அவளுடைய நற்குணங்களை வைத்து கட்டமைக்கப்பட்டது இந்த பாடல். இந்த பாடலில் 2வது சரணத்தில் வரும் வரிகள் மிகவும் முக்கியமான இடத்தை பெறுகின்றன. நமது குழந்தை பருவத்தில் சீராட்டி பாராட்டி வளர்த்த அன்னையை அவளுக்கு வயதாகி அவள் மீண்டும் குழந்தையாக மாறும்பொழுது அவள் நமக்கு காட்டிய அன்பையும் பாசத்தையும் பரிவையும் திருப்பியும் அவளுக்கு அளிப்பதே நாம் அவளுக்கு செய்யும் மிகப்பெரிய கைமாறாக இருக்கும் என்பதே பாடல் சொல்ல வரும் செய்தி.

இன்றைய நிகழ்ச்சியில் வரும் நிறைவு பாடல். எப்பொழுதுமே காதல் என்பது எதிர்பாராத நேரத்தில் தோன்றும் ஒன்று என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அப்படி இங்கு மாரியம்மன் ஆலயத்தில் வணங்க சென்ற தலைவன் தலைவியை அங்கு காண்கிறான். அவளின் பால் தன் மனதை பறிகொடுக்கிறான். மேலும் தன் விருப்பத்தையும் தெரிவிக்கிறான். அதற்கு தலைவி பதில் கூறுகிறார், நீ இப்படி கூறுவது முறையன்று. என்னுடைய ஊரில் உற்றார் உறவினர்கள் முன்பு உன்னுடைய விருப்பத்தை வந்து கூறு. அதாவது உன்னுடைய பெற்றோரும் உற்றாரும் புடைசூழ என்னை பெண் கேட்டு வா. எனக்கும் உன்மேல் விருப்பம் இருக்கிறது. எனக்கு மட்டுமல்ல, எங்களுடைய வீட்டிலும் உன்னை பிடித்திருந்தால் நான் என்னுடைய விருப்பத்தை உன்னிடம் தனியாக உரைக்கிறேன் என்று. எப்பொழுதுமே காதல் ரகசியமானது தானே. பெண்களை பொறுத்தவரை நேரடியாக எதுவும் கூற மாட்டார்கள், குறிப்பால் மட்டுமே உணர்த்துவார்கள். பெண் தனது காதலை மறைமுகமாக கூறிவிட்டாள் அல்லவா. படுகு மக்களிடையே இன்னொரு சம்பிரதாயம் உள்ளது. அதன்படி பொன்ன கட்டுதல் என்பார்கள். பொருள், நாம் பெண் கேட்டு போய் அந்த பெண்ணை மாப்பிள்ளைக்கு தர சம்மதம் என்றால் அதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு சிறு சடங்கு. 100 ரூபாய் இல்லை என்றால் 101 ரூபாய் மங்கள பொருட்களின் மேல் வைத்து கொடுத்து அந்த பெண்ணை இந்த பையனுக்கு உறுதி செய்வது. அதைதான் பெண் கூறுகிறாள், என்னை பெண் கேட்டு வந்து பொன்ன கட்டிவிட்டு செல், நான் உன் வீட்டை தேடி வருகிறேன் என்று. எவ்வளவு அழகான ஒரு பாடல். பாடலின் மூலமாக படுகர் மக்களின் கலாச்சாரத்தை கூறியுள்ளனர். கேட்டு ரசிப்போம்.

0: இத்துடன் இன்றைய பெட்டதகமலு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் இனிமையான பாடல்களுடன் பெட்டதகமலு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை பெட்டதகமலு

0: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி.
1: சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது.
2: பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம்.
1: சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது.
3: நேரடி நடவடிக்கை நாள் உண்மையில் மிக மோசமான விளைவுகளைத்தான் ஏற்படுத்தி இருக்கிறது தாயே. அதனால்தான் அப்போது மக்களிடம் ஒற்றுமையை வலியுறுத்தி காந்திஜி நவகாளி யாத்திரை செய்தாரா?
4: ஆம் மகனே, காந்தி அதனால் தான் நவகாளி யாத்திரை மேற்கொண்டார். கல்கத்தாவில் தோன்றிய கலவரம் நவகாளி, திப்பேரா போன்ற கிழக்கு வங்காள நகரங்களுக்கும் பரவியது. ஆயிரக்கணக்கான அகதிகள் பீகாருக்கு சென்றார்கள். அவர்கள் தங்கள் துயரங்களை அங்கே கொட்டி தீர்த்தார்கள். பீகாரில் இனக்கலவரம் பரவியது. இந்த இனக்கலவரம் ஐக்கிய மாகாணத்திலும் பம்பாயிலும் அகமதாபாதிலும் கூட எதிரொலித்தது. நேரடி நடவடிக்கை நாள் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி இனக்கலவரங்களை தூண்டிவிட்டது. ஆனால் பீகார் நிகழ்ச்சிகளை காரணம் காட்டி ஜின்னா தனது பாகிஸ்தான் கோரிக்கையை உரக்க எழுப்பினான். இந்த நிலையில்தான் 1946 செப்டம்பர் 2 நாள் இடைக்கால அரசாங்கம் ஜவஹர்லால் நேருவின் தலைமையில் அமைக்கப்பட்டது.

விட்டது. 3 முஸ்லிம்கள் உட்பட 12 பேர் இடைக்கால அரசில் இடம் பெற்றார்கள். நேரு, வல்லபாய் பட்டேல், ராஜகோபால் ஆச்சாரி, ஆசப் அலி, ராஜேந்திர பிரசாத், சரத் சந்திர போஸ், ஜான் மத்தாய், சர்தார் பல்தேவ் சிங், ஜெகஜீவன் ராம், அகமத் ஹான், சையத் அலி ஜாகீர், சி எச் பாபா, இந்த 12 பேரும் இடைக்கால அரசில் இடம் பெற்றார்கள். இது ஒரு தற்காலிக தேசிய அரசாங்கம் என்றார்கள் காங்கிரஸ்காரர்கள். ஆனால் இடைக்கால அரசாங்க அமைப்பு முஸ்லிம் லீகின் மீதும் முஸ்லிம் இந்தியாவின் மீதும் விழுந்த இடி என்றான் ஜின்னா. நேருவும் வேவலும் ஜின்னாவோடு பேச்சுவார்த்தை நடத்தி இடைக்கால அரசுடன் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இறுதியில் முஸ்லிம் லீக் இடைக்கால அரசில் இடம்பெற ஜின்னா சம்மதித்தான். அக்டோபர் 15 அன்று லியாகத் அலி கான், ஐஐ சுந்தரிகர், அப்துர் ராஃப் நிஷ்டார், கஸ்பயர் அலி கான், ஜே என் முண்டல் ஆகிய 5 பேரும் இடைக்கால அரசில் முஸ்லிம் லீகால் நியமிக்கப்பட்டார்கள். இவர்களும் சேர்ந்த இடைக்கால அரசு திருத்தி அமைக்கப்பட்டது. அக்டோபர் 24 ஒரு வழியாக காங்கிரசும் முஸ்லிம் லீகும் சேர்ந்து இடைக்கால அரசை அமைத்தன. இடைக்கால அரசு அமைந்து விட்டது. ஆனால் அது ஒழுங்காக செயல்பட முடியவில்லை. இலாக்காக்களை பிரிப்பதிலேயே காங்கிரசுக்கும் லீகுக்கும் முரசல்கள் தோன்றின. உள் விவகாரத்துறை வேண்டும் என்று லீக் கேட்டது. வல்லபாய் பட்டேல் அதை விட்டுக் கொடுக்க மறுத்தான். இறுதியில் நிதி, செய்தி, வர்த்தகம், சுகாதாரம், சட்டம் ஆகிய துறைகளை லீகுக்கு கொடுத்தார்கள். முஸ்லிம் லீக் உறுப்பினர்கள் அக்டோபர் 26 பதவியேற்றார்கள். அவர்கள் பதவியேற்ற நாளிலிருந்து இடைக்கால அரசு ஒரு குழுவாக செயல்பட முடியவில்லை. கூட்டு பொறுப்புணர்வு என்பது காணல் நீரானது. முஸ்லிம் பிரிவு, காங்கிரஸ் பிரிவு என அரசாங்கம் இரு கூறுகளாக பிரிந்து தனித்தனி தலைமையின் கீழ் செயல்பட்டது. லியாகத் அலி கான் முஸ்லிம் உறுப்பினர்களை மட்டும் வைத்துக் கொண்டு தனியே விவாதித்து வந்தான். நிதித்துறையை கையாண்ட அவன் வர்த்தக சமூகத்தின் முதுகெலும்பை முறிக்கக்கூடிய வகையில் வரவு செலவு திட்டத்தை ஒரு சார்பாக தயாரித்தான். இப்படி ஒரு குற்றச்சாட்டு லியாகத் அலி கான் மீது சுமத்தப்பட்ட போது காங்கிரசார் அதிர்ச்சி அடைந்தார்கள். இதனை அபுல் கலாம் ஆசாத் வெளிப்படையாகவே கூறினான். ஒரு ஏவலரை கூட நிதி இலாக்காவின் அனுமதியின்றி வேலையில் அமர்த்த முடியாதென்று நிலைமை குறித்து எழுதினான் அபுல் கலாம் ஆசாத். முஸ்லிம் லீகுடன் சேர்ந்து அரசாங்கத்தை நடத்துவது என்பது கழுத்தில் கருங்கல்லை கட்டிக்கொண்டு கடலில் நீந்துவது போன்றது என்று காங்கிரசுக்கு தோன்றியது. முஸ்லிம் லீக் ஒருபுறம் இடைக்கால அரசில் அங்கம் வகித்துக் கொண்டு மறுபுறம் இன கலவரங்களை தூண்டிவிட்டுக் கொண்டிருந்தது. இந்தியாவில் ஒரு உள்நாட்டு போரை தவிர்ப்பதற்காக வைஸ்ராய் வேவல் முஸ்லிம் லீகை இடைக்கால அரசாங்கத்தில் சேர சம்மதிக்க வைத்தான். ஆனால் முஸ்லிம் லீக் இடைக்கால அரசாங்கத்தில் சேர்ந்து அதை அரசியல் ரீதியான உள்நாட்டு போருக்கான களமாகவே பயன்படுத்தியது. இடைக்கால அரசில் சேர்ந்த முஸ்லிம் லீக் அரசியல் அமைப்பு சட்டமன்றத்தில் சேர மறுத்து அதன் நடவடிக்கைகளை புறக்கணித்தது. லீகின் ஒத்துழைப்பு இல்லாமல் இந்திய அரசியல் அமைப்பு சட்டமன்றம் அதன் பணியை செய்ய இயலவில்லை. இந்தியா முழுவதுக்குமான அரசியல் அமைப்பு சட்டமன்றத்தில் கலந்து கொள்ளாத முஸ்லிம் லீகுக்கு இடைக்கால அரசில் தொடர்ந்து இருக்க தகுதியில்லை என்று காங்கிரஸ் வாதிட்டது. முஸ்லிம் லீக் உறுப்பினர்கள் இடைக்கால அரசிலிருந்து பதவி விலகாவிட்டால் காங்கிரஸ் விலகிக் கொள்ளப் போவதாக அறிவித்தது. மீண்டும் ஓர் அரசியல் தேக்க நிலை உருவாயிற்று. இடைக்கால அரசாங்கம் கூட்டணி ஆட்சி எவ்வாறு செயல்படக்கூடாது என்பதற்கான முன்னுதாரணம் ஆயிற்று. எப்படி நேருவின் தலைமையில் செயல்பட்ட இடைக்கால

அரசாங்கம் முஸ்லிம் லீகின் பிடிவாத போக்கால் செயல்பட முடியாமல் ஒரு மாபெரும் தோல்வியை சந்தித்தது. பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் இந்திய அரசியல் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணவே முடியவில்லை. இன கலவரங்கள் வேறு நாட்டில் அமைதியின்மையையும் குழப்பத்தையும் அதிகரித்த வண்ணம் இருந்தது. வைஸ்ராய் வேவலால் அரசியல் தேக்க நிலையை போக்க முடியவில்லை. அந்த நேரத்தில்தான் பிரிட்டிஷ் பிரதமர் அட்லி 1947 பிப்ரவரி 20 பாராளுமன்றத்தில் ஓர் அறிவிப்பை வெளியிட்டான். அதன்படி 1948 ஜூன் முதல் தேதிக்குள் பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவுக்கு அதிகார மாற்றம் செய்துவிடும். யாருக்கு அதிகாரத்தை மாற்றிக் கொடுப்பது என்பதை பிரிட்டிஷ் அரசு முடிவு செய்யும். வைஸ்ராயாக வேவலுக்கு பதில் மவுண்ட் பேட்டன் நியமிக்கப்படுவார். புதிய வைஸ்ராய் இந்தியர் கைகளுக்கு அதிகாரத்தை மாற்றிக் கொடுப்பார் என்று அறிவித்தான் அட்லி. இந்த அறிவிப்பு இந்தியாவில் பெரும் வரவேற்பை பெற்றது.

0: எங்கு பிறந்த போதும், என்ன உண்ட போதும், எதை உடுத்திய போதும் சிந்தனை ஒன்றே, இந்தியா.
1: பாரதம் எங்கள் சுவாசம்.

0: தோல் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி என்றும் உங்கள் நலனில்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:10. ஆகாஷவாணி திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள். வழங்குபவர் எம் அனுராதா.
2: திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாவட்ட அளவில் சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் பரிசுத் தொகை வழங்கி பாராட்டினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் 13,447 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர். இதில் 12,597 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர். இது 93.68 விழுக்காடு தேர்ச்சி வீதமாகும். திருப்பத்தூர் மாவட்ட அளவில் தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள், அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளின் வரிசையில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் பரிசு தொகை வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் புண்ணியகோட்டி, துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் உடனிருந்தனர். இந்திய தேர்தல் ஆணையத்தால் கடந்த மார்ச் 15 தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியிடப்பட்டதை தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் திங்கட்கிழமைகளில் நடைபெற்று வந்த மக்கள் குறை தீர்வு நாள் கூட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தேர்தல் முடிவுற்று முடிவுகள் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மே 7 திரும்ப பெறப்பட்டதால் திருப்பத்தூர் மாவட்டத்தில் மக்கள் குறை தீர்வு நாள் கூட்டம் மீண்டும் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து பல்வேறு துறை சார்ந்த 190 கோரிக்கை மனுக்களை மாவட்ட ஆட்சியர் பெற்றுக் கொண்டார். பெறப்பட்ட மனுக்களை துறை சார்ந்த அரசு அலுவலர்களிடம் வழங்கி உரிய விசாரணை மேற்கொண்டு தகுதியானதாக இருப்பின் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். மேலும் திருப்பத்தூர் வட்டம் மேல் அச்சமங்கலம் பகுதியைச் சேர்ந்த 2 சிறுவர்

0: மாவட்ட மற்றும் மாநில அளவில் பல்வேறு ஸ்கேட்டிங் போட்டிகளில் வெற்றி பெற்று தற்போது தேசிய அளவில் நடைபெறவுள்ள போட்டிகளுக்கு பங்கு பெற உள்ளதை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் உதவி கோரி மனு அளித்தனர். மனுவின் அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொண்டு மாவட்ட ஆட்சியர் சமூக பங்களிப்பு நிதியிலிருந்து ரூபாய் 64,000 மதிப்புடைய 2 ஸ்கேட்டிங் ஷூக்களை வழங்கினார். மேலும் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் ஒரு மாற்றுத்திறனாளிக்கு ரூபாய் 1,400 மதிப்பிலான ஊன்றுகோல் மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தனியார் கல்லூரி வளாகத்தில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளி வாகனங்களை கூட்டாய்வு செய்யும் சிறப்பு முகாமினை மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகம், காவல்துறை, பள்ளி கல்வித்துறை, தீயணைப்புத்துறை, வட்டார போக்குவரத்து அலுவலகம் இணைந்து வாணியம்பாடி வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்குட்பட்ட 49 பள்ளிகளில் உள்ள 222 பள்ளி வாகனங்களை கூட்டாய்வு செய்யும் பணி நடைபெற்றது. இந்த ஆய்வின் போது பள்ளி வாகனத்தில் அவசர காலவழி, முதலுதவி பெட்டி, படிக்கட்டுகள், தீயணைப்பான் கருவி, வாகனத்தின் தரைப்பலகை, உள்புறம் மற்றும் வெளிப்புறம் உள்ள கண்காணிப்பு கேமராக்கள், அவசர கால தொலைபேசி எண்கள் ஆகியன முறையாக உள்ளதா என்றும், மேலும் வாகனத்தின் வேக கட்டுப்பாட்டு கருவி, பிரேக்கிங் திறன் போன்றவற்றை ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் பள்ளி வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உதவியாளர்களிடம் வாகனங்களில் பயணம் மேற்கொள்ளும் போது குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை சரியாக கடைபிடிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். மேலும் திருப்பத்தூர் தனியார் பள்ளி வளாகத்தில் திருப்பத்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்குட்பட்ட 55 பள்ளிகளில் உள்ள 215 பள்ளி வாகனங்களை கூட்டாய்வு செய்யும் பணிகள் மாவட்ட வருவாய் அலுவலர் நாராயணன் தலைமையில் நடைபெற்றது. தொடர்ந்து அனைத்து தனியார் பள்ளி வாகனங்களின் ஓட்டுநர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு வாகனங்களில் தற்செயலாக தீ விபத்து ஏற்படும் போது எப்படி கையாள்வது என்பது குறித்தும், தீயணைப்பு கருவிகள் உபயோகப்படுத்தும் முறையினை தீயணைப்பு துறை அலுவலர்கள் செயல் விளக்கம் காட்டி பயிற்சி அளித்தனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் திரும்ப பெறப்பட்டதை தொடர்ந்து ஊரக வளர்ச்சித்துறை மூலம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் அனைத்து திட்டப்பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை மூலம் செயல்படுத்தி வரும் வளர்ச்சி திட்ட பணிகளான 15வது நிதிக்குழு கூட்டத்தின் கீழ் குடிநீர் பணிகள், நபார்டு நிதியுதவி திட்ட சாலை பணிகள், கிராமப்புற சாலைகள், பராமரிப்பு பணிகள், சீமை கருவேலை மரங்கள் அகற்றுதல், குடிநீர் வழங்கும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளுக்கு குளோரினேஷன் செய்து குடிநீர் வழங்குதல், 100 நாள் வேலை திட்ட பணிகள் உள்ளிட்ட அனைத்து திட்ட பணிகள் குறித்து விரிவாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது.
1: திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் அனுராதா. நேரம் 7:14. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். உலகளாவிய விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு இந்தியாவும் நெதர்லாந்தும் இணைந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தால் வெளியான வழக்கில் மகாராஷ்டிர மாநிலம் புனேயைச் சேர்ந்த மணிஷா குருநாத் என்பவரை சிபிஐ கைது செய்துள்ளது. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுப் பணிகளில் தனியார் துறையினரின் பங்களிப்பை ஊக்குவித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர் இஸ் அல் தின் அல் ஹதாத் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு இந்தியாவும் நெதர்லாந்தும் இணைந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக நெதர்லாந்து சென்றுள்ள அவர் ஹேக் நகரில் இந்திய வம்சாவளியினருடன் உரையாற்றினார். இரு நாடுகளும் உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான பங்களிப்பை செலுத்தும் என்று அவர் கூறினார். கோவிட் பெருந்தொற்று, எரிபொருள் தட்டுப்பாடு உள்ளிட்ட பல்வேறு சவால்களை உலகம் சந்தித்து வருவதாக அவர் தெரிவித்தார். இதுபோன்ற பிரச்சினைகளால் உலக பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படுவதாகவும், பெருமளவிலான மக்கள் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்படுவதற்கான சூழ்நிலை உருவாகியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த சவால்களை திறம்பட எதிர்கொள்ள பொருளாதார கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் பிரதமர் கூறினார். உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான அனைத்து செயல்பாடுகளிலும் இந்தியா முக்கிய பங்காற்றி வருவதாக அவர் தெரிவித்தார். 21ஆம் நூற்றாண்டில் தொழில்நுட்பத்திற்கு மட்டுமின்றி மக்களின் வாழ்வாதாரத்திற்கான வாய்ப்பையும் வழங்க வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாகவும் பிரதமர் கூறினார். பின்னர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து அரசர் திரு வில்லியம் அலெக்சாண்டரையும் அரசியார் திரு மேக்சிமாவையும் சந்தித்து பேசினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது நெதர்லாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு நாளை ஸ்வீடன் செல்கிறார். பிரதமரின் வருகையை ஒட்டி அந்நாட்டில் உள்ள இந்திய தூதர் திரு அனுராக் பூஷன் ஆகாஷ்வாணி செய்திப்பிரிவுக்கு அளித்த பேட்டியில் பிரதமரின் ஸ்வீடன் வருகை இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகளை வலுப்படுத்தும் என்றும் உயர் தொழில்நுட்பம், வர்த்தகம், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் என்றும் கூறினார். இரு நாடுகளுக்கும் புதிய வாய்ப்புகள் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வருகையின் மூலம் உருவாகும் என்றும் திரு அனுராக் பூஷன் தெரிவித்தார். ஸ்வீடனில் உள்ள தனியார் தொழில் நிறுவனத்தின் பொறியாளர் திரு பெர் ஸ்டென்ஃபெல்ட் பிரதமரின் ஸ்வீடன் வருகை இந்திய ஐரோப்பிய தாராள வர்த்தக ஒப்பந்தத்திற்கு வலு சேர்க்கும் என்று கூறினார். ஸ்வீடன் மட்டுமல்லாது ஐரோப்பிய நாடுகளில் வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் ஆகியவற்றில் ஒத்துழைப்பு வலுப்பெறும் என்றும் அவர் கூறினார். இந்தியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் தொழில்துறையில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் என்றும் உற்பத்தி துறை புதுப்பொழிவு பெறும் என்றும் திரு ஸ்டென்ஃபெல்ட் தெரிவித்தார். குஜராத் மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டங்களை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று ஆய்வு செய்தார். அகமதாபாத், காந்திநகர் ஆகிய இடங்களில் உயர் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட அவர் உள்ளாட்சித்துறையின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை ஆய்வு செய்தார். காந்திநகர் மக்களவைத் தொகுதியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் மற்றும் மரக்கன்றுகள் நடும் பணிகளையும் அவர் ஆய்வு செய்தார். சர்கே காந்திநகர் நெடும்பாதை மேம்பாட்டு பணிகளையும் அவர் பார்வையிட்டார். நீர்நிலைகளை இணைத்து பாசன கட்டமைப்பை மேம்படுத்தும் திட்டங்களையும் திரு அமித்ஷா ஆய்வு செய்தார். நாட்டின் பல்வேறு துறைகளின் கட்டமைப்பும் செயற்கை நுண்ணறிவும் தொழில்நுட்பமும் இளைஞர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் அதிக தொழில்நுட்பம் சார்ந்த துறைகள் நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்லும் என்று கூறினார். ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதன் மூலம் வளர்ச்சியின் புதிய அத்தியாயத்தை தொடங்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையின் தனியார் துறையினரின் பங்களிப்பை மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார். சிக்கிம் தினத்தையொட்டி அம்மாநில மக்களுக்கு தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் உள்ள மக்கள் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 1975 நடத்தப்பட்ட பொது வாக்கெடுப்பின்படி இந்தியாவின் 22 மாநிலமாக சிக்கிம் இணைக்கப்பட்டதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பில் சிக்கிம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் கடந்த 2016 முதல் முழுமையான இயற்கை விவசாய மாநிலமாக சிக்கிம் திகழ்ந்து வருவது நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பண்பாடு இம்மாநிலத்தில் ஆழமாக வேரூன்றி இருப்பதாகவும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: நீட் தேர்வு கேள்வித்தாள் வெளியான வழக்கில் மகாராஷ்டிர மாநிலம் புனேயைச் சேர்ந்த மணிஷா குருநாத் என்பவரை மத்திய புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர். தேசிய தேர்வு முகமையின் நிபுணர் குழுவில் இடம்பெற்றிருந்த இவர் புனேயில் தாவரவியல் துறை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் என்றும் சிபிஐ தெரிவித்துள்ளது. நீட் தேர்வு கேள்வித்தாளில் இடம்பெற்ற தாவரவியல் மற்றும் விலங்கியல் பாடம் தொடர்பான அனைத்து கேள்விகளையும் இவர் தெரிந்து வைத்திருப்பது புலனாய்வின்போது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் சிபிஐ கூறியுள்ளது. நீட் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு மணிஷா குருநாத் நடத்திய தனி வகுப்புகளின் மூலமாக நீட் தேர்வு கேள்வித்தாளில் இடம்பெற்றவை வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். இந்த ஆண்டு நீட் தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்கில் இதுவரை தில்லி, ஜெய்ப்பூர், குருகிராம், நாசிக், புனே, அகில்யா நகர் ஆகிய இடங்களைச் சேர்ந்த 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இதில் 5 பேர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு 7 காவல்துறை விசாரணையில் உள்ளதாகவும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்தனர். அவர்களிடமிருந்து இந்த வழக்கிற்கு தேவையான விவரங்களை பெற்று வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். கடந்த 24 மணி நேரத்தில் நாட்டில் 6 இடங்களில் மேற்கொண்ட சோதனையின்போது நீட் தேர்வு கேள்வித்தாள் வெளியானது தொடர்பான ஆவணங்கள், லேப்டாப்கள் மற்றும் பண பரிமாற்றம் செய்யப்பட்டதற்கான வங்கிக் கணக்கு ஆதாரங்கள், செல்போன்கள் போன்றவை கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்தனர். பிறவியிலேயே இருதய குறைபாட்டுடன் பிறந்த 5 குழந்தைகள் மற்றும் 1 இளம் பெண்ணுக்கு தமிழகத்தில் உள்ள சேலம் அரசு மருத்துவமனையில் ஒரே நேரத்தில் அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவ

0: முதல்வர் டாக்டர் தேவி மீனால் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் மேம்படுத்தப்பட்ட முறையிலான சிகிச்சை இவர்களுக்கு அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார்.
1: ஆறு பேருக்கு தலையீட்டு சாதனம் க்ளோசர் டிவைஸ் மூலமா இதயத்துல உள்ள அந்த ஹோலை வந்து அடைச்சிருக்காங்க. என்டையர் டீம் ஆஃப் கார்டியாலஜி இது வந்து முன்னாடி வெளியில அனுப்பி பண்ணிட்டு இருந்தது, இப்ப நம்மளுடைய மருத்துவ கல்லூரி மருத்துவமனையிலேயே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் செஞ்சுட்டு இருக்கிறோம். இது முதலமைச்சரினுடைய விரிவான காப்பீடு திட்டத்தின் கீழே இதை நம்ம செய்யலாம். இது வந்து ஒரு ப்ரொசீஜர் செய்யறதுக்கு வெளியில என்ன 2-3 lakhs ஆகும்.
0: இந்த அறுவை சிகிச்சையின் மூலம் 6 பேருக்கும் இயல்பான ஆரோக்கிய வாழ்க்கை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக இருதய சிகிச்சை பிரிவு தலைவர் டாக்டர் கண்ணன் தெரிவித்தார்.
2: ஃபுட்டை கொடுக்க முடியல சார், பயந்து கொடுத்தோம், கம்ப்ளீட்டா நார்மலா இருக்கு, ஆக்டிவா இருக்கு, எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்ற போது எங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கு. அவங்க லைஃப் ஸ்டைல் டோட்டலாக மாறிடுது. முன்னெல்லாம் எப்படின்னா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும், அந்த ஸ்கார் இருக்கும், அந்த தழும்பு இருக்கும், அந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியில் ஃபீமெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு மேரேஜில் வந்து நிறைய டிஃபெக்ட் இருக்கும். இந்த மாதிரி ஏதோ டிஃபெக்ட் இருக்குது, எப்படி மேரேஜ் பண்ண முடியும், அதெல்லாம் இப்போ கிடையாது. டோட்டல் டிவைஸ் தான் அவங்களுக்கு தெரியாது. ஸோ டோட்டலாக அவங்க வந்து முழுமையான குடும்ப லைஃபுக்கு இயல்பான லைஃபுக்கு திரும்பலாம்.
0: ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர் இஸ் அல் தின் அல் ஹதாத் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. நேற்று காசா நகரில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான் தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. கடந்த 2023 அக்டோபர் மாதம் இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய தாக்குதலுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் இஸ் அல் தின் அல் ஹதாத் என்று கூறப்பட்டுள்ளது. தாய்லாந்து ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 19-21, 22-20, 21-16 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் நூர் இசுதீன் கோ ஜேஃபேயை இணை வென்றது. பெங்களூரு சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி காலியாந்தா சாகித் மைனேனி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-3 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் பீட்டர் பார் கசகஸ்தானின் கிரிகோரி லொமக்கைன் இணையை வென்றது. ஆசிய பழுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சஞ்சனா வெண்கலப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்திநகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 77 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் அணி பந்து வீச தீர்மானித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு இந்தியாவும் நெதர்லாந்தும் இணைந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தால் வெளியான வழக்கில் மகாராஷ்டிர மாநிலம் புனேயைச் சேர்ந்த மணிஷா குருநாத் என்பவரை சிபிஐ கைது செய்துள்ளது. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளில் தனியார் துறையினரின் பங்களிப்பை ஊக்குவித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர் இஸ் அல் தின் அல் ஹதாத் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் இப்போது 7:25.
4: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
5: மெஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
4: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
6: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கறிகள் நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசிப் 2 கிராம் அல்லது குளோரோதலோனில் 2 கிராம் என்ற அளவில் இலை வழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகித்தல். விதைகளை ட்ரைகோடர்மா அஸ்பரல்லம் 4 கிராம் அல்லது பேசிலஸ் சப்டிலஸ் 10 கிராம் கொண்டு விதை மூலம் பரவும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கும் முன்பு மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். பாகற்காய் காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுயிரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகள். நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது.

நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். நாற்றாங்கால் படுகைகளின் மீது நைலான் வலை அல்லது வைக்கோல் கொண்டு மூட வேண்டும். மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களை பயிரிடும் போது 2 முதல் 3 வரிசை மக்காச்சோளம் அல்லது சோளத்தை வரப்பு பயிராக பயிரிட வேண்டும். ஒட்டுப்பொறிகளை ஏக்கருக்கு 5 என்ற எண்ணிக்கையில் வயலில் பொருத்தவும்.

போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும்.

வாழை 5 மாத வயதுள்ள மரங்களுக்கு மர கம்பங்களை பயன்படுத்தி ஆதரவு அளிக்கவும், வடிகால் வசதி செய்யவும், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிக்கவும்.

0: நேரம் இப்போது 7:30.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். தோட்டமும் தொழிலும்

இன்றைய நிகழ்ச்சியில் கொத்தமல்லிக்கீரை சாகுபடி நுட்பங்கள் குறித்து நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம்.

0: நிகழ்ச்சியின் துவக்கமாக கொத்தமல்லிக்கீரை சாகுபடி நுட்பங்கள் குறித்து விவசாயி எம் ஞானப்பிரியா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் ஆர் முருகேசன்.
1: வணக்கங்க.
2: வணக்கம். என் பேர் ஞானப்பிரியா.
1: சரிங்க, என்ன செஞ்சிருக்கிறீங்க?
2: நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். அதில் காய்கறி எல்லாமே போட்டுட்ருக்கோம். கீரை வகைங்க, கொத்தமல்லி, பீட்ரூட்டு எல்லாமே போட்டுட்ருக்கோம். புக்கோலி அந்த மாதிரி எல்லாம்.
1: எந்த அளவுக்கு எல்லாம் சாகுபடி பண்ணுறீங்க?
2: 2 ஏக்கரா பண்ணிட்டு இருக்கோங்க.
1: தண்ணியும் வசதியெல்லாம் போதுமானதாக இருக்குதுங்களா?
2: தண்ணி அந்த அளவுக்கு கிடையாதுங்க, ஊற்று தண்ணி தான் நம்பிட்டு இருக்கோம். கொஞ்சம் பற்றாக்குறை தாங்க.
1: காய்கறி பயிர்களோட கீரை வகைகளும் சாகுபடி பண்ணிட்டு இருக்கிறீங்க?
2: ஆமாங்க, கீரை வகைகள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். கொத்தமல்லி, அப்புறம் வெந்தைக்கீரை, பாலக்கீரை, தண்டு கீரை இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கோம். பருப்பு கீரை அந்த மாதிரி எல்லாம்.
1: இப்போ கொத்தமல்லியும் சாகுபடி பண்றீங்க?
2: ஆ, கொத்தமல்லியும் பண்ணிட்டு இருக்கோங்க. நாங்கள் அளவா போட்டு விற்பனை பண்ணிட்டு இருக்கோம்.
1: இப்போ கீரை சாகுபடி வந்து எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கிறீங்க?
2: கீரை வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த கேரட்டு, பீன்ஸு அந்த மாதிரி தான் போட்டுட்டு இருந்தோம். கொத்தமல்லியில கொஞ்சம் கொஞ்சமா நாங்கள் போட்டுட்டு இருக்கோம். விற்பனைக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம்.
1: கீரை சாகுபடி வருஷம் பூரா பண்ணிட்டு இருக்கீங்களா?
2: ஆ, வருஷம் பூரா பண்ணிட்டு இருக்கோங்க. மழைக்காலத்துலேயும் பண்ணுறோம், வெயில் காலத்துலேயும் கொஞ்சம் ஓரளவு கம்மியாக பண்ணுவோம். மற்றபடிக்கு வருஷம் ஃபுல்லாக நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம்.
1: கொத்தமல்லி மட்டும் எந்த அளவுக்கு சாகுபடி பண்ணுவீங்க?
2: நாங்கள் ஒரு மூட்டை காடு, அதாவது 10 சென்ட் அந்த அளவுக்கு நாங்கள் பண்ணுவோம்.
1: மற்ற காய்கறிகள்லாம் பார்த்தீங்கன்னா 1.5 ஏக்கர் 1 ஏக்கர் இந்த அளவுக்கு சாகுபடி பண்ணுறாங்க. இது வந்து அதிக அளவில் பண்ண முடியாதுங்களா?
2: பண்ண முடியாதுன்ட்டு இல்லை, ஆளுங்க வேணும். கூலி ஆளுங்களை கூப்பிட்டு தான் பண்ண முடியும். ஒரு 2 ஆள் போனால் ஒரு 200 கட்டு, ஒரு 2 மணிக்கு போனோன்னா ஒரு 5 மணி 6 மணிக்குள்ளே 2 பேர் கட்டலாம். விற்பனை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிரும்.
1: மற்ற காய்கறிகள்லாம் அறுவடை பண்ணுறது எப்படி சிரமம் இல்லைங்களா? இதில் எப்படி சிரமன்றீங்க?
2: மற்றதுனா ஒரு 6 மாதம் நம்மளுக்கு வரதுக்கான நேரம் இருக்கும். ஆனால் இது வந்து மாதம் ஒரு 45 நாள் 48 நாளுக்குள்ளே நம்மளுக்கு அந்த கொத்தமல்லி வந்துடும். நம்மளுக்கு வந்து ஒரு கை செலவுக்கு அந்த மாதிரி ஆகிற மாதிரி வரும். காய்கறிங்களா இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஒரே மூட்டை கழுவி எல்லாம் மூட்டை போட்டு மீட்டு பழையமோ இல்லை ஊட்டிலேயோ கூட நம்ம வந்து விற்பனை பண்ணலாம். ஆனால் இது வந்து அப்படி கிடையாது, அந்த அன்னைக்கு எடுத்து அந்த அன்னைக்கே கொண்டு போய் நம்ம விற்பனை பண்ணுற மாதிரி இருக்கும்.
1: அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு எத்தனை கட்டு எடுக்கலாங்க?
2: ஒரு 200 கட்டு எடுக்கலாம்.
1: அதுக்கு மேலே எடுத்து கொண்டு போனோன்னா எப்படி விற்க முடியாதுங்களா?
2: இப்போ நம்ம அந்த கொத்தமல்லி எடுத்துகிட்டு போகிறோன்னா நம்ம 200 கட்டுனா நம்ம ஈஸியாக அதை வந்து நம்ம விற்க முடியும். இல்லைன்னா நிறைய கட்டு எடுத்துகிட்டு போயிட்டோன்னா அது போக என்னாகும்னா அதோட ரேட் வந்து ரொம்ப கம்மியாயிரும்.
1: விலை அதிகமாக விற்றுச்சுன்னா பரவாயில்ல, விலை இல்லாதப்போ கொஞ்சம் சிரமன்றீங்களா?
2: ஆமாங்க.
1: கொத்தமல்லியில் என்னென்ன ரகங்கள்லாம் இருக்குதுங்க?
2: எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு 2 ரகம் தான் இருக்கு. ஒன்று வந்து ஹைப்ரிட், ஒன்று நாட்டு கொத்தமல்லி.
1: இப்போ அதிக அளவில் எது சாகுபடி பண்ணுவீங்க?
2: நாங்கள் வந்து இப்போ நாட்டு கொத்தமல்லி தான் பண்ணிட்டு இருக்கோம்.
1: நாட்டு கொத்தமல்லிக்கும் ஹைப்ரிடுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குதுங்க?
2: இலையில நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அது இல்லாமல் வந்து ஹைப்ரிடுல வந்து தண்டு வந்து ரொம்ப திக்கா இருக்கும். நாட்டு கொத்தமல்லி அப்படி கிடையாது, ரொம்ப மெலிசா இருக்கும். நாட்டு கொத்தமல்லி வந்து நல்ல மணமா இருக்கும், ஹைப்ரிட்ல அந்த மணம் இருக்காது. ஆனால் அதனால தான் அதிகமாக நாட்டு கொத்தமல்லி மட்டும் விற்பனை ஆயிட்டு இருக்கு.
1: எந்த கொத்தமல்லி வந்து நல்ல விலைக்கு போகுங்க?
2: நாட்டு கொத்தமல்லி தான், அதுதான் நல்ல ஒரு விலைக்கு போகும். இப்போ நாட்டு கொத்தமல்லி இருந்துச்சுன்னா ஒரு 10 ரூபாய்க்கு போகுதுன்னா ஹைப்ரிட் வந்து ஒரு 2 ரூபா அந்த மாதிரி ரேட்டுக்கு தான் போகும். அதுவே நாட்டு கொத்தமல்லி 2 ரூபாய்க்கு போச்சுன்னா அது கேட்க கூட மாட்டாங்க யாரும்.
1: அதாவது இதுல பாதி கூட அது போகாதுங்கிறீங்களா?
2: பாதி கூட போகாது. இப்ப எல்லாம் நாட்டு கொத்தமல்லி தான் எல்லாமே விரும்புறாங்க. ஹைப்ரிட் வந்து மனம் இல்லாத காரணத்தினாலயும் நிறைய பேர் விரும்புறது இல்ல. அதாவது நாட்டு கொத்தமல்லி வந்து ஒரு 10 ரூபீஸ் போச்சுன்னா அது வந்து ரொம்ப கம்மியா போகும்.
1: இப்போ அதிக அளவு எது சாகுபடி பண்றாங்க?
2: அதிக அளவு பண்றது வந்து நாட்டு கொத்தமல்லி தாங்க.
1: இப்போ இதுக்கான விதைகள்லாம் எங்கே வாங்குறீங்க? இல்லை நீங்களாம் எடுத்து வச்சு போடுறீங்களா, எப்படிங்க?
2: நாங்களும் எடுத்து வச்சு பண்ணுறோம். நிறைய பேர் வந்து அது ஒரு விவசாயமாகவே பண்ணுறாங்க. அவங்க காட்டில் இது மாதிரி கொத்தமல்லி போட்டு அதுலேயும் விதைகள் பண்ணி எல்லாத்துக்கும் விற்கிறாங்க. அப்படி இல்லைன்னா கடைகளில் கூட போய் வாங்கிக்கிறாங்க விதைங்களை.
1: இப்போ 1 கிலோ விதை வாங்குறீங்கன்னா என்ன விலை வருங்க?
2: நாட்டு கொத்தமல்லி வந்து 1 கிலோ 300 ரூபாய்க்கு மேலே வருங்க.
1: நாட்டு கொத்தமல்லி விதைக்கும் ஹைப்ரிட் விதைக்கும் என்ன வித்தியாசம் இருக்குங்க? எப்படி பார்த்து வாங்க முடியும்?
2: 2 விதைகளுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் ஹைப்ரிட் விதை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், நாட்டு கொத்தமல்லி வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதுலேயே கண்டுபிடிச்சிடலாம்.
1: நல்ல தரமான விதை அப்படின்னா நம்ம எப்படி பார்த்து வாங்க முடியுங்க?
2: நாட்டு கொத்தமல்லி எடுத்துட்டோன்னா ஒரு விதை நம்ம இப்படி நசுக்கி இந்த மாதிரி பார்க்கும்போது, தேய்ச்சி பார்க்கும்போது அதில் வந்து ஒரு ஊன் மாதிரி இருக்கும். அது நல்லா இருந்துச்சுன்னா அது நல்ல விதைன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுவே நம்ம எடுக்கும்போது உள்ளே வந்து கருகி இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது பொடி பொடி ஆகும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது நல்ல விதை இல்லைன்னு அர்த்தம்.
1: வருஷத்துல எந்தெந்த மாதங்கள்ல சாகுபடிக்கு ஏற்றதா இருக்குங்க?
2: எல்லா மாதங்கள்லயுமே போட்டுட்டு தான் இருக்காங்க கொத்தமல்லிய. என்னன்னா வெயில் காலத்துல தண்ணி நிறைய தேவைப்படும், மழை காலத்துல வந்து வளரும். மற்றபடிக்கு என்னன்னா அதிகமா நெருக்க நெருக்கமா போடும் போது அழுகிறது கூட வாய்ப்பு இருக்கு. மற்றபடிக்கு வெயில் காலத்துல நிறைய

0: தண்ணி தேவைப்படுது. அந்த தண்ணி இருந்துட்டு எந்த மாசமா இருந்தாலும் நல்லா வளரும். பனிக்காலத்துலயும் அப்படிதான், கொஞ்சம் வளர்ச்சி கொஞ்சம் கம்மியா இருக்கும். மழை காலத்துல நல்லா அவர வளர்ச்சி இருக்கும்.
1: சரிங்க, விதைப்பு முறையெல்லாம் எப்படிங்க?
0: கொத்தமல்லியை வந்து நாங்கள் ரெண்டு விதமாக விதைக்கிறோங்க. ஒன்று வந்து பார் எடுத்து அது மூலிமா நாங்கள் அது விதைப்போம். மற்றபடிக்கு என்னென்னா இறச்சி விடுவோம், அது மேலே நாங்கள் மண் தூவுவோம். மற்றபடிக்கு பார் எடுத்து அதில் மண் போட்டு இது பண்ணுவோம்.
1: இதில் என்னென்ன நோய்கள்லாம் வருதுங்க?
0: வேர்பூச்சி வரக்கு வாய்ப்பு இருக்குது. வேர்பூச்சி வருதுன்னா மழை ஜாஸ்தி பெஞ்சாலும் அது வளர கொஞ்சம் கஷ்டமாயிரும். காத்தடிக்கும் போது விதைங்க நம்ம போட்டோடனே நம்ம மண்ணை விட்டு இந்த காத்தடிக்கும் போது கூட விதைங்க போய் அந்த மாதிரி கூட ஆகும். வெயில் அடித்தாலும் விதைங்க வந்து சூட்டுக்கு பொறிஞ்சிரும்னு சொல்லுவாங்க. பொறிஞ்சா கூட விதைங்க செடி வளர்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்.
1: அதாவது ஈரம் வந்து
0: இருந்துகிட்டே இருக்கணும். அதிக அளவில் ஈரமாக இருந்தாலும் அழுகிரும். அதுக்கு வந்து அளவான தண்ணி வேணும். வேர்பூச்சி வரக்கு காரணம் என்னன்னா, போட்ட தோட்டத்திலையும் நம்ம திருப்பி ஒரு ஒரு இது எடுத்ததுக்கு அப்புறமா திருப்பி அதே தோட்டத்துக்குள்ள நம்ம போடும்போது வேர்பூச்சி வரக்கு வாய்ப்பு இருக்கு. மலையால கூட வேர்பூச்சி வரக்கு வாய்ப்பு இருக்கு.
1: இதுல நிறைய களைகள்லாம் வரும், அது எப்படி கட்டுப்படுத்துறீங்க?
0: நாங்க களைக்கொல்லி மருந்து அடிப்போங்க. ஏன்னா அது கொஞ்சம் லைட்டா அது முளைக்கிறதுக்கு முன்னாடி நாங்க அடிச்சிருவோம். முளைச்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த களைக்கொல்லி அடிக்க முடியாது. மண்ணை விட்டு வெளியே வரக்கு முன்னாடி நாங்க அடிச்சிருவோம்.
1: எடுக்கிற வரைக்கும் களை வராதுங்களா?
0: மழை ஜாஸ்தி பெஞ்சிச்சுன்னா கண்டிப்பா திருப்பி வரும். இதுவே மழை அதிகமா இல்லை, நம்ம அடிக்கிற தண்ணி தான் அப்படின்னும் போது அவ்வளோக்கெல்லாம் வராது. அந்த மாதிரி ஒரு வேலை வந்தாலும் நாங்க கையால எடுத்துருவோம். விதை போடும் போதே கொஞ்சம் தூரமா விதைங்களை போடும் போது என்ன ஆகும்னா கச்சடாங்க முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெருக்கமா போட்டா அந்த அளவுக்கு வந்து கச்சடாங்க வராது.
1: வேர்பூச்சி ஆகுது, நீங்க அதை எப்படி கட்டுப்படுத்த முடியுங்களா?
0: வேர்பூச்சி கட்டுப்படுத்துறதுக்கு மருந்துகள்லாம் இருக்கு கடையில. புது காட்டுல நாங்க போட்டாலுமே வேர்பூச்சி மருந்து அடிப்போம். போட்ட காட்டிலே போட்டிருந்தாலும் நாங்கள் மருந்து அடிப்போம். ஒரு சில டைமில் வேர்பூச்சி மருந்து அடித்தாலுமே நிறைய டைம் அந்த வேர்பூச்சியோட பாதிப்பு இருந்துட்டு தான் இருக்குது, கண்ட்ரோல் ஆகிறதில்ல.
1: உரத்தோட தேவை வந்து இதுக்கு எந்த அளவுக்கு இருக்குங்க?
0: நல்லா கொத்தமல்லி வளரணும்னா எருவு போட்டு தான் ஆகணும். அதுக்கு நம்பர் 4 நாங்கள் எருவு அதுதான் நாங்கள் போட்டுட்ருக்கோம். அது சும்மா தூவி விட்டாலே போதும்.
1: ஒரு தடவை போட்டால் போதுங்களா?
0: ஒரு தடவை போட்டால் போதும். அதுவே நல்லா போட்டிங்கன்னா அது நல்லா வளர ஆரம்பிச்சிடும். அடிக்கடி போட தேவையில்லை. இது 45 நாளே நம்ம வந்து எடுக்கிறதுனால அதிகமாக உரம் தேவைப்படாது.
1: கொத்தமல்லி வளர்ந்துருச்சுன்னா எந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுக்கணுங்க?
0: இப்போ ஒரு அடியில் வளர்ந்துருந்துச்சுன்னா நம்ம எடுக்கிறது கரெக்டான டைம். கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அதில் பூ வரக்கு வாய்ப்பு இருக்கு.
1: பூ வந்துச்சுன்னா எப்படிங்க, அதோட விலை கம்மியாகுங்களா?
0: ஆமாம், கம்மி ஆயிருங்க. கொத்தமல்லியில் பூ வந்துச்சுன்னா அதிகமாக யாரும் கேட்க மாட்டாங்க, ரொம்ப கம்மியாக தான் கேட்பாங்க.
1: கொத்தமல்லி வந்து வேற பயிர்களோட ஊடு பயிராக சாகுபடி பண்ண முடியுங்களா?
0: பண்ணிட்டு தான் இருக்கோங்க. பீட்ரூட் காட்டிலையும் கேரட் காட்டிலையும் நாங்கள் அப்படி பண்ணிட்டு இருக்கோம்.
1: கேரட் தோட்டங்களில் களைக்குள்ளேயும் தெளிச்சா இது பாதிக்காதா?
0: அந்த செடி வளர்க்க முன்னாடியே நாங்கள் அந்த மருந்தெல்லாம் அடிச்சிருவோம். வளர்ந்ததுக்கு அப்புறம் அதில் வேற எந்த மருந்துமே அடிக்கிறது இல்லை. களைக்குழி அந்த மாதிரி இல்லை, அந்த கேரட் செடிக்கு அந்த மாதிரிலாம் அடிக்காததுனால அது ஒரு பிரச்சனை கிடையாது.
1: எதனால இந்த பயிர்களில் ஊடு பயிரை சாகுபடி பண்ணுறீங்க?
0: கேரட் எல்லாம் வளர்றதுக்கு கொஞ்சம் மாதங்கள் தேவைப்படும். 1.5 மாதத்துக்குள்ளேயே நம்ம இந்த கொத்தமல்லி எடுத்துடலாம். இது வந்து மற்ற செலவுகளுக்கு பயன்படுது. கொத்தமல்லிக்குன்னு தனி பராமரிப்பு தேவையில்லை அந்த காட்டிலாம். ஏன்னா அந்த ஏற்கனவே நம்ம அதில் எருவு எல்லாம் போட்டு தான் நம்ம கேரட்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அந்த சத்துலேயே இந்த கொத்தமல்லியும் வளர்ந்துடும்.
1: இது எப்படி சந்தைப்படுத்துறீங்க?
0: நாங்கள் வந்து வெயில் கம்மியானதுக்கு அப்புறம் தான் நாங்கள் எடுக்கவே ஆரம்பிப்போம். அதாவது 2 மணி 3 மணி ஆகிட்டா எடுப்போம். ஒரு 200 கட்டு மாதிரி எடுத்துட்டு காலையில் 6:30 மணிக்காட்டு நாங்கள் மார்க்கெட்டில் இருக்கணும். அந்த டைமில் வந்து அந்த டைம் தான் விற்பனை பண்ணுறது எல்லாமே.
1: முதல் நாள் எடுத்து கட்டி கழுவி அடுத்த நாள் தான் கொண்டு போகணுங்களா?
0: ஆமாம், நம்ம காலையில் நேரத்தில் விற்கிறனால சாயங்காலமாக நம்ம போய் எடுக்கிற கொத்தமல்லி எடுத்துகிட்டு வந்து கழுவி நாங்கள் எடுத்து வச்சுருவோம். அப்புறம் காலையில் நேரமாக நாங்கள் கிளம்பி போய் அது விற்பனை பண்ணுறோம். அந்த மாதிரி
1: இப்போ எதனால காலையில் நேரத்தில் கொண்டு போகணுங்க?
0: ஏன்னா நம்ம எடுத்த கொத்தமல்லி வந்து வாடி போகக்கூடாது, செலிசெலிப்பு இருக்கணும் அந்த செடியோடது. அப்போ அந்த டைமில் விற்றா மட்டும்தான் அது விற்க முடியும். இல்லை காஞ்சிருச்சோ அது தோண்டு மாதிரி ஆயிடுச்சுனாவே யாரும் வாங்க மாட்டாங்க, அது கம்மி விலைக்கு தான் எடுப்பாங்க. இப்போ கொத்தமல்லின்றது எல்லா இடத்துக்குமே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ குன்னூர், கோத்தகிரி அதுக்கும் கீழே பிளைன்ஸ் கூட எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ நேரத்தில் எந்த அளவுக்கு விற்பனை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அது எல்லா இடத்துக்குமே அது கொண்டு போவாங்க. ஃப்ரெஷ்ஷோடு கொண்டு போகணும் இல்லைங்களா, அந்த அன்னைக்கே காலையிலேயே எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ நம்ம நேரத்தில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இன்னொரு ரீசன் வேறு, கசங்கிரும். நம்ம கட்டும் போதே நம்ம அது இறுக்கி கட்டும் போது அது ஏற்கனவே கொஞ்சம் தோண்ட மாதிரி ஆயிரும். இன்னும் நம்ம அது ஒரு நைட்டு ஃபுல்லாக நம்மக்கிட்ட இருக்குது. அந்த டைமில் அது வந்து என்ன ஃபுல்லாக கசங்கின மாதிரி ஆயிரும். அப்புறம் தண்ணி விட்டுரும் இலையில. அப்போ அந்த மாதிரி இருந்துச்சு நம்மளுக்கு ரொம்ப லாஸ் ஆகும்.
1: இப்போ விதைகளை வந்து நீங்களே எடுக்கிறத சொன்னீங்க, விதை எப்படி எடுக்கிறீங்க?
0: நாங்கள் வந்து எடுக்கும் போதே நிறையா கொத்தமல்லி செடியில் வந்து பூ வந்துடும். அது வந்து சரி நம்ம அதை எடுக்காமல் அதை

0: காட்டிலே விட்டுருவோம். அது வந்து கொஞ்ச நாள் விதையா மாறும். அது ஒரு 2.5 மாசத்துக்குள்ள அது நல்லா காய்களா வர ஆரம்பிச்சிரும். அந்த காய்ங்க வந்ததுக்கு அப்புறமா அதை நாங்க வேரோட புடுங்கிட்டு போய் வெயில காய வைப்போம். வெயில காய வச்சோம்னா அது கொஞ்ச நாள் அடிக்கடி நம்ம காய வச்சுட்டு அதுல கிரீன் கலர்ல இருக்க விதை எல்லாமே மண் கலர்ல மாற ஆரம்பிக்கும். எந்த அளவுக்கு நம்ம வெயில காய வச்சு வைக்கிறோமோ அது அந்த அளவுக்கு நம்ம எவ்வளவு வருஷம் வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 2 வருஷம் வரைக்கும் நம்ம அந்த விதைங்களை யூஸ் பண்ணலாம். அதுக்கு நம்ம வெயில காய வச்சு அடிக்கடி பண்ணணும். அப்பதான் பூச்சிங்க எதுவுமே அந்த விதையில வராம இருக்கும். இப்ப நாங்க எடுத்து வச்ச விதைங்களை வந்து நாங்களே நாங்க யூஸ் பண்ணிப்போம், இல்லைன்னா அதிகமா இருந்தா கூட நாங்க விற்பனைக்கு கொடுப்போம். அதுலயும் உங்களுக்கு ஒரு வருமானம் வருது.
1: அதாவது கொத்தமல்லியை நீங்க எடுத்து விற்பனை பண்ணலாம், இல்லைன்னா விதையா கூட எடுத்து வச்சு விற்றோம்னா அதுல ஒரு கூடுதல் வருமானம் இருக்குது இல்லைங்களா?
0: ஆமாங்க.
1: இப்ப 45 நாள்ல அறுவடை பண்ணலாம் அப்படின்னீங்க, அப்படி அறுவடை பண்ண முடியலன்னா மகசூல்ல பாதிப்பு வருங்களா?
0: ஆமா வந்திருக்கு இது வரைக்கும். ஆனா ஒரு ஒவ்வொரு டைம் சத்து குறைபாட்டால நம்ம ஒரு அடி நம்ம எடுக்கிறோம்னா ஒரு 1/2 அடியில கூட நாங்க எடுத்துட்டு போயிருக்கோம். ஏன்னா பூ வந்துடும், அந்த டைம்ல வளராமலே பூ வர ஆரம்பிச்சிரும். அப்புறம் நம்ம மழை டைம்ல எப்படின்னா நெருக்கு நெருக்கமா போடுறதுனால அழுகல் வந்து கூட நாங்க அப்படி கூட எடுத்துட்டு போயிருக்கோம்.
1: கொத்தமல்லி எடுத்து நீங்க மார்க்கெட்டுக்கு கொண்டு போறீங்க அப்படின்னா அதை எப்படி கொண்டு போறீங்க?
0: கொத்தமல்லி எடுத்ததுக்கு அப்புறமா வந்தோன்னா அப்படியே வைக்க மாட்டோம். இப்போ வெயில் காலத்தில் நாங்கள் எடுக்கிறோன்னா வேற வந்து தண்ணியில் கொஞ்சம் நனைச்சிருவோம். வேற நனைச்சி அதை வந்து நாங்கள் ஒரு பக்கமாக நேராக வைப்போம். அதுக்கு மேலே துணிகளை விரித்து போட்டு நல்லா அதை வாடி போகாத அளவுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு அதை பராமரிக்க முடியுமோ அந்த இடத்துல அந்த டைமில் அதை பண்ணுவோம். துணிகளில் ஈர துணியில் நனைச்சி நாங்கள் அது மேலே போடுவோம். இதுவே மழை டைம்னு சொன்னால் ஃபுல்லாக சேராக இருக்கும். அந்த சேரோட கொண்டு போய் வைக்கும் போது என்னாகும்னா இலைங்கள்லாம் அதிகமாக அழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம், அதுக்காகவே என்ன பண்ணுவோம், தண்ணியில் நினைச்சி வைப்போம். வச்சோன்னா நாங்கள் அதை வந்து அதே மாதிரி நேர் நேராக நாங்கள் வைக்க மாட்டோம். வானத்தை பார்த்த மாதிரி நேராக வைக்க மாட்டோம். எப்படின்னா கீழே படுக்க போட்டுருவோம். முடிஞ்ச அளவுக்கு வேர் வந்து அதிகமாக தண்ணி நிற்காத மாதிரி தான் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதை பார்த்துக்குவோம். இல்லைன்னா அது அழுகிருச்சுன்னா போகிறதுக்குள்ளே காலையில் நேரத்தில் பார்த்தா ஃபுல்லாமே அழுகிருக்கும். ரொம்ப வெயிலில் எடுத்து அது ரொம்ப துவண்டு போயிடுச்சுன்னா ஃபுல்லாமே நாங்கள் தண்ணியில் நினைச்சி வச்சிருவோம். வெயில் டைம்ல
1: கரெக்டான டைம்ல அறுவடை பண்ணலன்னா அதோட விற்பனை எப்படி பாதிக்குதுங்க?
0: நாங்க எடுத்துட்டு போற 1 அடி விட ஹைட்டுக்கு இருக்கிறது கூட நாங்க கொண்டு போயிருவோம். அதாவது எங்க முழங்கை அளவுக்கு கூட நாங்க எடுத்துட்டு போயிருக்கோம். எடுத்துட்டு போகும்போது என்ன ஆகும்னா ஒவ்வொரு டைம் காத்து அடிச்சதுல அது வந்து வளைஞ்சிரும், அதோட வேர்கள் வந்து வளைஞ்சிரும். அதனால வந்து கம்மி ரேட்டுக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொரு டைம் நல்லா ஸ்ட்ரைட்டா இருக்கும், அந்த டைம் கொண்டு போனாலுமே ரேட் கம்மி தான். என்னைக்குமே 1 அடிக்கு நாங்க எடுத்துட்டு போறது மட்டும்தான் சரியான ஒரு விலைக்கு போகுமே தவிர அதிகம் ஹைட்டில் இருக்கிறதும் ரொம்ப கம்மி ஹைட்டில் இருக்கிறதுமே என்றைக்குமே கம்மி ரேட்டுக்கு தான் போகும். இப்போ கொத்தமல்லி எடுத்துகிட்டு போகிறதுல நம்ம எந்த அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து கட்டு கட்டுறன்றது தான் மெயினே. அதில் வந்து பழுப்பு கீரை வந்தோ இல்லை மண்ணோடு அப்படியே எடுத்துகிட்டு போனாலோ ரேட்டு கம்மியாகும். பழுப்பு கீரைனா அந்த பழுப்பு கீரையாலேயே ரேட்டு கம்மியாகும். ஃபுல்லாக என்னென்னா அதை எடுத்துடணும், கட்டும் போதே அந்த பழுப்பு கீரையில் சைடில் இருக்க எல்லா பழுப்பு கீரையும் எடுத்துடணும். அப்போ அப்படி இருந்துச்சுன்னா உங்கள் கொத்தமல்லியில் பழுப்பு கீரை இருக்குன்னு சொல்லி அது எங்களுக்கு வந்து 2 ரூபா 3 ரூபா கம்மி பண்ணுற கூட வாய்ப்பு இருக்குது.
1: ஆரோக்கியமா வளராத ஒரு கொத்தமல்லி பயிர் வந்து எப்படி இருக்குங்க?
0: நல்லா வளர்ந்துருந்த கொத்தமல்லியே அப்படியே அது மேல் பக்கம் மட்டும் எப்படின்னா கருகி இருக்கும், தண்ணி இல்லாம கருகி போன மாதிரி ஆயிரும், காஞ்ச இலைகளாட்ட ஆயிரும். அப்புறம் பழுப்பு இலைகள் வர்றது, இதெல்லாமே ஆரோக்கியம் இல்லாதது. அப்புறம் வெள்ளை வெள்ளை பூச்சிங்கள்லாம் ஒட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கும், அதெல்லாமே ஆரோக்கியம் இல்லாதது. கொத்தமல்லி செடி நல்லா ஆரோக்கியமா வளரணும் அப்படின்னா இப்போ ஒரு கேரட் போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேரட்டை நம்ம அறுவடை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த காட்டுலேயே அந்த கேரட்டோட இலைகள்லாம் இருக்கும், அதாலேயே நிறைய சத்து வரக்க சான்ஸ் இருக்கு. அந்த காட்டுலேயே நம்ம கொத்தமல்லி போடும்போது என்ன ஆகும்னா நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் கொத்தமல்லிக்கு. இதுவே நீங்கள் ஒரு காட்டில் கொத்தமல்லி போட்டுட்டு திருப்பியுமே அந்த கொத்தமல்லி எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா அதே காட்டில் நான் கொத்தமல்லி போடுறேன், கொத்தை வச்சு கிளீன் பண்ணி போடும்போது என்ன ஆகும்னா வேர்பூச்சி வரக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதுவே நீங்கள் முள் போட்டு எடுத்தாலுமே வேர்பூச்சி வரக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம முடிஞ்ச அளவுக்கு போட்ட காட்டிலேயே கொத்தமல்லி போடுறத வந்து நம்ம தவிர்த்துட்டோன்னா வேர்பூச்சி பிரச்சனை வராது. கொத்தமல்லி செடி வந்து நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும், நல்ல ஒரு மகசூல் நம்மளுக்கு கிடைக்கும்.
1: கட்டுக்கணக்காக தான் விற்கிறீங்க இல்லையா?
0: ஆமாங்க, கட்டுக்கணக்காக தான் நாங்கள் விற்கிறோம்.
1: இப்போ ஒரு கட்டுனா எந்த அளவுக்கு இருக்கணுங்க?
0: நம்மளோட கட்டவரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் அந்த அளவுக்கு இருக்கணும். நல்லா ஒரு தடிப்பா இருந்தா மட்டும்தான் கொத்தமல்லி நல்லா விற்பனைக்கு போகும். இல்ல ரொம்ப கம்மியா எடுத்துட்டோம்னா அது நல்லா விற்பனைக்கு போகாது, ரொம்ப கம்மியில எடுத்து எடுப்பாங்க. ஒரு 200 கட்டு இன்னும் 10ல இன்னும் நம்ம கம்மி கம்மியா வச்சு கட்டலான்ட்டு நம்ம கட்டினோம்னா அதை அங்க போய் விற்பனை பண்ணும் போது என்ன ஆகும்னா ஒரு 10 ரூபா நல்ல ரேட்டுக்கு போயிட்டு இருக்கிறது, உங்க கட்டு ரொம்ப சின்னதா இருக்கு, ஒரு 2 ரூபா ஒரு 3 ரூபா கம்மி பண்ணி தான் எங்ககிட்ட அந்த சின்னதா இருக்க கட்டை வாங்குவாங்க. இதுவே நல்ல ஒரு பெரிய கட்டு எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா ஒரு 10 ரூபான்றது ஒரு 12 ரூபா கூட நீங்க விற்கலாம். விலைன்றது வந்து ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு மாதிரி விலை இருக்கும்.
1: ஒரு கட்டு என்ன விலைக்கு போனா ஒரு லாபகரமா இருக்குங்க?
0: 10 ரூபாக்கு கம்மியா போகாம கொஞ்சம் ஜாஸ்தியா போச்சுனாவே நல்ல ஒரு ரேட்டு தான். நிறைய

0: கொண்டு வரும்போது அதோட டிமாண்ட் வந்து ரொம்ப கம்மியாயிரும். பின்னாடி நிறைய கொத்தமல்லி வர வர என்ன ஆகும்னா அது 8 ரூபாய்க்கு 6 ரூபா கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு ஃபங்க்ஷன் இந்த தீபாவளி டைம் அந்த டைம் இல்ல, மத்த டைம்ல கொண்டு போனாலுமே எதிர்பார்க்காத விதமா நல்ல ஒரு விலைக்கு போகும். அதனால வந்து கொத்தமல்லியோட விலையை மட்டும் இதுதான் ஃபிக்ஸட் ரேட்டா எதுவும் என்னைக்குமே சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு விதமான விலை இருக்கும். கொத்தமல்லி போடுறதுனால நம்மளுக்கு வந்து குறைந்த முதலீடு தான், அதிக செலவு எதுவுமே கிடையாது. ஆனால் மற்றதுனா ஒரு 3 மாதம் 6 மாதம்ன்ற போது அது வர்றதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். மருந்து அடிக்கிற ஒரு செலவு வந்தால் கூட நம்ம வந்து ஏதாவது வெளியே தான் வாங்க வேண்டியதாக இருக்கும். இதுவே கொத்தமல்லியாக இருந்துச்சுன்னா 10 ரூபாய்க்கு போனால் கூட நமக்கு லாபம் தாங்க.
1: இது வரைக்கும் கொத்தமல்லி சாகுபடி பற்றி உங்களுடைய அனுபவங்கள்லாம் எங்களோட பகிர்ந்துட்டீங்க, நன்றிங்க.
0: நன்றிங்க.
2: இதுவரை கொத்தமல்லி கீரை சாகுபடி நுட்பங்கள் குறித்து விவசாயி எம் ஞானப்பிரியா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ஆர். முருகேசன்.
3: இனி ஒரு கிராமிய பாடல்.

0: கிராமிய பாடல் கேட்டீர்கள். தொடர்வது தகவல் களஞ்சியம்.
1: விதை பரிசோதனை குறித்த தகவல்களை கேட்கலாம். சுவரின்றி சித்திரம் வரைய முடியாது என்பது பழமொழி. நல்ல தரமான வீரியமிக்க விதைகள் பயன்படுத்தாமல் மகசூல் பெற முடியாது என்பது புதுமொழி. தரமான விதைகளே விவசாயியின் அடிப்படை சொத்து. விவசாயத்தின் அடித்தளமே நல்ல விதைகள்தான். பலவிதமான நவீன முறைகள் விவசாயத்தில் பயன்படுத்தப்பட்டாலும் நல்ல தரமான முளைப்புத்திறன் கொண்ட விதைகள்தான் பயிரின் விளைச்சலை பெரிதும் நிர்ணயிக்கின்றன. தரமான விதையானது இந்திய அரசால் நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச விதை சான்றளிப்பு தரத்திற்கு ஏற்ற புறத் தூய்மை, மரபு தூய்மை, முளைப்புத்திறன் மற்றும் விதையின் நலத்துடன் கூடிய வீரியமும் கொண்டிருக்க வேண்டும். விதையின் புறத் தூய்மை என்பது குறிப்பிட்ட பயிர் விதையை தவிர பிற பயிர் விதைகள், களை விதைகள் மற்றும் இதர தேவையற்ற பொருட்களின் கலப்பு இல்லாமல் தூய்மையானதாக இருத்தல் வேண்டும். நல்விதை என்பது அதிக முளைப்பு திறன் கொண்டதாகும். முளைப்பு திறன் என்பது விதையானது உயிரும் வீரியமும் கொண்டு இயங்குவதை காட்டுவதாகும். முளைப்பு திறன் பரிசோதனையில் நன்கு வாலிப்பான நாற்றுக்கள், இயல்பற்ற நாற்றுக்கள், கடின விதைகள் எத்தனை சதவிகிதம் உள்ளது என்பதை கண்டறியலாம். நல்ல முளைப்பு திறன் கொண்ட விதை குவியல்களிலிருந்து விதைக்கப்படும் விதை மூலம் நிறைவான பயிர் எண்ணிக்கையில் வயலில் பயிர்கள் செழித்து வளரும். அதே சமயம் முளைப்புத்திறன் குறைந்த விதைகளை பயன்படுத்தினால் குறைந்த எண்ணிக்கையிலேயே பயிர்கள் வளரும். அதனால் பயிர் மகசூல் பாதிக்கப்படும். பயிர்களுக்கு ஏதுவாக சூழ்நிலையில் விதையின் கருமுளை விட்டு பின்னர் வளர்ச்சிக்கு அத்தியாவசியமான பாகங்கள் உருவாகி இயல்பான செடியாவதற்கு உரிய திறனே முளைப்புத்திறனாகும். முளைப்புத்திறன் சோதனையின் போது இயல்பானது, இயல்பற்றது, கடினமானது, உயிரற்றது என்று நான்கு வகைப்படுத்தி சோதனை முடிவுகள் அறிவிக்கப்படுகின்றன. சாகுபடிக்கு முன்பு விவசாயிகள் தரமான விதைகளை உபயோகிக்க வேண்டும். விவசாய சாகுபடி பரப்பில் 30-40% மட்டுமே அரசு மற்றும் அரசு சார்ந்த துறைகள் மூலம் சான்று பெற்ற விதைகள் விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது. மீதமுள்ள பரப்பில் விவசாயிகள் தாங்களே உற்பத்தி செய்த விதைகளை விநியோகம் செய்தும் பயன்படுத்தியும் வருகின்றனர். மேலும் காய்கறி பயிர்களில் தாங்கள் சொந்த விதைகளையே பயன்படுத்தி வருகின்றனர். இவ்விதம் தாங்களாக உற்பத்தி செய்து பயன்படுத்தி வரும் விதைகள் நாளடைவில் வீரியம் குறைந்து மகசூலும் பாதிப்படைகிறது. எனவேதான் விதை சான்று துறை மூலம் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் விதைகள் சான்றளிக்கப்பட்டு அரசு, அரசு சார்ந்த துறைகள் மூலம் விவசாயிகள் சான்று பெறாத தங்கள் சொந்த விதைகளையும் பயன்படுத்தலாம். எனினும் அந்த விதைகள் தரத்துடன் உள்ளனவா என அறிந்து விதைத்திட விதை பரிசோதனை அவசியம். எனவே விவசாயிகள் அனைவரும் விதை பரிசோதனை நிலையங்களை அணுகி விதையின் தரத்தை உறுதி செய்து நல் விதையை தேர்ந்தெடுத்து உயர் விளைச்சல் பெறலாம். தகவல் களஞ்சியத்தில் இதுவரை விதை பரிசோதனை குறித்த தகவல்கள் கேட்டீர்கள்.
2: இத்துடன் இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியாவின் கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையும் ஆதரவும் நாட்டுக்காக உழைப்பதற்கான ஆற்றலை தமக்கு அளித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக நெதர்லாந்து சென்றுள்ள பிரதமர் ஹேக் நகரில் சிறப்பான அளிக்கப்பட்ட வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசினார். இந்தியா நெதர்லாந்து நட்புறவின் அடையாளமாக ஹேக் திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். அங்குள்ள டச்சு அரசின் தலைவர்கள் இந்திய வம்சாவளியினருக்கு தொடர்ந்து அளித்து வரும் ஆதரவுக்கு அவர் நன்றி தெரிவித்தார். நெதர்லாந்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்திய மக்கள் அளித்து வரும் பங்களிப்பை பாராட்டுவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் அண்மையில் மேற்கொண்ட சோதனையில் 182 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருட்களை ஒருபோதும் அனுமதிப்பதில்லை என்ற நாட்டின் உறுதிப்பாட்டை பிரதமரின் நடவடிக்கைகள் வெளிப்படுத்துவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். 14 முதல் 18 வயது வரையிலான மாணவர்களின் பள்ளி இடைநிற்றலை குறைப்பதற்கான நடவடிக்கையை மத்திய கல்வி அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது. இதுகுறித்து மத்திய பள்ளிக்கல்வித்துறை செயலர் திரு சஞ்சய்குமார் தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் இடைநிற்றலை தவிர்க்க தேசிய திறந்தவெளி பள்ளிக்கல்வி நிறுவனம் அளித்த பரிந்துரைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் பேசிய திரு சஞ்சய்குமார், தற்போதுள்ள தரவுகளின் அடிப்படையில் 1ஆம் வகுப்பில் சேரும் 100 மாணவர்களில் 62 பேர் மட்டுமே 12ஆம் வகுப்பு வரை தொடர்வதாக கூறினார். 14 முதல் 18 வயதுக்குட்பட்ட 2 கோடிக்கும் மேற்பட்டோர் பள்ளிக்கல்வியை தொடராமல் இடைநின்று விடுவதாகவும் அவர் தெரிவித்தார். பொருளாதார சூழ்நிலை, குடும்ப பொறுப்புணர்வு, வாழ்வாதாரம் போன்ற பிரச்சினைகளால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். பள்ளிக்கல்வி இடைநிற்றலை முற்றிலுமாக தவிர்ப்பதற்குரிய முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திரு சஞ்சய்குமார் தெரிவித்தார். தமிழகத்தில் தாவேக அமைச்சரவையில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கான துறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு விஜய் பொது நிர்வாகம், உள்

0: துறை மற்றும் காவல்துறை பொறுப்புகளை தம் வசம் வைத்துள்ளார். நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் துறை, மகளிர் இளைஞர் நலன் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையும் முதலமைச்சருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை திரு ஆனந்துக்கும், பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை திரு ஆதவ் அர்ஜுனாவுக்கும், மக்கள் நல்வாழ்வுத்துறை டாக்டர் அருண்ராஜுக்கும், நிதித்துறை திரு கே ஏ செங்கோட்டையனுக்கும், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை திரு வெங்கடரமணனுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. மின்சாரம் மற்றும் சட்டத்துறை திரு நிர்மல்குமாருக்கும், பள்ளிக்கல்வித்துறை திரு ராஜ்மோகனுக்கும், கனிம வளத்துறை டாக்டர் டி கே பிரபுவுக்கும், தொழில்துறை செல்வி கீர்த்தனாவுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு விஜய் பரிந்துரையின் பேரில் மாநில அமைச்சர்களுக்கான துறைகளுக்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் ஒப்புதல் அளித்திருப்பதாக மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப்பெற வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி ராஜா வலியுறுத்தியுள்ளார். திருவாரூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விலை உயர்வு பொதுமக்களை பெருமளவு பாதிக்கும் என்று தெரிவித்தார். நாட்டில் வேலையில்லா பிரச்சினை அதிகரித்து வருவதாகவும், இதனால் இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக அரசு ஏற்கனவே உள்ள மக்கள் நலத்திட்டங்களுடன் புதிய திட்டங்களையும் செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு டி ராஜா கேட்டுக்கொண்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ள வேண்டுகோளின்படி, தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கும் வகையில் தமக்கு வழங்கப்பட்டிருந்த காவல்துறை பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்துள்ளார். இதுவரை ஆளுநர் 10 காவல்துறை பாதுகாப்பு வாகனங்களை பயன்படுத்தி வந்ததாகவும், தற்போது 4 வாகனங்கள் மட்டும் போதுமானது என ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளதாகவும் மக்கள் மாளிகை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெங்களூரு சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா சாகேத் மைனேனி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-3 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் பீட்டர் பார், கஜகஸ்தானின் கிரிகோரி லோமக்கின் இணையை வென்றது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 19-21, 22-20, 21-16 என்ற செட் கணக்கில் மலேசிய இணையை வென்றது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சஞ்சனா வெண்கலப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்திநகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 77 கிலோ எடை பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் கொல்கத்தா அணி சற்றுமுன் வரை 5.2 ஓவரில் 1 விக்கெட் இழப்புக்கு 49 ரன் எடுத்துள்ளது. கொல்கத்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:25.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் உங்கள் ஊட்டி FM 101.8. நேரம் இப்போது 8:05.

ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் நீ தொடர்ந்து கேட்கலாம் நினைத்தாலே இனிக்கும். ரெட்ரோ சாங்ஸ் 70s 80s வெளியான ஒரு ரெட்ரோ சாங்ஸை தாங்க அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்க போகிறீங்க. நீங்கள் வந்து ஃபோனில் உங்களுக்கு பிடித்த பாடல்களையெல்லாம் எங்களுக்கு வந்து பிடித்த பாடலை எங்களுக்கு சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் ப்ளே பண்ண ரெடியாக இருக்கும். ஃபோன் நம்பர்ஸ் 9342901018 83001918 0423 என்ற கோட் நம்பர் ஆட் பண்ணி 2966781 என்ற எங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு பிடித்த பாடல்களை எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். மற்றும் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் 83001918 வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணியும் கூட உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இது நினைத்தாலே இனிக்கும் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.

இணைத்தால இனிக்கும் நிகழ்ச்சியின் துவக்க பாடலாக நீங்கள் கேட்டவை படத்திலிருந்து ஒரு சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8.

0: ஒலித்த அந்த பாடல் நீங்கள் கேட்டவை படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களை கேட்டோம். இளையராஜாவோட இனிய இசையில நேரம் இப்போது 8:13 நினைத்தால் இணைக்கும் நிகழ்ச்சியில இணையும் நேயர். ஹலோ, குட் மார்னிங். ஹலோ, குட் ஈவினிங். வணக்கம், வணக்கம். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். மணி, நல்லா இருக்கீங்களா? ஓகே. நினைத்தாலே இன்னைக்கும் நிகழ்ச்சியில என்ன பாடல் கேக்குறீங்க?
1: மாலை கருத்தணில் சோலை கருங்களில் ஏன் தேடுங்கிற
0: மாதிரி. எதுக்காக அந்த பாடலை இப்போ கேக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல பாத்தீங்கன்னா இப்படி பாடல் கேட்டா இனிமையா இருக்குதுங்க மேம்.
0: ஓ, மாலை கருக்குது அதனால.
1: அப்படியும் கிடையாதுங்க மேடம், ஒரு இரவு நேரத்துல இருந்து இப்ப நீங்க வச்சீங்கன்னா அந்த மாதிரி பாட்டு கேட்டோம்னா கேக்கறது நல்லா இருக்குதுங்க மேம்.
0: இனிமையா இருக்கு, மெலோடி சாங்ஸ். எங்க?
1: ஆமாங்க மேம், சோகம் இல்லாத இன்பம் இல்லாத ரெண்டும் இந்த மாதிரி வருதுங்க மேம்.
0: ஓகேங்க, நீங்க ரசித்த அந்த பாடல் உங்களை தேடி வந்துட்டே இருக்கு காற்றலைகளில்.

ஒழித்த அந்த பாடல் நீதியின் மறுபக்கம் படத்திற்காக கே ஜே ஏசுதாஸ் எஸ் ஜானகி குரலில் கேட்டோம். இளையராஜாவோட மியூசிக்ல

0: 8:20 நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில இணையும் அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க சார்?
1: நல்லா இருக்கேன் மேம். இரவு பொழுது எப்படி இருக்கு ஊட்டியில கிளைமேட் எல்லாம்?
0: இரவு பொழுது ரொம்ப மழை அடிக்குது சார். இங்க
1: அடடா மழையா?
0: ஆமாங்க சார்.
1: இங்க கொஞ்சம் அமைச்சு கொடுங்க மேம்.
0: உங்களுக்கு மழையே இல்லீங்களா?
1: மழையே சுத்தமா இல்ல, மழை வர மாதிரியே இருக்கு கிளைமேட் எல்லாம்.
0: அப்படிங்களா? இங்க
1: கொஞ்சம் சில்லுனாவது இருக்கும், ஆனா இல்லவே இல்ல.
0: இங்க நல்ல மழை சார் இன்னைக்கு. சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: இன்னைக்கு வந்து எஸ் ஜானகி அம்மா அவர்களுடைய குரல்ல மெல்ல திறந்தது கதவு அந்த திரைப்படத்துல புருஷனும் தூங்கிருச்சு, ஊத காத்தும் அடிச்சிருச்சு. பாட்டினுடைய இசை வரிகள் காட்சி அமைப்பு எல்லாம் அற்புதமா இருக்கும்.
0: காத்து அடிக்கிறதுனால தூக்கம் வராது, அப்படியே இசைய கேட்டுட்டு அப்படியே ரசிச்சுட்டு இருப்பீங்களா?
1: அதுவும் இரவு நேரத்துல அந்த லைவ் ஷோ ஸ்டார்ட் பண்ணி எங்க எல்லாருக்கும் பாட்டு கொடுக்கறது வேற லெவல் தான் எதிர்பார்த்தோம் நாங்க எல்லாரும்.
0: தேங்க்யூ சார், தேங்க்யூ.
1: நல்லா இருக்கு மேம், சேஞ்சஸ் ரொம்ப நிறைய வந்திருக்கு. 4 மணிக்கு கேம் ஷோ, அப்புறமா மார்னிங் டாபிக் பிளஸ் சாங்ஸ் கேக்குறது, நைட் சமயத்துல சாங்ஸ் கேக்குறது,
0: ஒரு
1: புது பொலிவோட அப்படியே ஆஃப்டர் எலெக்ஷன் வேற ஒரு உருவம் எடுத்திருக்கு நம்ம ஊட்டி எஃப்எம் இல்லையா?
0: கண்டிப்பா சார்,
1: ரொம்ப நல்லா இருக்கு ஷோ.
0: தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நீங்க ரசித்த அந்த பாடல் உங்களை தேடி வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ சார்.

8:26 ஆயிடுச்சுங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம் தாங்க இது. அடுத்த நேயர் வாட்ஸ்அப் வழியாக மெசேஜ் பண்ணியிருக்காங்க. நினைவெல்லாம் நித்யா படத்திலிருந்து ஒரு பாடல் தாங்கன்னு சொல்லிட்டு, நீதானே என் பொன் வசந்தம் பாடல் வேணுமாமா. அவங்களுடைய பெயர் வந்து பாலசுப்ரமணியம் தாசர்பட்டியிலிருந்து, அவருடைய விருப்ப பாடலாக இந்த பாடல் வளம் வந்துட்டே இருக்குது.

0: நிலையத்தில் நேரம் 8:33 ஆயிடுச்சுங்க. நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. நம்ம நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: அழகான இரவு. வணக்கம் சார், அன்புடன் நான் ராஜு, ஊட்டி சென்ட் மேரிஸ்ல இருந்து. நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும், உங்களுக்கும் அழகான இரவு வணக்கம். நலமா இருக்கும், சொல்லுங்க என்ன பாடல்?
1: நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களோட பேச ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்குது. எனக்கு வந்து பாடல் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தலை ராகம், அதுல இருந்து வாசம் இல்லாமலர்.
0: வாசம் இல்லாமல் தேடி வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ.

நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து வாட்ஸ்அப் வழியாக விருப்பம் தெரிவித்திருக்கிற நேயர் கனகரத்தினம் ஃப்ரம் திருப்பூர் மாவட்டத்திலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காரு. படம் ஆராரோ ஆரிராரோ பாடல், உன் கண்ணுக்கு ஒரு நிலவா என்ன படைச்சேன்னு சொல்லிட்டு அவருடைய கனகரத்தினம் கூட நாமும் அந்த பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இணைந்திருங்களது ஊட்டி FM 101.8.

8:44 நினைத்தாலே இனிக்கும்ல சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் வாட்ஸ்அப் வழியாக தெரிவிச்சிருக்கிற நேயர் சிவா மார்க்கெட் பகுதியிலிருந்து கேட்டிருக்காரு. அதிசய பிறவி படத்திலிருந்து தானந்தன கும்மிக்கொட்டின்னு சொல்லி ஒரு பாடல் கேட்டிருக்காரு. சிவாவுடைய விருப்பமாக இந்த பாடல் ஒழிக்கிறது. காற்றலைகளில் இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8.

8:50 உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும்ல சூப்பரான 70s 80s சாங்ஸ் எல்லாம் அப்படியே கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க.

0: நம்ம நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் யார் எங்கன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: மாவட்டம் குமார்.
0: உங்க பேர்?
1: சவுந்தரராஜன்.
0: சவுந்தரராஜன், பழைய பாடகர் சவுந்தரராஜன் இட்ஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்களா? உங்க பேர், உங்க நேமை கேட்டவுடனே அந்த ஞாபகம் தான் வருது எங்களுக்கு. ஓகே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார், சூப்பரா இருக்கும். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? பாடல் பாடிட்டீங்களா? அரைச்ச சந்தனம் மணக்கும் குங்குமம். ஓகே, அரைச்ச சந்தனம் உங்கள் இல்லத்தை தேடி வந்துட்டே இருக்கு காட்சியில். தேங்க்யூ சார்.
1: வணக்கம்.
0: இணைந்திருங்களது ஊட்டி FM 101.8.

ஒளிக்காந்த பாடலை பாடியது எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர். சின்னத்தம்பி படத்திற்கான பாடல் அது. இளையராஜாவோட மியூசிக்ல கேட்டோம்.

நேயர்களே, ஊட்டி எஃப்எம் 101.8 எமது இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. தொடரும் நிகழ்ச்சிகள் சென்னை மற்றும் டெல்லி நிலையங்களிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கணத்தில் இனி பாதக்கணிக்கை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. பாடலை பாடியிருப்பவர்கள் பி.பி. ஸ்ரீனிவாஸ், எஸ். ஜானகி.

0: ऐसे कवाली के साथ मुझे यानी फेरोज को अब दीजिए इजाजत। अब से कुछ ही देर में आप सुनेंगे हिंदी और अंग्रेजी में बारी बारी से समाचार, और समाचारों के बाद मैं रहूंगा एक बार फिर से आपके साथ ठीक 11:10 पर गीत मेरे मनमीत लेकर। तब तक के लिए आदाब, नमस्कार। आकाशवाणी
1: நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வானிலை, சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்யக்கூடும். அதிகள வெப்பநிலை 37°C, குறைந்த வெப்பநிலை 27°C ஒட்டியும் நிலவக்கூடும். நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிகளவு 35°C. இது இயல்பை விட 2.4 டிகிரி அதிகம். குறைந்த வெப்பநிலை 26.9°C. இது இயல்பை விட 1.2 டிகிரி குறைவு. பதிவான ஈரப்பதம் 83%. மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிகளவு 36.5°C, இயல்பை விட 1.9 டிகிரி குறைவு. குறைந்த வெப்பநிலை 27.1°C, பதிவான ஈரப்பதம் 76%. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நேர்களை, நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அலைவரிசைகளில் நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம். நிகழ்ச்சி நிரல் நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் கிருஷ்ணவேணி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை. இதில் உரிமை குரல், அறிந்திரு விழித்திரு, நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் எல் சரத்பாண்டியன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 2 பகுதி. தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் பே அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 1 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02, 8:30 திரை காணம், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் உழவும் வானொலியும். முன்னோடி விவசாயி வேதாரண்யம் தேத்தாக்குடி தெற்கு கே பன்னீர்செல்வம் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. 9 மணிக்கு இசைப்பெட்டகம், ஆர் பிச்சுமணி அவர்களின் வீண இசை, ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், ஸ்வேதா ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு, டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் அம்ருத் பாரத் திட்டம் குறித்த தகவல்கள், 1:10 கனிந்த வாழ்வு, ஓய்வு பெற்ற வருங்கால வைப்பு நிதி அலுவலர் எம் பழனிசாமி அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள். 2:15 திரைகாணம், 2:40 இசை பயிற்சி, மாமவ ஆஷ்ருத பவப்பிரியா ராகம் ஆதிதாளம் சுவாதி திருநாள் கிருதி, நடத்துபவர் சீதா நாராயணன் அவர்கள், மாணவியர் எஸ் வர்ஷினி விஸ்ருதி கிரீஷ் ஆகியோர். 3 மணிக்கு விடுமுறை விருப்பம், 4 மணிக்கு கூடி வாழ்வோம் நாடகம், எழுதியவர் பூங்குயில் சீனி அவர்கள், அமைப்பு எஸ் விஜயகுமார், 5 மணிக்கு குட்டீஸ் நேரம் எம் சிவானியுடன் நேர்முகம், 5:30 கிராமிய தென்றல் ஆர் ஆதிகேசவன் குழுவினர் வழங்கும் சிங்கவாகன தேவி தெருக்கூத்து, 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25, 6:55 திரை இசை, 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியத்தின் 349வது பகுதி. 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஏ கே தனசேகரன். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், வளரட்டும் மீன் வளமானதாகட்டும் வாழ்வு, பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் ப பவீன்குமார் அவர்களின் உரை, மெல்லிசை வேளாண்